திகளுடன் குளரட்சகி குணசேகரன். தேசிய கூட்டுறவு நடவடிக்கை முன்வைத்த 8 தீர்மானங்களை 2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கும் முன்னர் தொழில் முனைவர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு அதனை ஆராயும். 2027 மலேசிய கூட்டுறவு வரவு செலவு கலந்தாய்வு மாநாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த 8 தீர்மானங்களும் அமைச்சு நிலையில் முன்மொழிய வலுவான நியாயம் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் செம்மைப்படுத்தப்படும் என துணை அமைச்சர் டாக்டர் முகமது அலாமின் கூறினார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழகத்தில் உள்ள மருந்தியல் கல்வியின் அங்கீகார நிலை தொடர்பான பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலையை 1951 மருந்தகர் பதிவுச் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு பரிசீலிக்கும். இதனிடையே சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கவனம் செலுத்துவது அவசியமாவதாக அமைச்சு கூறியது. ஜோஹர் பசிர்குடங் ஜலன் கலூலி பகுதியில் ஆரஞ்சு நிற புகை வெளியிடப்பட்டிருப்பது குறித்து சமூக ஊடகங்களில் பரவலானதை அடுத்து சுற்றுச்சூழல்துறை JAS விரைந்து விசாரணையை முடுக்கிவிட்டது. இவ்வேளையில் களத்தில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பசிர்குடங் தொழில்பேட்டையில் உள்ள ஒரு வணிக வளாகத்திலிருந்து இந்த கசிவு நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. கிளாந்தானில் தொழுநோய் இன்னும் உள்ளது. கடந்த ஆண்டு அங்கு 8 புதிய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது அஸ்மான் யாக்கூப் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கை 100,000 பேருக்கு 0.37 நோய் பரவல் விகிதம் என்ற அடிப்படையில் உள்ளது. தேசிய அளவில் 2025 ஆண்டு 381 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அது 100,000 பேருக்கு 11.5 விழுக்காடாகும். இந்தோனேசியாவின் இலவச சத்துணவு திட்டம் MPG மாதத்திற்கு 1 trillion ரூபியாவுக்கும் அதிகமான கூடுதல் செலவை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தை மறுசீராக்கம் செய்ய அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக உணவு விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் சுல்கிப்லி ஹசான் தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து வாஷிங்டன் ஒப்பந்தம் குறித்த இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் நாள்களில் ஐரோப்பாவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பதாக டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் எந்த ஒரு இறுதி முடிவுக்கும் வரவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: அம்பிகாபதி படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்த மணி போய் எட்டாக எட்டு நிமிடங்கள் வணக்கம் மின்னல் கேட்டு இருக்கீங்க.
1: நல்ல நாள் பெருநாள் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க, அதெல்லாம் கொண்டாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
0: ஆமா,
1: இப்போ பொதுவா இப்ப பொங்கலா இருக்கட்டும், தீபாவளி இதெல்லாம் நம்ம எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அதே சமயத்துல இப்ப பிறந்த நாள் கொண்டாட்டமா இருக்கட்டும், இல்ல திருமண நாள் கொண்டாட்டமா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிலர்லாம் ரொம்ப அதிகமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்னும் கொண்டாட்டமா கொண்டாடணும் நிறைய பேர் இருப்பாங்க.
0: நீங்க பாத்துருக்கீங்களா முகன் நம்ப என்ன இவங்க எல்லாத்தையும் இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து அது என்னன்னா ரொம்ப வாழ்க்கையை யதார்த்தமா ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு திருநாள் வரும், அந்த திருநாள்ல விடுமுறை இல்லாத ஒரு நாளா இருக்கும், அத கூட அவங்க கிடைக்கிற நேரத்துல நிறைவா கொண்டாடிட்டு போவாங்க. இந்த மாதிரி உங்களை சுத்தி யாராவது இருப்பாங்க, என்னப்பா இது நீங்க எல்லாம் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, பிறந்த நாளுங்க வருஷம் வருஷம் வருதுன்னு சில பேர் நினைப்பாங்க.
1: ஆமா,
0: இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு கொண்டாடுற ஒரு நாள், நம்ம கொண்டாடுற ஒரு நாள், அது எப்படி அதை கொண்டாடாம விடுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்களே.
1: இந்த மாதிரி கொண்டாட்டங்களை கொண்டாடாம விடாம இருக்கிற ஒரு ஆளு கண்டிப்பா இருப்பாங்க உங்களை சுத்தி. எந்த மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் இது கண்டிப்பா கொண்டாடணுங்க. அது எப்படிங்க, நீங்களும் அப்படி இருக்கீங்க அப்படின்லாம் யோசிப்பாங்க. இருக்காங்களா, அழைத்து என்னோட பகிர்ந்துக்கிறீங்களா?
0: எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க, வாங்க பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19. வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க கொண்டாட்டம் பத்தி. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: எந்த ஒரு நாளா இருந்தாலும் சரி, கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, விடவே மாட்டாங்க. அது சாதாரணமான கொண்டாட்டமா இருக்கலாம், பெரிய கொண்டாட்டமா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
0: ருபன், உங்க வீட்டுலயாவது?
2: இல்ல இல்ல, இது வந்து நான் கொண்டாடுறது இல்ல, இது வந்து என்னோட நண்பரோட குடும்பத்தினர்கள் கொண்டாடுறத பத்தி சொல்லலாம்னு வந்திருக்கேன்.
0: எப்படி கொண்டாடுவாங்க? எல்லாத்தையும்
2: கொண்டாடுவாங்க. எந்த அளவுக்குனா வந்துட்டு நம்ம தேசிய தினத்தை கூட கொண்டாடுவாங்கன்னா
0: பாத்துக்கோங்களேன். கொண்டாடுவாங்க.
2: ஆமா, அந்த அன்னைக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுல வந்து மலேசியா கொடி எல்லாம் பறக்க விட்டுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெடிஷனலா உடுத்தி இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்க குடும்பத்தாருக்குள்ளயும் வந்துட்டு கொண்டாடிடுவாங்க.
0: நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, என்னப்பா இது எல்லா கொண்டாட்டையும் விடுறது, கொண்டாட்டத்தையும் விட மாட்டீங்கன்னு?
2: ஆமா, கேட்டிருக்கோம், தாராளமா கேட்டிருக்கோம். என்னன்னா வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ஆசிரியர். சோ அப்ப கவுன்சிலிங் டீச்சர்னால அவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்க நம்ம மனுஷா வந்துட்டு நம்ம கொண்டாட்டமா இப்ப வேற யார் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்ததுதான் வந்துட்டு எந்த ஒரு கொண்டாட்டமா இருந்தாலும் சரி அவங்க குடும்பம் வந்துட்டு உண்மையாவே வந்துட்டு நிறைவா கொண்டாடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி
0: ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வரும். எல்லா பிறந்த நாளுமே
2: வந்துட்டு எங்கேயாச்சும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிடறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்கள்லாம் இருக்க செய்யும். இந்த மாதிரி பண்டிகைகள், இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி சொல்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து எஃபர்ட் போட்டு கொண்டாடுவாங்க.
0: ஓ, நல்ல விஷயம்.
1: ஆனா நீங்க அதை பின்பற்றீங்களா? நீங்க பாக்குறீங்க, நண்பர் வீடு வேற சொல்றீங்களா, பாக்குறீங்களா, நீங்க செய்றீங்களா அந்த மாதிரி?
2: ஐயோ, அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அப்ப
0: கொண்டாடுறதான வாழ்க்கை. கொண்டாடுவோம் ருபன். நன்றி
2: சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி தேவிகா. நன்றி மோகன்.

0: கருப்பு படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் மணி போய் 8:21 தெய்வீகன் மோகன் கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது வணக்கம் இன்னும்
1: சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கொண்டாடுறவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது அடிப்படையில பாத்தீங்கன்னா வாழ்க்கைன்றது அதுக்கு தானே, ஒவ்வொரு நாளும் ரசிக்கணும்ன்ற மாதிரி தான். எப்படி அன்னையர் தினம் வருது, சந்திர தினம் வரப்போகுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கொண்டாடணும்
0: இப்படின்னு நம்ம இருக்கும் போது மோகன், இதுல ஒரு விஷயத்த நம்ம கருத்தூன்றி பாக்கணும். சும்மா இதை பத்தி தேடி பார்க்கும் போது சில குறிப்புகள் வந்து கைவசம் வந்தது.
1: சொல்லுங்க,
0: சரிங்க, இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே யாராக இருந்தாலும் இந்த கொண்டாட்டங்கள்ல விரும்புறாங்க. தன்னுடைய பிறந்த நாளா இருக்கட்டும், புது மோட்டார் சைக்கிள் வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டு சாவி எடுக்கிறதா இருக்கட்டும், வியாபாரம் தொடங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கொண்டாடுறாங்க. நல்ல விஷயம் தான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கைவசம் கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த நாளை நினைச்சே சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க.
1: பல விதமான மன உளைச்சல் வருதான். பிறந்த நாள் அன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கணும், எங்கிருந்து வருது இந்த மன உளைச்சல் தான் தெரியல.
0: இப்ப என்னன்னா, நம்ம நினைக்கிறது ஒண்ணு, உண்மையில நடக்கிறது ஒண்ணு. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், பிறந்த நாள் வருது நம்ம கொண்டாடுறோம். ஆனா வெளியில எத்தனையோ பேர் ஏன் இந்த பிறந்த நாள் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்களுடைய வயசு நினைச்சு கவலை ஏற்படுதா, நான் ஒண்ணுமே சாதிக்கல, நான் ஒண்ணுமே பண்ணல, ஏன் இது மட்டும் வந்து வந்து என்ன பயம்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்களா. இது அதிகமா நடக்கிறது எங்கன்னா, மெல்ல தொடங்குறது 30 வயசை தாண்டும் போதா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் மெல்ல போறது 40 வயசுலயா, 50 வயசுல பெரிய பயம் ஏற்படுதா, 60 வயசுல நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருப்போன்ற பயம் ஏற்படுது அப்படின்றது இந்த ஆய்வுல கிடைத்த தகவல்.
1: இது பாட்டுக்கு மெல்ல மெல்ல போகுது அப்படின்னு நினைச்சாலும் இந்த புறம் இந்த ஒரு தரப்பினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னும் போது ஏன் சில பேர் எனக்கு வந்து வாழ்த்தையே சொல்லல, ஏன் எனக்கு எதுவும் ஸ்டோரிஸ் போடல அப்படின்ற மாதிரி கவலைப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. ஏன் பிறந்த நாள் பரிசு கிடைக்கல, ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிறந்தநாள் தேதி
0: நினைப்பீங்க.
1: அழைத்து சொல்லுங்க.

0: வணக்க மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாத்.
1: கணினி என்றது வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ரேம்டு ஒரு செயல்பாடு இருக்கு, அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைல திறந்தோம்னா அது அந்த மெமரிக்குள்ள இருக்கும், அப்பதான் நம்ம சீக்கிரம் செயல்பட முடியும்ட்டு. நம்ம வந்து நம்மளோட அறிவாற்றலோ நினைவாற்றலோ வந்து நம்ம பல விஷயத்துல வந்து அதுல போட்டு வச்சிருக்கோம், ஆனா எதுவுமே நம்ம வந்து ஃபைல க்ளோஸ் பண்ண மாட்டோம், அவன் எப்போதும் அதை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு மீட்டிங்ல நம்ம உட்கார்ந்துருக்கும் போது, இல்ல கூட்டத்துல உட்கார்ந்துருக்கும் போது, போன வாரம் இவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து காலக்கேடு எப்படி இருக்கு, அது இன்னும் மூணு வாரம் இருக்கு, ஆனா அது வந்து நான் எப்படி முடிக்கணும், மூணு வாரத்துக்கு உள்ள காலக்கேடு இன்னைக்கே உட்காந்து எப்படி முடிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி முடிக்கணும், இந்த ஃபைல் எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டே நம்ம சிந்தனை இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யாது, எல்லாமே குழப்பட்டியில இருந்து எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்துட்டு எதை தெளிவா செய்யணும்னு தெரியாது. அதனால இன்னைக்கு நான் வந்து ஒரு டெக்னிக் சொல்ல போறேன், அதாவது மென்டல் டிலீட் கீ, அதாவது சிந்தனையில இருந்து வெளியெடுக்கிறதுக்கு ஒரு கருவின்ட்டு. இன்னைக்கு நீங்க வந்து என்ன செய்யணும்னா, உங்களோட சிந்தனைகள்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க, அது எதெல்லாம் இன்னைக்கு இப்ப செய்ய முடியாதோ அதை உங்ககிட்ட கேட்டுங்க. நீங்க யோசிச்சு வைங்க, இதை பத்தி இந்த வேலையை வந்து நான் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள செய்ய முடியுமா, ஆமானா, அப்படியா, ஆமான்னு சொன்னீங்கன்னா அதை உடனே எடுத்து ஒரு எழுத்து பூர்வமா எழுதி வச்சு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நான் என்ன செய்ய போறேன் அதை டிலீட் பண்ணாதீங்க. ரெண்டாவது வந்து இதெல்லாம் இந்த 24 மணி நேரத்துக்குள்ள செய்ய இல்லையோ அதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிடுங்க, அதாவது அதையும் எழுதிட்டு ஒரு லைனுக்கு கோடு போட்டுருங்க. இது வந்து நீங்க பெர்மனண்டா டிலீட் பண்ண போல. இது என்னன்னா உங்களோட சிந்தனைகள் இருந்து ஆக்டிவா இருக்கிற மைண்ட்ல இருந்து வெளியாக்க போறீங்க. சிந்தனை வந்து ஒரு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கணினி மாதிரி, தீர்க்க முடியாத கவலைகள்லாம் வந்து பின்னாடி வந்து இந்த நம்ம போன்ல இருக்கிற பேக்ரவுண்ட் ஆப் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா தேவையில்லாத ஆற்றலை வந்து வீணாக்குது.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். நல்ல கொண்டாட்டம் பற்றி பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி நீங்களும் தொடர்ந்து அழைத்து பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கொண்டாடுவாங்க. என்னங்க எல்லாத்தையும் கொண்டாடுவாங்க? இல்ல இப்படி கூட இருக்கும், அலுவலகத்துல எந்த கொண்டாட்டம் வந்தாலும் விடுமுறை எடுத்துட்டு காணாமல் போயிருவாங்க, மத்தவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல் கூட இருக்கும்.
2: நீங்களும் தாராளமா அழைத்து சொல்லலாங்க. சரி, இதற்கிடையில ஒரு முக்கியமான ஒரு விவரம் உங்களுக்காக இருக்குங்க.
1: இப்ப வாழ்க்கையை கொண்டாடணும்னா அதுக்கு ரொம்ப அடிப்படை நம்மளுடைய ஆரோக்கியம் இல்லையா?
2: ஆமா.
1: அப்போ ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல, வருஷத்துக்கு ரெண்டு தடவை நம்ம மருத்துவ பரிசோதனை எல்லாம் செய்யுங்க அப்படின்ற குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். புது வருஷம் வருதா, இல்ல தந்தையர் தினம் வருது, அன்னையர் தினம் வருது, உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள ஒரு மெடிக்கல் செக்அப் மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டுட்டு போங்களேன். அதுங்கே அதுவே நீங்க செய்யற ஒரு பெரிய பரிசு, அவங்களுக்கு கொடுக்கற ஒரு சேவை அப்படின்றதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம்.
2: மித்ராவின் ஆரோக்கிய மடானி அப்படின்ற ஒரு சிறப்பு விண்ணப்பம் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றதுங்க. இது வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் 4 வரைக்கும் இந்த விண்ணப்பம் வந்து இருக்கும். ஆக நீங்களும் இதற்காக விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்னன்னா இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக சுத்திகரிப்புக்கு போறாங்க இல்லையா,
2: ஆமா,
1: அவங்களுக்காக தான் இந்த ஆரோக்கிய மடானி அப்படின்ற ஒரு திட்டத்தை மித்ரா அறிமுகப்படுத்தி இருக்காங்க.
2: சரி, இதற்கு நீங்க விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆவணங்களை தயார்படுத்தணும், எப்படி விண்ணப்பம் செய்யறது அப்படின்ற விவரத்தை கொடுப்பதற்காக
1: இப்போ மித்ராவுடைய தலைமை இயக்குனர் திரு ரவீந்திரன் நாயர் இருக்கிறாரு. இந்த விண்ணப்பங்களை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அதுல சின்ன சின்ன விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சில கூறுகளை சொல்ல காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு வாங்க கேக்கலாம்.
3: கடந்த 5 வந்துட்டு நம்ம இந்த டயாலிசிஸ் ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிருக்கோம். சோ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து நம்மளுக்கு ஒரு 120 அப்ளிகேஷன் வந்திருக்கு நேத்து வரைக்கும். ஆனா இதுல வந்துட்டு மெஜாரிட்டி டாக்குமெண்ட்ஸ் ஒரு ஏறக்குறைய ஒரு 80% கிட்ட அந்த டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டா இல்ல. டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டா இல்லனா வந்துட்டு அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பின்னால பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் சென்டர்ல அவங்க பெர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி அந்த டயாலிசிஸ் சென்டர்ல தான் நீங்க அவங்க வந்துட்டு அந்த டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு அவங்களோட ஐசி டாக்குமெண்ட் இது, அப்புறம் அவங்க வந்து B40 இல்லையான்னு அந்த SPR டாக்குமெண்ட், இது எல்லாம் கம்ப்ளீட்டா அவங்க வந்து நம்மளுக்கு அனுப்புனாதான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இப்ப எந்த டயாலிசிஸ் சென்டர்ல செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க பங்கசான் வாங்கலன்னா அது கன்சிடர் டாக்குமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா இல்லைன்னு. கம்ப்ளீட்டா பண்ணாத டாக்குமெண்ட் நிச்சயமா நம்மளால ப்ரோசஸ் பண்ண முடியாது. அப்ப அவங்க வந்துட்டு ஒரு வகையில இல்ல நான் சப்மிட் பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அந்த கம்ப்ளீட் இல்லாதனால நம்ம ப்ரோசஸ் பண்ண மாட்டோம். சோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஆனா அவங்க வந்து வெளியே வந்துட்டு ஓ நான் சப்மிட் பண்ணிட்டேன், உங்க மித்ரா எனக்கு காசு குடுக்கலன்னு சொன்னா நம்ம வந்து குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணல. சோ அவங்க அனுப்புறதுக்கு முன்ன பிளீஸ் செக் பண்ணி நீங்க கரெக்டா ப்ராப்பரா அனுப்புனீங்கன்னா நம்மளுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த பேமெண்ட் நம்மளால செலுத்த முடியுமோ இந்த பண உதவி வந்து நிச்சயமா நம்ம செய்வோம். மேக்சிமம் வந்துட்டு 1300 பேருக்கு தான் அது வந்து இருக்கு. அப்ப யாரு முத கம்ப்ளீட் டாக்குமெண்ட் அனுப்புறாங்களோ
1: வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் சரியான முறையில தேவைப்படுபவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற முயற்சி தான் இது.
2: இது பற்றிய மேல் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அகப்பக்கத்தை நீங்க வலம் வரலாங்க.
1: தாய் கிழவி படத்துல இருந்து இப்ப பாடல் உங்களுக்காக வந்து
2: இது வணக்கம் இன்னல்

0: பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01709729199.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

0: கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: பேசும் கதை போமா சனிக்கிழமைகள்ல கேட்க மறக்காதீங்க. நாளைக்கு என்ன கதை இருக்கு நண்பரே?
2: நாளைக்கு வந்து நீச்சல் சார்ந்த பயிற்சிகள் வழங்கக்கூடிய பயிற்சியர் வர போறாரு.
1: ஓ, சின்ன வயசுல இந்த மாதிரியான ஒரு பயிற்சியில இறங்கி இருக்காங்க.
2: ஆமா, ரொம்ப சின்ன வயசு.
1: நீந்த போறீங்களா? அறிவிப்பறையில்
2: கொலை ஒண்ணு வச்சு வெட்டிட்டு
1: இன்னொன்று பரவலா நம்ம பார்க்க முடிந்தது என்னன்னா, அன்பு இல்லங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் வந்து இந்த கொண்டாட்டங்களை நடத்துறாங்க. பொதுவாகவே பிறந்த நாள் கொண்டாட்டம் அங்க போய் கொண்டாடுறது நமக்கும் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. அங்க இருக்கிற பிள்ளைங்க சில நேரத்துல அவங்களுக்கும் இயக்கங்கள்லாம் இருக்கும்ல, அப்ப போய் கொண்டாடும் போது நமக்காக யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க.
2: நம்முடைய சிறப்பு தினங்கள்ல வந்து மத்தவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரவழைக்கும் போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்?
1: ஆமா, இது பற்றி தான் சில கேள்விகளை வந்து மனவியல் ஆலோசகர் சிசிலியா கிட்ட கேட்கலாம்னு தொடர்பு கொண்டிருக்கோம். வணக்கம் சிசிலியா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்.
1: காலையில உங்கள்ட்ட பேசுறதுல மகிழ்ச்சி. நீங்க எப்படி இந்த வேர்ல்ட் கப் உலக கிண்ண காட்பந்து போட்டி எல்லாம் பாக்குறவங்களா?
3: ஐயோ இல்ல,
2: வீட்டுல வேற யாராவது பாப்பாங்களா? கண்டிப்பா பாப்பாங்க.
1: நீங்க அப்படியே ஓரமா போயிருவீங்க தானே? சரி சிசிலியா, இப்ப அதை கொண்டாடுறோம். இப்ப வாழ்க்கையில எல்லாத்தையும் கொண்டாடுறோம், நம்ம அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த அன்பு இல்லங்கள்ல நடக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் இருக்குல்லையா, நம்ம எல்லாம் குடும்பத்தோட போறது அங்க போய் கொண்டாடுறது, இதுல நல்ல விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சிசிலியா?
3: நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் வந்துட்டு சந்தோஷம் அடைறாங்க. அதாவது என்ன, எனக்குன்னு யாரும் இல்லாதப்போ ஓகே என்ன பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, நபர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மோசத்தை நிறைய நேரத்துல வந்து அவங்க ரொம்ப தனிமையா இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். சோ அப்படி இருக்கும்பொழுது ஆளுங்க வந்துட்டு நிறைய கிஃப்ட், அதாவது பரிசுகள், இந்த செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கும்போது அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம், அந்த பழைய பழைய நினைவுகளை மறந்து
2: பெருசா தவறு இல்லை தானே சிசிலியா?
3: தவறு இல்லை. ஆனால் அண்ணா வந்துட்டு இப்போ என்னோட பிறந்த நாள், நான் வந்துட்டு ஆர்ஃபனேஜ் ஹோம்ல வந்துட்டு அனாத இல்லத்திலயோ இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் ஹோம்ல போயிட்டு நான் செய்யும் பொழுது அங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிள்ளைகள் வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. எப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ஃபனேஜ் ஹோம்ல இருக்காங்க அப்படின்னா பிள்ளைகள் வந்து ஏதோ விதத்துல பாதிக்கப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. ஒண்ணு பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, அன்பு கிடைக்காமல் இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு அபியூஸ் கோத்ரூ பண்ணிருப்பாங்க, இல்ல குடும்ப வறுமையினாலும் அவங்க அங்க இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. சோ இப்படி போய் நம்ம கொண்டாட்டங்கள் அங்க செய்யும் பொழுது இந்த குடும்ப நினைவுகள் வந்து அவங்களுக்கு திரும்பியும் அது அங்க வர ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து அவங்க பழைய பழைய இழப்புகளை வந்து ஞாபகப்படுத்துது திரும்பவும். அப்புறம் இது இந்த மாதிரி நடக்கிறதுனால பிள்ளைகள் வந்துட்டு அங்குள்ளவங்க வந்து ரொம்ப வருத்தமா வராங்க. அதுக்கப்புறம் வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்க தனிமை ஆயிடுறாங்க. ஓ, எனக்கு இவ்வளவு எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு வந்து ஒப்பிட்டு பாப்பாங்க. இந்த குடும்ப வறுமையினால இருக்காங்க, இந்த அபியூஸ் எல்லாம் கோத்து பண்ணிருக்காங்க இல்லையா பிள்ளைகள். சோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, நம்மளுக்கு நம்ம ஏன் இந்த, நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், நான் ஏன் இந்த பெரிய அம்மா அப்பாவுக்கு பிறந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க தோன்றாங்க. இமோஷனலி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இது செய்யறது தப்பு இல்லை, ஆனா இதை வந்து கொஞ்சம் மாற்றி செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு என்னுடைய பார்வை. இப்படி எல்லாம் மாற்றி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களோட அந்த இமோஷனலுக்கும் வந்து அவங்க மனநலனுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ ஆகையால இந்த கேக் அணிச்சல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வாங்கி அங்க கொடுத்துட்டு பிள்ளைகளை வந்துட்டு நீங்களே வெட்டி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் வந்து பரிசுகளை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பரிசுகள் எடுத்து கொடுக்கும் பொழுது இந்த பரிசுனால எல்லாத்துக்குமே சந்தோஷம் இல்லையா. சோ அப்ப சந்தோஷம் சொல்லும் பொழுது இந்த கவலைகள்லாம் வந்துட்டு அது கொஞ்சம் வந்து மறக்கப்படுது, அதாவது அந்த சந்தோஷம் வந்து ஓவர்டேக் பண்ணிருது. சோ அதனால வந்துட்டு பரிசுகள் அணிச்சல்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனா கொண்டாட்டம் அங்க போய் செலிப்ரேட் பண்றத வந்து தவிர்த்தாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும்னு ஒரு மனநல ஆலோசனை என்னுடைய கருத்து.
1: அப்ப எப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் அங்க செய்யறது தவறு இல்லை, ஆனா நீங்க உங்க குழந்தைக்கு எல்லாம் கொடுத்து அங்க போய் கேக் வெட்டும் போது அங்க இருக்கிற மற்ற குழந்தைகளோட மனசு அதுல பாதிக்கப்படுது. அப்படிதான். ஆனா நீங்க சொல்றது போல நீங்க அங்க போய் கேக் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வெட்டி சாப்பிடுங்க, இல்ல அவங்க கூட உட்காந்து அந்த ஒரு நாள்ல செலவு பண்றதோ இல்ல அரை நாள்ல செலவு பண்றதோ அதெல்லாம் பண்ணலாம். இந்த கொண்டாட்டம் இந்த கேக் வெட்டது நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்றீங்க.
2: ஆமா, அந்த சின்ன சின்ன மகிழ்ச்சியில் தான் ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்ம ஒரு ஒரு மணி நேரம் கொண்டாடுவோம், ஆனா அது ஒரு பெரிய பாதிப்பா அந்த குழந்தை மனசுல வந்திருக்க கூடாது இல்லையா, அதுக்கான ஒரு முயற்சி தான் சொல்றீங்க நீங்க.
3: ஆமா, ஏன்னா வந்துட்டு நம்ம பாக்குறது வந்து நம்ம கண்ணு முன்னுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, பிள்ளைங்க பேரு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க நம்ம பாக்குறோம். ஆனா அதன் பிறகு வந்து அவங்க கோத்ரூ பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய, ஏன்னா அதை ட்ரீகர் பண்ணிடும். ஐயோ, நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல, நம்மளுக்கு பாரு இது எதுவுமே நடக்கல. அவங்க வந்து தனிமை ஆக்கிக்கிறாங்க அவங்கள, மனநல இதனாலயே அவங்களுக்கு பாதிக்கப்படுது, அவங்க பின் தங்கிடுவாங்க நிறைய விஷயங்கள். அதன் பிறகு வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்துட்டு ஹையா இருக்கு.
1: சில அன்பு இல்லங்கள்ல இதுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க, நீங்க வரலாம்.

0: தன்னை பற்றி சொல்றீங்களே
1: சின்ன சின்ன ஒகேஷன் கூட ஞாபகம் வச்சிருப்பேன். லைக் லாஸ்ட் மந்த் வந்து மே வந்து என்னோட பப்பியோட பர்த்டே.
0: சரி,
1: அது ஞாபகம் வச்சு அது செலிப்ரேட் பண்ணோம்னு ஒரு பிரச்சனை நடக்கும் வீட்டுல.
0: லீவ் எடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க.
1: இல்ல, ஆக்சுவலி பப்பி வந்து என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்கு. இங்கேயும் அங்க போய் அங்க செலிப்ரேட் பண்ணணும், இல்ல அங்கேயிருந்து அவனை இங்க கூட்டிட்டு வந்து இங்க செலிப்ரேட் பண்ணும், அந்த மாதிரி கேப்பேன்.
2: அடிக்கடி போற இடமா தானே இருக்கும்
1: என்ன
0: பாருங்க, அப்ப பாத்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப பாருங்க பாருங்க
2: கணவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வருவாரு இந்த மாதிரி. பரவாயில்ல, ஆனா ஒரு சுவாரஸ்யம் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு தானே.
1: ஆமா, உண்மையா இது நிறைய பேர் கேட்பாங்க, உண்மையிலேயே உங்க கணவர் புடிச்சுதான் கூட்டு போறாரா
0: யோசிக்கிறீங்களா? கேலண்டர்ல போய் தேடுவோம்.
1: ஒவ்வொரு மாதமும் ஏதாச்சும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும்.
0: கொண்டாடுங்க வாழ்க்கையை. நன்றி
1: நன்றி நன்றி.

0: அகதிகள் பதிவு. தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் மீது அரசாங்கத்தின் சிறந்த கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. சமூகத்திற்கான திட்டங்களை திறன்பட செயல்படுத்த வியூகவ தொழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அகதிகள் பதிவு மற்றும் தகுதி நிர்ணய செயல்முறை நாட்டில் குடியுரிமை அல்லது நிரந்தர தங்கும் உரிமையை வழங்கும் அணுகுமுறை அல்ல என்று உள்துறை அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மாறாக குடியேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் மீது அரசாங்கம் சிறந்த கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கான முக்கிய அம்சமாக அந்த செயல்முறை உள்ளதாக அமைச்சு கூறியது. தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. அதேவேளை வட்டார பன்னாட்டு அளவில் நிலவும் மனிதநேய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டும் சட்டத்தின் அடிப்படையிலும் அகதிகள் சிக்கலை முறைப்படி கையாள வேண்டுமென்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கூட்டுறவு இயக்கம் முன்வைத்த 8 தீர்மானங்களை 2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கும் முன்னர் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு அதனை ஆராயும். 2027 மலேசிய கூட்டுறவு வரவு செலவு கலந்தாய்வு மாநாட்டில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த 8 தீர்மானங்களும் அமைச்சு நிலையில் முன்மொழிய வலுவான நியாயம் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் செம்மைப்படுத்தப்படும் என துணையமைச்சர் டாக்டர் முகமது அலாமின் கூறினார். மேலும் அதனை நிதியமைச்சிடம் சமர்ப்பிப்பதற்கு முன் முதலில் அமைச்சர் நிலையில் விவாதித்து கோரப்பட்ட 500 மில்லியன் ரிங்கிட் உட்பட முன்மொழியப்பட்ட அனைத்தும் வலுப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சமூகத்திற்கான திட்டங்களை திறன்பட செயல்படுத்த அரசாங்க தனியார் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு இடையிலான வியூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். சமூகம் பாதுகாப்பு நலன் பேரிடர் எச்சரிக்கை தொடர்பான பல்வேறு முனைப்புகள் அவற்றிற்கிடையிலான ஒத்துழைப்பின் கீழ் சுமூகமாக மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் எனாயோ கூறினார். தனியார் துறைகளின் உதவிகள் இலக்கிடப்பட்ட தரப்பினரை சென்று சேர்வதில் அரசாங்க நிறுவனங்கள் அரசுசார அமைப்புகள் சமூக தலைவர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் நடைபெறும் 2026 உலகக்கிண்ண கட்பந்து போட்டி மலேசிய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணிக்கு தொடங்கியது. அதன் அனைத்து 104 போட்டிகளையும் மலேசியாவின் அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிறுவனம் RTM நேரடி ஒளிபரப்பு மற்றும் மறு ஒளிபரப்பு செய்யும். பார்வையாளர்கள் எளிதாக அணுகுவதற்கு RTM கிளிக் அகப்பக்கத்தில் 3 சிறப்பு அலைவரிசைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. RTM அங்காசா பூரியில் அதன் தொடக்க ஆட்ட ஒளிபரப்பு திரையிடல் விழாவில் ஊடக பணியாளர்கள் ஆதரவாளர்கள் தொழில்துறை ஆர்வலர்கள் மற்றும் காட்பந்து ரசிகர்கள் ஒன்று கூடினர். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா பல்கலைக்கழகத்தில் உள்ள மருந்தியல் கல்வியின் அங்கீகார நிலை தொடர்பான சிக்கலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நிலையை 1951 மருந்தகர் பதிவுச் சட்டத்தின் விதிகளின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு பரிசீலிக்கும். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கவனம் செலுத்துவது அவசியம் என அமைச்சு கூறியது. மலேசியாவில் மருந்தியல் பதிவு மற்றும் பயிற்சிக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொழில்முறை தரங்கள் மற்றும் தகுதிகளில் சமரசம் செய்து கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட மாணவர்களின் நலன்களுக்கு உரிய கவனம் செலுத்தப்படுகிறது என அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட மாணவர்களை விண்ணப்பிக்க கோருவதற்கு அவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளப்படுவர் என அமைச்சு கூறியது. மலேசிய மருந்தக வாரியத்தின் மேலதிக பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் மற்றும் துணை ஆவணங்கள் மதிப்பீடு செய்வதன் மூலம் மாணவரின் தகுதிகள் குறித்த தொடக்க மதிப்பாய்வு செய்யப்படும். கிளாந்தானில் தொழுநோய் இன்னும் உள்ளது. கடந்த ஆண்டு அங்கு 8 புதிய நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டதாக மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் முகமது அஸ்மன் யாக்கூப் தெரிவித்தார். அவ்வெண்ணிக்கை 100,000 பேருக்கு சுழியம் புள்ளி 3.7 நோய் பரவல் விகிதம் என்ற அடிப்படையில் உள்ளது. தேசிய அளவில் 2025 ஆண்டு 381 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டன. அது 100,000 பேருக்கு 11.5 ஆகும். 2025 ஆண்டு தொடங்கி தற்போது வரை நாட்டில் 516 தொழுநோயாளிகள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளாந்தானின் நோய் பரவல் விகிதம் 10,000 மக்கள் தொகைக்கு சுழியம் புள்ளி 0.6 உள்ளது. இது 10,000 பேரில் ஒருவருக்கும் குறைவான நோய் பரவல் விகிதத்தை நிர்ணயிக்கும். உலக சுகாதார நிறுவனம் WHO இலக்கை விட குறைவாகும். ஜோஹர் பாசேர்குடாங் ஜலன் கொலூலி பகுதியில் ஆரஞ்சு நிற புகை வெளியிடப்பட்டிருப்பது குறித்து சமூக ஊடகங்களில் பரவலானதையடுத்து சுற்றுச்சூழல்துறை JAS விரைந்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. நேற்று காலை 9:45 மணி வாக்கில் கிடைக்கப்பெற்ற தகவலையடுத்து அங்கு கண்காணிப்பும் தொடக்கக்கட்ட விசாரணையை தொடங்கவும் அமலாக்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்தனர். ஆனால் அந்த கொலூலி சாலை சுற்றி நடத்தப்பட்ட ரோந்து பணிகளில் அங்கு எந்தவொரு வளாகத்திலிருந்தோ ஆரஞ்சு நிற புகை வெளியேற்றம் நிகழவில்லை என்பது தெரியவந்துள்ளது. இருப்பினும் களத்தில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பசிர்குடாங் தொழில்பேட்டையில் உள்ள ஒரு வணிக வளாகத்திலிருந்து அந்த கசிப்பு நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தோனேசியாவின் இலவச சத்துணவு திட்டம் MPG மாதத்திற்கு 1 trillion ரூபியாவுக்கும் அதிகமான கூடுதல் செலவை ஏற்படுத்தும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இத்திட்டத்தை மறுசீராக்கம் செய்ய அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக உணவு விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட சமையல் அறைகளின் எண்ணிக்கை திட்டமிட்ட இலக்கை தாண்டி 6,877 புதிய இடங்களாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்கும் கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும் அதன் சீராக்கம் 1 மாதத்திற்குள் செயல்படுத்தப்படும் என சுல்கிஃப்லி குறிப்பிட்டார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததைத் தொடர்ந்து வாஷிங்டனுடனான உடன்படிக்கை குறித்து இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் நாள்களில் ஐரோப்பாவில் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பதாக டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் எந்த ஓர் இறுதி முடிவுக்கும் வரவில்லை என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்துள்ளார். சாத்தியமான ஒப்பந்தம் குறித்து ஈரான் அதிகாரப்படியாக அறிவிக்கும் வரை இந்த விவகாரத்தில் டிரம்ப் தரப்பிலிருந்து வரும் எந்த ஒரு செய்தியையும் அவரது முந்தைய செய்திகளைப் போலவே கருத வேண்டும் என அது எச்சரித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்னர் விமர்சித்த கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் புதிய பாலத்தின் திறப்பு விழா தீர்க்கப்படாத சில விவகாரங்கள் காரணமாக கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 4.7 பில்லியன் டாலர் மதிப்பிலான கொடேஹோ பாலத்தின் திறப்பு விழா அமெரிக்காவின் கோரிக்கைக்கு இணங்க ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கனடிய பிரதமர் மக்கெய்னி தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் அப்பாலம் இந்த வாரம் திறக்கப்படும் என அவர் அறிவித்திருந்தார். விளையாட்டு, நெதர்லாந்து அணிக்கு எதிரான ஜப்பானின் முதல் உலகக்கிண்ண ஆட்டத்திற்கு 3 நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் அவ்வணியின் கேப்டன் வத்தரோ எண்டோ காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக உலகக்கிண்ண போட்டியிலிருந்து விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக புரோசியா மான்சென்க்ளேபர்ட் கிளப் அணியின் சோத்தோ மச்சினோ ஜப்பான் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனிடையே 33 வயதான எண்டோ இப்போட்டியில் பங்கேற்க முடியாமல் போனது ஏமாற்றம் அளிப்பதாக தனது சமூக ஊடக பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அகதிகள் பதிவு. தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் மீது அரசாங்கத்தின் சிறந்த கட்டுப்பாட்டை உறுதி செய்கிறது. சமூகத்திற்கான திட்டங்களை திறன்பட செயல்படுத்த வியூக ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க மணி இப்போ 9:12.
1: சரி, இப்போ விடுமுறை எல்லாம் வந்துருச்சாலே மலேசியர்கள் எங்கெல்லாம் போய் சுத்தி பாக்கலாம் கேட்டா சுத்தி சுத்தி மலேசியா அப்படின்ற மாதிரி நம்ம வாரியிறது நாட்கள்ல கிளம்பிடும் இல்லையா.
0: 2026 மலேசியாவை சுற்றி பார்க்கக்கூடிய ஆண்டு இது. அடுத்த ஆண்டு வரைக்கும் நீடிக்குது, ஏன்னா இந்த எரிபொருள் சூழல் எல்லாம் அமைஞ்சிச்சு இல்லையா. அதனால இது அடுத்த வருஷம் வரைக்கும் கொண்டு போவோம். அதெல்லாம் இல்லைங்க, வருஷம் வருஷம் மலேசியாவை சுத்தி பாருங்க. நாங்க உங்களுக்கு அழகான ஒரு நாட்டை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: நம்ம நாட்டிலே அவ்வளவு இடம் இருக்கு தெய்வீகம், ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வர மாதிரி அதற்கு வந்து சுற்றுலாத்துறை ஒரு பெரிய காரணமா இருக்காங்க.
0: இன்றைக்கு அதையொட்டி தான் நம்ம பேச போறோம். டூரிசம் மலேசியா இதனுடைய தலைவர் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. அடுத்து மனோகரன் கிட்ட தான் நம்ம பேச போறோம். இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: நிறைய கதைகள் இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 9:19. இன்றைக்கு நம்ம டூரிசம் மலேசியாவுடைய தலைவர் டத்தோ மனோகரன் அவர்கள் நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு நமக்கு அறிவிப்பறைக்கு வந்திருக்கக்கூடிய பிரமுகரும் அவர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமுகர் இவர்.
1: வணக்கம் டத்தோ, எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மோகன் தேவிகம்மா. இட்ஸ் வெரி கிரேட்ஃபுல் நம்ம இந்த சேனலில் பேசுறதுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த விசி மிலேசியா 2026 இருக்கிறதுனால ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எம்பசைஸ் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரி பர்டிகுலர்லி நம்ம இந்தியன் சமுதாயத்தில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படி நம்மளும் கலந்துக்கலாம், இந்திய சமுதாயத்தை கலந்துக்கலாம், மேக் ஷுர்ஸ் தட் யூனோ த பெனிஃபிட் ஆஃப் த டூரிசம் இண்டஸ்ட்ரி கேன் எல்லாத்திக்கும். பர்டிகுலர்லி நம்ம இப்போ பார்த்தோமா மலே சமுதாயத்துக்கு அங்கே சம் ப்ரோக்ராம் இருக்கு, சைனீஸ் சமுதாயத்துக்கு ப்ரோக்ராம் இருக்கு. ஹவு டு நம்ம இந்தியன் சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல வச்சு ஏன்னா ப்ரோடக்ட் நம்ம வேரியஸ் ப்ரோடக்ட் இருக்கு. ஸோ வி ஆல்சோ மேக் ஷுர் தட் நம்ம சமுதாயத்தில் பர்டிகுலர்லி இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னும் நம்ம பார்த்தோமா இப்போ ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எப்படி வந்து உள்ளுக்கு நம்ம பூந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கூட நம்ம செய்யலாம், பெனிஃபிட் பண்ணலான்னு.
0: சரி டாக்டர், இதெல்லாம் இருக்கு. முதல்ல நாங்கள் கேட்கணும், உங்களுக்கு மலேசியாவில் ரொம்ப பிடிச்ச இடம் எது? நீங்கள் எந்த ஊரில் பிறந்தவங்க? எது மலாக்கா தாண்டி வேற எது உங்களோட சொந்த ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப நெருக்கமான இடம் உங்களுக்குன்னா?
2: லங்காவி. நம்ம என்ன லங்காவிக்கு போனோமா, இட்ஸ் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்,
0: கடல்,
2: கடல்,
3: காத்து.
2: அப்புறம் நம்ம அங்க உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சொல்லும்போது அதுதான் வெரி இம்பார்ட்டன். நம்ம லங்காவிக்கு போனோம், இப்ப இடையில கூட லங்காவில போயிட்டு வந்தோம்.
0: எத்தனை தடவை போயிருப்பீங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில லங்காவிக்கு?
2: ஒரு மோடன் ஒரு 10 தடவை.
0: 10 தடவை
3: நிறைய பேர் தான் போயிருக்கீங்க. இப்போ மலேசியர்கள் பொறுத்த வரைக்கும் உடத்தோ ரெண்டு ரகம் இருக்காங்க. ஒன்னு வந்து தனியா எங்கேயாவது வெளியே போன சுற்றுலா போனா தனியா போறவங்க இருப்பாங்க, நான் ஒண்டிதான் போவேன், சோலோ டிராவல். இன்னொருத்தவங்க இல்லங்க, நம்ம போன ஒரு படையை கூட்டமா போவோம். நீங்க எந்த ரகம் அந்த விஷயத்துல?
2: நம்ம போனா தனியா தான் போனோம்.
3: தனியாவா?
2: ஓ, ஐ பிரிஃபர் அந்த சோலோ டிராவல். என்ன நம்ம சார் இன்னைக்கு காலையில ஏஞ்சிட்டு சார் எங்க போனோம் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. நம்ம காலையில இருந்துச்சு சார் திடீர்னு பார்த்துட்டா இப்பதான் நம்ம சோசியல் மீடியால சொல்றாங்களே, ஓ இந்த இடத்துல போய் நல்ல சாப்பாடு இருக்கு, நம்ம போய் எக்ஸ்பீரியன் பண்ணிடலாம். சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல போங்க, இங்க நல்ல ஹைக்கிங் பண்ணலாம், நம்ம சொந்தமா போய் போயிடலாம். இப்ப நம்ம குரூப்போட போகணுமா, இந்த பிளானிங் அது இதெல்லாம் வந்துகிட்டு
3: கொஞ்சம்
2: தடுமாறுவோம். குரூப்ல போனோமா நம்ம அட்வான்ஸ் பிளானிங் இருக்கணும்.
0: ஆமா, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதையும் செய்யணும்.
2: எஸ் சார், எல்லாத்தையும் நம்மக்கு பிடிச்சது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சோ சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, இடையில வந்துட்டு ஏன்டா இவங்க கூட வந்து இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சோ இந்த சோலோ டிராவல்னா சோ வி கேன் டு இட். நம்ம நம்மளுக்கு என்ன பிடிச்சது, சோ இந்த ஐட்டினரி வந்து ஃபிக்ஸ் ஐட்டினரியா இருக்காது.
0: அந்த மாதிரி நீங்க அடிக்கடி செய்யக்கூடியவரா இல்ல வெளிநாட்டுக்கு அந்த மாதிரி போவீங்களா இல்ல மலேசியால அந்த மாதிரி நீங்க தனியா போய் சுத்தி பாக்குறவரா?
2: மலேசியாலையும் செய்வோம், வெளிநாட்டுக்கு போனா ஃபேமிலியோட போவேன், அவங்கள விட்டுட்டு நாம தனியா
0: போயிருக்க. சரி, அப்போ உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு டிராவலர் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி பயணித்து பயணித்து அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் கிட்டதான் வந்து பேசுறோம். அப்ப சரியான பொறுப்பு தான் நீங்க டூரிசம் மலேசியாவுடைய தலைவராக பொறுப்பெடுத்திருக்கீங்க. எவ்வளவு கனமான ஒரு இந்த வெயிட் அப்படின்னு வாங்கலாம், எவ்வளவு முக்கியமான பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு இந்த தலைவராக இருக்கிறது?
2: எல்லாம் போஸ்டும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் தான். ஸோ இந்த கேஸ் ஆஃப் நம்ம விசி மலேசியா 2026 வேன் நம்ம லான்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்மளும் என்டைய இண்டஸ்ட்ரி கூட உட்காந்து பேசி ஏன்னோ சில நேரத்தில் நம்ம நினைப்போம் ஃப்ரம் கவர்மெண்ட் சைடில் நம்ம நினைப்போம் இது தான் த பெஸ்ட், ஏன்னோ நம்ம இந்த மாதிரி தான் செய்யலாம் நம்ம. பட் ஆக்சுவலி த இண்டஸ்ட்ரி நம்ம இந்த மாதிரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி ஏஜென்ட்ஸ் ஏன்னோ ஹோட்டலியர்ஸ் இவங்க தான் ரியாலிட்டி, இவங்களுக்கு தான் உட்காந்து
0: உண்மை என்ன நடக்குது,
2: உண்மையான இவங்க தான் டெய்லியா கஸ்டமர் கிட்ட ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இவங்கள உட்காந்து இவங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு அப்பதான் நம்ம ஃபார்முலேட் பண்ணுவோம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ். இட்ஸ் நாட் தட் நம்ம காலையில வேக் அப் பண்ணிட்டு நம்ம இதுதான் செய்யணும்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துமா நம்ம தான் செய்யலாம், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், இப்படி நம்ம வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து செக் பண்ணுறதில்ல. சில பேர்த்தோட ஒப்பீனியன் வியூ கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி என்ன செய்யணும்னு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோன்னா எவ்ரிபடி கேன் சே எனி திங், ஏன்னா சில நம்ம மலேசியா இப்படி தான் செஞ்சுருக்கணும், கவர்மெண்ட் இப்படி தான் செஞ்சுருக்கணும். பட் செத்தனோட ரிஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்கும். நம்ம இருக்கிற ப்ரோடக்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. பிகாஸ் சித்தன் ப்ரோடக்ட் வந்து இட்ஸ் நாட் ரெடி சொல்லுவாங்க. ஐ யூ ரெடி டு வாட் யூ கால் இட் ரிசீவிங் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் சொல்லுவாங்க. பிகாஸ் இன்டர்நேஷனலோட டூரிஸ்ட் வந்து அவங்களோட ஒரு
0: எதிர்பார்ப்பு
2: வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். சில நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வரவங்களா அவங்களுக்கு வந்து சித்தனை நீட்ஸ் இருக்கும். சைனாவில் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்கும். நம்ம யூரோப்பியன் அவங்களுக்கு உள்ள டிஃப்ரெண்டோட நீட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு தான் செய்யலாம். சில ப்ராடக்ட் வந்து only fit for certain order tourist you know ellathiyum enna solvanga one size fit for all ne namas
0: mudiyadhu seri ipo indha sutrula abindrathu or naatudeya migaperiya varumanathai kondu varakudiyadhu namma naatukku pona varsham 100 million varava vandu kondu vandirukku indha sutrula abindrathu or naatiyum andha naatudeya makkaludeya valarchiyum endha alavukku kondittu pogum adu evlo mukkiyamadhu
2: because neenga paathinga ipa If let's say நம்ம கவர்மெண்ட் எடுத்தீங்களா டூரிசம் மினிஸ்டர் நம்மளுக்கு வி டோன்ட் ஓன் எனி திங் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்றும் இல்லை எல்லாம் இந்த பிரைவேட் செக்டர் தான் இந்த ஏஜென்ட்ஸ் ஹோம் ஸ்டேஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஆல் ஓசிங் ஸோ எது நம்ம வென் வி பிரிங் பிஸ்னஸ் நம்ம மினிஸ்டர் கொண்டு இவங்க தான் பெனிஃபிட் பண்ணுவாங்க ஏன்னா கவர்மெண்டோட பெனிஃபிட் வந்து டேக்ஸில் தான் ஸோ இப்போ எல்லாம் இப்போ எஸ்எஸ்டி இருக்காது அந்த மாதிரி அந்த வரியிலேருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் பட் ஆக்சுவல் பெனிஃபிட்டை வந்து இவங்க தான் இப்போ நம்ம ஹோம் ஸ்டேன்னு சொல்கிறோங்களே ஸோ இந்த ஹோம் ஸ்டே ப்ரோக்ராம் ஹோம் ஸ்டே ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட்டே வருது இப்போ நம்ம போகிறோமா இப்போ நம்ம டிக்டாக்ல ரொம்ப பார்க்குறோம் இந்த என்னது ரெஸ்டாரண்ட் அங்க சாப்பாடு கடை இந்த சாப்பாடு கடை அங்க போறோம்னா பெனிஃபிட் வந்து டைரக்ட்லி அங்கதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ப்ரோடக்ட் இருக்க ப்ரொமோஷன் தான் நம்ம செய்யறோம் கவர்மெண்ட் லெவல்ல என்னென்ன ப்ரோடக்ட் இருக்கு
0: என்னென்ன
2: எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் பிகாஸ் நீங்க பாத்தீங்களா இப்ப இருக்கிற நிலைமையில ப்ரோடக்ட் ஓனர்ஸ் அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் இல்லை நம்ம வெளியூர்ல போய் ப்ரொமோட் பண்றோமா அவங்களுக்கு முடியாது
0: பொதுமக்கள் வியாபாரம் செய்யறவங்க இது சார்ந்த தொழில் இருக்கிறவங்க இப்ப அவங்க பொது சொல்லுவாங்க ஒருத்தவங்க சுற்றுலா பயணி வந்து கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்துல கால் வைக்கிறாங்கன்னா அவங்க பாக்குற முதல் நபர்ல இருந்து அவங்க திரும்பி போற நபர் வரைக்கும் பெருப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு
3: மே மாதம் வரைக்கும் 17.5 மில்லியன் சுற்றுப்பயணிகள் வந்திருக்காங்க வெளிநாட்டுலயே நிறைய பேர் வராங்கன்னு புரியுது நம்ம நாட்டுல என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க
0: பாட்டு பேசிருப்பீங்க இல்லையா
2: நம்மளோட யூனிக் ஓட ப்ரொபொசிஷன் என்னன்னா இப்ப நம்ம மலே கம்யூனிட்டி கலாச்சாரமா இல்ல சைனீஸ் கலாச்சாரமா இந்தியன் கலாச்சாரமா திஸ் ஒன் இதெல்லாம் மலேசியால தான் கிடைக்கும் இப்ப நீங்க தாய்லாந்து போனீங்களா நீங்க தாய்லாந்தோட கல்ச்சர் தான் இப்ப சிங்கப்பூர் போனீங்களா மேபி கொஞ்சம் மிக்ஸ் இருக்கும் மலேசியாவுக்கு வந்த எல்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஒன் ஸ்டாப் சென்டர் மாதிரி ஸோ நீங்க மலேசியாவுக்கு வந்தீங்களா மலே ஃபுட்டா சைனீஸ் ஃபுட்டா இல்லை அரபிக் ஃபுட்டா போர்ச்சுகீஸ் ஃபுட்டா அப்புறம் நம்ம இங்கே சபா சரபாவுக்கு போனால் அங்கோட அந்த ட்ரைபல் இந்த ஒராங் அஸ்லி அண்ட் ஆல் தோஸ் திங் இதுதான் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்
3: பெரிய பலமே அதுதான்
2: ஏன் இப்போ நம்ம பீச் பார்த்தோமா இந்த சீசைலாம் பார்த்தோமா எங்கேயுமே எல்லாம் சிமிலர் தான் இப்போ ஃபிலிப்பீன் போனீங்களா இல்லை தாய்லாந்து போனீங்களா நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது
0: ஒரே மாதிரி கடல் தான்
2: கடல் ஒரு ஒரு கடல் தான் பீச் இருக்கும் போது ஒரே அந்த இந்த மாதிரி கலாச்சாரம் இந்த மாதிரி யூனிக் வே ஆஃப்
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் இது வணக்கம் இன்னல்

0: டூரிசம் மலேசியாவுடைய தலைவர் ரத்து மனோகரன் பேசிட்டு இருக்காரு. ரத்து, வழக்கமா கார்ல கேட்டிருப்பீங்க, வீட்டுல கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இந்த பாட்டை கேட்கும் போது அது எப்படிப்பட்ட நினைவுகள், எப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு கொண்டு வருது? ரத்து, நல்லா இருந்துச்சா?
1: ஒரு சில இடங்கள் இருக்கு, போகாத இடம் இருக்கா அப்படின்ற தேடலே கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருச்சு. அந்த சிந்தனை ஏதாவது ஒரு ஹிடன் பிளேஸ் போகுமா அப்படின்னு, அந்த மாதிரி தேடல்கள் இப்ப அதிகமாயிருச்சா? எடுத்து
2: எஸ் நம்ம பார்த்தோமா, ஆஃப்டர் அந்த கோவிடோட இதில் வந்து இன்சிடென்ட் பண்ணோம்னா, போஸ்ட் கோவிட் வந்து ரொம்ப பேர் சோலோ டிராவல் இதை ப்ரிஃபர். நம்ம ஸ்மாலர் குரூப்பில், சின்ன குரூப்பில் போயிட்டு ஒரு 10 பேர், ஒரு 8 பேர், ஏன்னா ஒரு 3 பிள தான், தே ஆல்சோ ப்ரிஃபர் டு கோ டு இந்த மாதிரி இடன் ஜேம்ஸ் சொல்றாங்க,
0: ரொம்ப தெரியாத
2: இடம். இப்ப நம்ம பந்திங்ல ஒரு இடம், கொலசலாங்கோல ஒரு
1: இடம்,
2: சிங்கிச்சல ஒரு இடம், சோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பார்த்தோமா அட்ராக்ஷன். தென் பர்டிகுலர்லி இப்ப வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப ரொம்ப பேர் போடுறாங்க
0: நர்சிங்.
2: But at the same times, in the social media, அவங்க போய் ரிசர்ச்
0: பண்ணணும்.
2: சில நேரத்தில் நம்ம படத்தில் பார்க்கறதும் இந்த
0: ரியாலிட்டியும் சில
2: நேரத்தில் நம்ம பார்த்தோமா இதெல்லாம் AI தான். அங்கிட்டு போய் பார்த்தா என்னடா இங்க சொன்ன இடம் இந்த மாதிரி
0: இருந்துச்சு,
2: சில நேரத்தில் ரொம்ப அழுக்கா இருக்கும்,
0: ஏன்னா
2: ரொம்ப அந்த கொண்டுசீஃபா இருக்காது. சில பேர் சில பேர் ஃபேமிலியோட போறோம்னா இந்த ஹைஜீன் கூட இருக்காது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. Of course, நம்ம இந்த மாதிரி இடம்லாம் ஒரு 5 பஸ் வராது, பட் வரவங்க வந்து ஒரு 2 வாரமா
0: இல்ல
2: 3 வாரமா அங்க வந்து தங்குவாங்க. சோ அங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இங்க மாதிரி ஒரு ஜேம்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு. இடன் ஜேம்ஸ் பாத்தீங்களா, மலேசியால மலேசியால நம்ம ஓன் பீப்புள் கூட போய் பேருக்கு
0: சின்ன இடம் மோகன் கூட போயிட்டு வந்தாரு. இப்போ கிட்ட வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இடத்தோ, அது வந்துட்டு நம்ம கனடால இருக்கிற நம்முடைய அந்த நீர்வீழ்ச்சி மாதிரியே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. முதல்ல ஆட்கள் இல்ல, ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு, அப்ப போயிட்டு வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கூட்டம் எப்படி இருக்கு மோகன்?
1: ரூபோ தீமா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரொம்ப நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இவ்வளவு நாள் இப்போல இருந்து இதை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ற மாதிரி
2: தோணுது.
0: இப்ப இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்களோ இப்ப உங்களுக்கு தெரிய வருது, இப்ப வைரலா ஆகும் போது நீங்களுமே பாக்குறீங்க, டிக்டாக்ல எல்லாம் பாக்குறீங்க. இப்ப டூரிசம் மலேசியா என்ன செய்வீங்க, அதை பார்த்துட்டு அந்த மாநில அரசாங்கத்து கூட பேசுவீங்களா, எப்படி அதை பிரபலப்படுத்துவீங்க?
2: மோஸ்ட் இம்பார்ட்டன் நம்ம போய் அந்த அரசாங்க கூட போய் போகணும், அப்போ போய் பேசி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த இடத்துல எப்படி என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வெளியூரில் ப்ரொமோட் பண்ணுறோம்னா இது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், சேஃப்டி, இன்னும் ஹைஜீன், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சில நேரத்தில் வந்துட்டு அப்போ அந்த இடத்துல போயிட்டு என்னடா டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லைன்னு அவனுக்கு திடீர்னு சோசியல் மீடியாவில் போட்டானா, ஸோ ரொம்ப இதாகிரும், நெகட்டிவோட இம்ப்ரெஷன்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு, ஸோ த ப்ரிப்பேர் ஒரு நாளா அரை நாளா இல்ல இங்க வந்து தங்கத்துக்கு வசதி இருக்கா, ஆல் டு சீ நம்ம பாக்கணும். சில நேரத்துல சொல்லுவாங்க, எனக்கு இவ்வளவு ப்ரோடக்ட் இருக்கா, ஏன் ப்ரொமோட் பண்ணலன்னு. எஸ் ப்ரோடக்ட் இருக்கு, பட் ஆர் யூ ரெடி,
0: வசதிகள் இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா?
2: இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டூரிஸ்ட் வந்து இதெல்லாம் சில நேரத்துல வந்து பாத்துட்டு என்னடா இது கூட இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா போட்டுட்டேன். சோ ப்ராடக்ட் நான் நல்ல ப்ராடக்ட் தான் இருக்கும், பட் நெகட்டிவோட இம்ப்ரெஷன்ஸ் ஆயிரும். சோ சில பேர்த்துக்கு பாத்துட்டு ஐயோ போவேண்டா, நீ போனது இல்ல. சோ இந்த சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க பாத்தீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா, அதுதான் ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்திட்டும் பிரெயின்ல
0: தயாரா இருப்பாங்க.
2: யா எக்ஸாக்ட்லி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: சரி ரத்து, இப்ப உதாரணத்துக்கு ஒரு நாள் நாங்க வந்து உங்க கூட பயணம் போனோம், இந்த இந்த லுபோ தீமாவே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க இங்க கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா போயிட்டு? இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சோலோ டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும்னு, நம்ம ஒரு நாள் போலான்னா வருவீங்களா?
2: சொல்லுங்க எப்ப போறோம், ரெடி வரதுக்கு.
0: சரி, அப்ப மின்னல் கூட டூரிசம் மலேசியாவுடைய தலைவர் ஒரு பயணம் மேற்கொள்றாரு, நம்ம ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் போராட்டம். அதுக்கு
2: சொல்லுங்க, பேக் பண்ணிட்டு வந்துருவோம்
0: கண்டிப்பா. பேக் பேக்கிங்ல போறோம். அகைன்றைக்கு டூரிசம் மலேசியோட தலைவர் எடுத்த மனோகரன் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
1: இப்ப எப்படி போகாத இடங்களுக்கு போகிறது ரொம்ப பிடிக்குதோ, இப்ப மலேசியர்கள் மத்தியில இந்த இயற்கை சார்ந்த ஒரு ஈர்ப்பு என்பது அதிகமா இருக்கு. பரபரப்பா வேலை செய்யறோம், ஒரு விதமான மன உளைச்சல் இருக்கும். அவனா எங்க போறீங்கன்னா இயற்கை தேடி போறேன்னு, மலைக்கு போறாங்க, காட்டுக்கு போறாங்க. இப்ப நாட்டுல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் போது நீங்க இந்த சுற்றுலாத்துறை போது நீங்க சில விஷயங்கள் சொல்லணும் நினைப்பீங்க இல்லையா?
2: மாட்டிக்கிட்டுமா, எப்படி என்ன மாதிரி சேஃப்டி இருக்கு, எங்க போய் யார பாக்கலாம், என்னலாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். பிகாஸ் எல்லாம் போறது அது நம்மளும் கூட சேர்ந்து மேல அவங்க போய் ஜம்ப் பண்ணிக்கிட்டு உள்ள பண்ணிக்கிட்டு அவங்க போயிருப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போயிருப்பாங்க, அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு மொதல் மேபி ஒரு ஒரு நாலஞ்சு பேருக்கிட்ட அவங்களுக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் போயிருவாங்க. நம்மளும் போய் எல்லாம் போறாங்க, நம்மளும் உள்ளுக்கு புரிஞ்சுக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டோமா இதுதான் பிரச்சனை ஆயிரும். இப்ப இடையில நம்ம ஹைக்கிங் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும். ஸோ நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் என்ன, இப்ப நம்ம இடையில போய் அங்க மாட்டேன் என்ன மாதிரி உதவி நம்மளுக்கு
0: தேவைப்படுது,
2: சரி நம்ம மாதிரி எவ்வளவு நாள் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், இது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். அதர்வைஸ் நம்ம ஒரு நாலஞ்சு பேர் கூட போகணும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோலோ டிராவல் எஸ் பட் நம்ம கூட்டாளி கிட்ட சேர்ந்துக்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் இப்போ ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிச்சாங்க, சரி நம்ம இப்போ ஆக்சிடென்ட் கூட ஆகலாம், ஹைக்கிங்கில் கால் உடஞ்சு போயிடலாம், இது போயிடலாம். ஸோ யார் ஹெல்ப் பண்ணுவா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: சரி ரத்து, இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனியா போறவங்க, ஒரு நண்பர்கள் கூட்டத்தோட போறவங்க, குடும்பத்தோட போறவங்க, இதெல்லாம் தாண்டி இப்ப நான் போக ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட இவர் கேட்கிறாரு எங்க போனீங்க நல்லா இருக்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அப்படியே ஒரு குழுவா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு நான் வந்து அதை வழி நடத்தி அவங்களை கொண்டு போறேன், வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போறதோ இல்ல உள்ளூர்ல சுத்தி பாக்குறதோ. ஆனா வந்து நான் வந்து பதிவு பெறாத ஒரு நிறுவனம், ஒண்ணுமே நிறுவனமே இல்ல வச்சுக்கோங்களேன், ஆனா இவங்க எல்லாம் எனக்கு வந்துட்டு பணம் செலுத்தி நான் தான் இவங்களை கொண்டுட்டு போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு டூரிசம் மலேசியாக்கெல்லாம் நீங்க தெரிவிக்கணும், லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு டூரிசம் மலேசியா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஏன் முக்கியம், ஏன் இதை வலியுறுத்துறீங்க, இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் இது மாதிரி போறாங்களே அவங்க கிட்ட சொல்றதுக்கான காரணம் என்ன, இது முக்கியம்?
2: The most important thing is நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். Because once நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா அதோட கிரைட்டீரியா இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே இப்போ டூரிஸ்ட் கைட் ஆகலாம், ஏன்னா பிகாஸ் சோசியல் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு நானும் டூரிஸ்ட் கைட் ஆகலாம், என்னென்ன அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, வழிமுறை இருக்கு. ஸோ நம்ம ஒன்று காஸ்ட் போகணும் ட்ரைனிங்லாம். ஸோ அதில் சொல்லுவாங்க ஆஸ் எ டூரிஸ்ட் கைட் என்ன என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த இடத்த எப்படி நம்ம எக்ஸாக்ட்லியாக பேசணும், இந்த பாசிட்டிவ் சைட் அண்ட் ஆல் திங். இப்போ எதுவும் ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சா, இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு பத்து பேர் காசு கொடுத்துட்டு இந்த ஆளுகிட்ட, சோ இவர் தான் ஆர்கனைஸ் பண்றேன்னு, நாளைக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா யாருக்கிட்ட போய் நீங்க ரிஃபர் பண்ணுவாங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க இது ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சில போனீங்களா, சோ நம்ம கவர்மெண்ட் போலாம், நம்ம இவ்வளவு கொடுத்துருக்கோம் இந்த கவர்மெண்ட், இந்த ஆளுகிட்ட இவர் தான் நம்மளை ஏமாத்திட்டாரு. சோ கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் இருக்கும், அவங்களோட பர்டிகுலர் டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் இருக்கும் நம்ம கிட்ட, சோ நம்ம கால் பண்ணலாம். சோ நம்ம ஏதோ ஒரு லா படி இனிஷியேட் பண்றேன்னா சம்மன் பண்றேன்னா சோ கவர்மெண்ட் தான் எடுக்கலாம். இப்ப நீங்க சும்மா பிரைவேட்ல போய்கிட்டு பேசிக்கிட்டு அன்ரெஜிஸ்டர்ட் பண்ணினா நாளைக்கு எதுவும் ஒன்று அறிச்சா பிரச்சனை வந்துடும். இன்சூரன்ஸ் பிரச்சனை வரலன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம். ஓ இங்க இவர் ஒரு 50 வெள்ளி குறவா கொடுத்துருக்காரு, நம்ம எங்கிட்ட போனேன், நாளைக்கு பிரச்சனை வந்தத்தான் எல்லாம்
1: கஷ்டம்
2: சொல்லுவாங்க. இதுதான் ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு. ஸோ இந்த மாசம் மத்திய திங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ நீங்க யாரு கூட போறதுனாலும் நீங்க கேட்கணும் அவர்கிட்ட, நீங்க ஐயோ ரெஜிஸ்டர், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் இருக்கா, கைட் இருக்கா, என்ன மாதிரி பேட்ச் வச்சிருக்கீங்க எல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம பாட்டு தான், அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸுக்கோ காசோ ஏதோ கொடுக்கணும், ஒரு நம்பிக்கையா இருக்கணும். ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் தான் இவர் அடிக்கடி செய்வாரு, ஒரு 50 பேரை செஞ்சவங்க செய்யற வரைக்கும் நல்லா தான் இருக்கும்.
0: ஏன்னா
2: பிரச்சனை மாட்டிக்கிட்டா தான் அப்புறம்தான் நம்ம மத்தவங்க குறை சொல்லக்கூடாது.
0: அந்த ரிஸ்க் எடுத்துருக்கோம், கருத்துல எடுத்துக்கோம். ஒரு பாடலை கேட்போம், அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். இது நம்ம நாட்டை ரொம்ப ரொம்ப அழகா சித்தரிக்கக்கூடிய ஒரு பாடல், உள்ளூர் பாடல், நாம் பிறந்த மண்ணில் இன்று அப்படின்னு வரும். பேசுவோம், இன்னும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது வணக்கம் மின்னல்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. இன்றைக்கு நம்ம கூட டூரிசம் மலேசியாவுடைய தலைவர் டாக்டர் மனோகரன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒன்று சொன்னார், இந்த டூரிசம் மலேசியாவுடைய இதுக்கு முன்னாடி தலைமை இயக்குநராக செயல்பட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்க வந்து தலைவராக பொறுப்பெடுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதாவது நம்ம நம்முடைய சேவையை சிறப்பா செய்யும் போது அதுக்கான அங்கீகாரம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்க சிறந்த சேவையை வழங்குறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான். அப்ப இந்த பொறுப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது இன்னும் ஒரு பெரிய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு சக்தியோட நீங்க வந்திருப்பீங்க இல்லையா? அப்படிதான் எப்படி எப்படி அதை எதிர்கொண்டு வந்தீங்க? அது
1: இந்த ஜாப்ல ஒரு 35 இயர்ஸ் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஐ திங்க் ஒன்ஸ் யூ லவ் அந்த ஒரு ஜாப்னா ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஆனால் ஸோ சில நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வேலைக்கு பிடிக்காமல் இருந்தால் காலையில் ஐயோ ஏண்டா நம்ம ஆஃபீஸ் போகிறோன்னு இந்த மாதிரி இதெல்லாம் வரும். எனக்கு இது வந்ததே இல்லை. நம்ம வெளியூரில் கூட ஒரு 10-15 வருஷமாக அங்கே வெளியூரில் போஸ்டிங்கில் இருந்தேன். அப்போ கூட ஏன்னா சில நேரத்தில் ஃபேமிலி கூட சொல்லுவாங்க, நினைக்கிறேன் உங்களோட வேலை தான் முதல் ஃபேமிலி, நினைக்கிறேன் நாங்களாம் ரெண்டாவது, நாங்களாம் ரெண்டாவது ஃபேமிலி தான் இருப்பேன். பட் அகெயின் ஏன்னா வென் யூ இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக எல்லாம் வந்துடும். ஸோ நம்ம இப்போ கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏ நீ சேர்மேன் ஐடியா இதெல்லாம் என்ன அடிக்கடி ஆஃபீஸ் போய்ட்டு இருக்கு, இல்லை வரும் சில பேர் வந்து பார்க்கலாம் நாங்கள் மீட்டிங்கில் நம்ம பேசலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன், நம்ம சொல்லியிருக்கேன், நம்ம மிஸ்டர் குமாரன் கொண்டு பேசியிருந்தேன், ரொம்ப இடம் இருக்குது. நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், நம்ம இந்த பந்திங்கில் ஒரு இடம் இருக்குது, ஹவு டு வீ கேன் ப்ரொமோட் அந்த எனக்கு அந்த கேட்டோன்னு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நாளைக்கு போய் பார்க்கலாமே.
0: கண்டிப்பாக உங்க கூட ஒரு பயணம் போய் அவனு ஏதாவது ஒரு இடத்த நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி ஆர்வம் அது உங்ககிட்ட இருக்கிறத அடுத்த தலைமுறைக்கு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு. இப்ப அங்காசா புரிக்குள்ளே இது நீங்க பாக்குறது ஒரு பகுதி தான், சுத்தி வந்தீங்கன்னா நீங்க நடந்து வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அவ்வளவு பெரிய இடம், அவ்வளவு நல்ல அமைதியான இடங்கள் எல்லாம் கூட இருக்கு. இந்த மாதிரி
2: நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துறது என்னமோ இந்த சுற்றுலாத்துறை. இப்ப இருக்க ஒரு காலகட்டத்துல அதிகமான சுற்றுப்பயணிகள் வராங்க. பிரதமர் கூட ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார், அதாவது ஒவ்வொரு மலேசியருக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கு, ஏன்னா இது நம்ம பிறந்த ஊரு, நம்ம மண் அப்படின்ன போது மத்தவங்களுக்கு இது எடுத்து சொல்ற ஒரு பெரிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. இப்போ ஒவ்வொரு குடிமக்களும் முக்கியமா மலேசியர்கள் நம்ம கேட்டு இருப்பாங்க, நம்ம இந்தியர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம பொறுப்பு தான் என்ன, நம்ம நாட்டை மத்தவங்க எல்லாம் சொல்ற ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா, அது என்ன இடத்த சொல்றீங்களா?
1: நான் வெளியூர்ல அடிக்கடி போகும்போது

0: சொந்த வீடே வச்சுங்களேன். இப்ப நம்மளுக்கு விருந்தாளி வந்தா எப்படி நம்ம இந்த
1: கவனிப்போம்,
0: வெரி இம்பார்ட்டன். சர்வீசஸ் இப்ப சில பேர் வந்து பார்த்துட்டு, ஏன்னா இடம் நல்லா இருக்கும், சர்வீஸ் வந்து குறைவா இருந்தா இதுதான் போய் பேசுவாங்க. நம்ம டூரிஸ்ட் வெளியே போனா பேசின என்ன போக வேண்டாம், சர்வீஸ் வெரி போர். ரெஸ்டாரண்ட் வச்சுங்களா, நம்ம போய் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து தண்ணி கூட கிடைக்காது, நம்ம கூப்பிடணும். சோ இதுதான் நீங்க பாத்தீங்களா, சோ டூரிசம் இண்டஸ்ட்ரி கூட சேம் திங். ஏன்னா நம்ம போறோமா, எப்படி நம்ம மலேசியன்ஸ் வரவழைக்கிறோம், என்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கொடுக்குறோம், என்ன மாதிரி ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம். நம்ம நம்ம சொல்லலாம், சரி நீங்க வந்தீங்களா, 3 மணி வரைக்கும் தான் நம்மளோட சர்வீஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும், சோ தட் யாரும் வரதுனாலும் அங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க, ஏய் நம்ம இந்த சர்வீஸ் 3 மணி வரைக்கும் தான், சோ நம்ம இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்களா, நம்ம ஐலண்ட் போறோம்னா சம்பூர்ணால, சோ 8 மணி இல்ல 3 மணி
1: வரைக்கும்
0: இதுக்கு மேல நீங்க வர முடியாது. சோ எல்லாம் திடீர்னு நீங்க வந்துட்டு என்ன 4 மணிக்கு வந்துட்டு எந்த கலத்தை திறக்கல ஹாஸ்பிட்டல், இன்னும் இது வந்து 3 மணி வரைக்கும் தான்
1: இதே.
0: சோ நம்ம மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி சர்வீசஸ். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எடுத்து சொல்லிடணும்.
1: எல்லா
0: வசதியும் இருக்கு, நம்ம எப்படி சொல்றது தான் சொல்லிட்டு இங்க வந்து இதுதான் நீ எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்தியா, நீங்க என்னது கீழே உட்காந்திதான் சாப்பிட முடியும்னா சொல்லிடணும்,
1: இருக்கேன்
0: சோஃபா இல்ல என்ன வந்துருங்க சோஃபா இல்லையா, இல்ல இல்ல நீ வந்துட்டா இதுதான் எக்ஸ்பீரியன் பண்ணிடணும். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம முத இடையில சொல்லிட்டு போற சோசியல் மீடியால பாக்குறதுலயும் டிக்டாக் பாக்குறதுலயும் நம்ம போய் நேரம் பாக்குறது ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதேதான் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு என்ன இந்த மாதிரி பார்த்தா இப்ப இப்படி இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. இதெல்லாம் சொல்லுங்க.
1: சரி, ஆக இப்ப என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இப்போ ஒரு கம்பவுங்களை வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்ல, இப்ப ஏதோ உலகத்துல ஒரு மூலையில இருக்கிறோம், உங்க இடத்தை தேடி வந்து இங்க குறிப்பிட்டு இந்த ஒரு சின்ன கல் இருக்கும் அதை பாக்குறதுக்கு வருவாங்க. அப்போ உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிற கடையில சாப்பிடறதுக்கு வருவாங்க. அப்ப அதுதான் ரத்தம் சொல்றாரு, அங்க சேவையை சரியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு, உங்க வாழ்க்கை தரம் வந்து உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டிட்டதோ 2026 ஒரு பெரிய சவாலான ஆண்டு. எப்படி கோவிட் ஒரு சவாலோ அந்த மாதிரி எரிபொருள், நம்மளுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இதெல்லாம் நடக்க, இப்ப இந்தியால கூட மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்திய மக்கள் வந்து நம்ம நாட்டை சுத்தி பாருங்க இந்த 2 வருஷத்துக்கு அப்படின்னு. அதே மாதிரி விசிட் மலேசியா இதையும் வந்து இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் இப்ப நீட்டிச்சிருக்கோம் இல்லையா. மலேசியர்கள் மலேசியாவை சுத்தி பாக்குறது எவ்வளவு முக்கியம், ஏன் அது முக்கியம்ன்றீங்க?
0: ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம நாட்டில் போய் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தீங்களா, ஆஃப்டர் கோவிட் 2019 ரொம்ப கடைங்க ரொம்ப இண்டஸ்ட்ரி சாத்திட்டு போட்டாங்க. பிகாஸ் பிஸ்னஸ் அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப எதிர்பார்த்தாங்க வெளியூர்லேருந்து வருவாங்கன்னு.
1: ஆமாம்,
0: பட் அட் த சேம் டைம்ஸ் நம்ம டொமஸ்டிக் டூரிசம் அப்போ வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் மூவ்மெண்ட் அவ்வளோ சிங். இப்போ எப்போ அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் லீவ் பண்ணுறேன்னா, ரொம்ப பேர் நம்ம நம்ம நாட்டிலே போய் சுற்றி பார்க்கும் போற ரொம்ப இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் தரும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பேர் கடைச்சேரி நம்ம ஜோர்லேருந்து பின்னைக்கு வராங்க, பின்னைங்காலு போய் திருங்கானுக்கு
1: போகிறோம், ஒரு நாசிலமாக்காக விடிய விடிய
0: வந்தாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலி பெனிஃபிட் தரும், ஏன்னா அவங்க தான் சர்வைவல் பண்ணி போட்டு பார்த்தீங்களா. ஸோ மலேசியன் மக்கள் தான் ஏற்கனவே இந்த ஆஃப்டர் கோவிட் சப்போர்ட் பண்ணாங்க லோக்கல் இண்டஸ்ட்ரி. இப்போ அட் த சேம் டைம்ஸ் தான் இப்போ பார்த்தீங்களா, ஓ இதில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் கூட சொல்கிறாங்க, ஏன்னா வி ஆல்சோ லுக்கிங் அட் இட், எப்படி நம்ம லோக்கலை என்கரேஜ் பண்ணலாம், போய் நீங்கள் டொமஸ்டிக்கலே நம்ம நல்லா சுற்றி பாருங்க. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் அ பெனிஃபிட், சில நேரத்தில் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம், நீங்கள் போய் இப்போ ஹோம் ஸ்டேக்கு போனீங்களா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள் நம்ம நாட்டை சுற்றி பாருங்க. ஏன் நம்ம போகலாம், நம்மளுக்கு வசதி இருந்தா வெளியூருக்கு போகலாம். இப்ப வரைக்கும் வி ஆல்சோ அந்த விசி மலேசியாவில் சுத்தி சுத்தி மலேசியான்னு சொல்றோம்ல, ஸோ இது கூட நம்ம ப்ரொமோட் பண்றோம். லாட் ஆஃப் டிபார்ட் இடம் இருக்கு நம்ம மலேசியா. நம்ம இப்ப நீங்களே இப்ப இப்ப கம்பாருக்கு போறீங்க, ஈப்போக்கு போறீங்க, இந்த லுபோத்தியம் பங்கூருக்கு போறீங்க, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம நம்ம முத தடவை போய் அடேங்கப்பா இதெல்லாம் இருக்கு இப்போ விட்டுட்டுமே நம்ம வெளியூரில் பார்க்கமே. ஸோ இந்த மாதிரி போறேன்னா, ஸோ இந்த லோக்கலோட பீப்புள் பெனிஃபிட் பண்ணுவாங்க,
1: பொருளாதாரம் மலேசியா நம்ம எதிர்பார்க்கு
0: சாப்பாடு கடை, ஏன்னா இந்த லாட்ஜிங்ஸ் பாட்டு நம்ம போய் 3 மாதம் போய் தங்க மாட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 2 நைட்டு போய் ஸ்டே பண்ணாலும் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு பார்த்தீங்களா 2026 until 2027 வரைக்கும் இருந்தாலும் இந்த டொமஸ்டிக் டூரிசம்ஸ் very important.
1: சரி, ரொம்ப நன்றி, ஒரு நல்ல

0: சந்திப்பா இருந்துச்சு. உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு 6 மாத காலமா காத்திருந்தோம். இன்னைக்கு உங்களை அறிவிப்பறைக்கு கொண்டுட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உலக கிண்ண காட்பந்து போட்டி வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க காட்பந்து ரசிகரா? ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிரேசில் தானா? சரி, பாப்போம் பிரேசில் ஜெயிக்குதா இல்லையான்னு. ரொம்ப நன்றி டத்தோ, நம்ம வாய்ப்பு இருந்தா மீண்டும் சந்திப்போம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மோகன் விகம். சோ லுக்கிங் ஃபார்வர்ட், எப்ப நீங்க சொல்றீங்க நம்ம சோலோ டிராவல் போலான்னு?
0: நாங்க காத்துட்டு இருக்கோம் விரைவில். ஒரு நாங்க விரைவில் அது திட்டம் போட்டு உங்களை தொடர்பு கொள்றோம். இன்றைக்கு டூரிசம் மலேசியாவுடைய தலைவர் டத்து மனோகரன் நம்ம கூட பேசியிருந்தாரு. எப்படி மோகன், விரைவில் பயணம் போறோமா?
2: உடனே போயிருவோம்.
0: இது வணக்கம் இனல். அடுத்தது கிஷன் உங்களோட பேசுறாரு இளமை உல்லாசத்துல.
2: இந்த அளவில் விடைபெறுகின்றேன் மோகன்.
0: தெய்வீகன் தாமரை செல்வன், மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலாயா பல்கலைக்கழகம் UMA அடுத்த ஆண்டு உலகின் 50 சிறந்த பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெற செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது UM 53rd இடத்தில் உள்ளது. அந்த இலக்கு நாட்டின் கல்வி, ஆராய்ச்சி, புத்தாக்கம், திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் முனைப்புகளுக்கு ஏற்ப உள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறினார். ஜஹூர் நக்ரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான முக்கிய தேதிகளையும் அது சார்ந்த விவகாரங்களையும் விவாதிப்பதற்காக தேர்தல் ஆணையம் SPR இன்று தனது தலைமையகத்தில் சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. SPRன் தலைவர் டாத்தோஸ்ரீ ராம்லான் ஹாரூன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வேட்பாளர் நியமன நாள், வாக்களிப்பு நாள், வாக்காளர் பட்டியல் உட்பட இதர தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த May 31 வரையிலும் ஏறக்குறைய 689 பேர் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான சிகிச்சையையும் மறுவாழ்வு திட்டங்களையும் பெற தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனம் AADK-இல் பதிவு பெற முன்வந்துள்ளனர். இது அரசாங்கம் வழங்கும் மறுவாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்திருப்பதை பிரதிபலிப்பதாக AADK செயலாக்கம் பாதுகாப்பு பிரிவின் இயக்குநர் மஹாட்சிர் இலியாஸ் தெரிவித்தார். நியூயார்க் மாநகர தலைவர் ஜோம்ரான் மம்டானியை சந்திப்பதை தடுப்பதன் மூலம் அமெரிக்கா தனது சுதந்திரத்தில் தலையிட்டுள்ளதாக கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெத்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் சென்றிருந்த அதிபர் பெத்ரோ மம்டானியை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக த வாஷிங்டன் போஸ்ட் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது. எனினும் பெத்ரோ மீது விதிக்கப்பட்ட விசா தடையை இந்த சந்திப்பு மீறும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்தனர். இதைத் தொடர்ந்து பொகோதா இந்த சந்திப்பை ரத்து செய்வதாக குறிப்பிட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெறும் குற்றச்செயல் குறித்த செய்திகளை திரட்டி வந்த செய்தியாளர் லூயிஸ் ஏஞ்சல் லோபெஸ் வால்டஸ் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவரை பணியமர்த்திய ஒன் குவைடியா நாளிதழ் தெரிவித்துள்ளது. அந்த கடலோர பகுதி போதைப்பொருள் குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் செய்தியாளர்களுக்கு மிகவும் ஆபத்து நிறைந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. லூயிஸ் தனது செய்தி அறிக்கையின் காரணமாக ஏற்கனவே அச்சுறுத்தல்களை பெற்றிருந்ததாகவும் ஒன் குவைடியாலா தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு ஜூன் மாதத்தின் 12 நாள்ல கால எடுத்து வச்சிருக்கோம். இப்போதான் ஜூன் மாதம் தொடங்கின மாதிரி இருக்கு, அதற்குள்ள 12 நாட்கள் ஆயிருச்சு. சரி, இப்போ எங்க இருக்கீங்க? அலுவலகத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா, இல்ல வேலைக்கு இப்பதான் போய்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்றீங்களா? எங்கிருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். சின்மாயி தொடக்க பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

சீனிவாசன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டுனுங்க. இப்போ நிறைய புதுமுக அறிமுக இயக்குநர்கள் அறிமுகமாகிட்டு இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கு, நிறைய புதுமுகங்களை பார்க்க முடியுது. அந்த வரிசையில இப்போ அத்வைத் நாயர், இவர் வந்து மாலிவுட் பக்கமா இப்போ அறிமுகமாகி இருக்கிற ஒரு இயக்குநரா இருக்கிறாரு. இவருடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதபச்சா அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல வந்து யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுன் அசோகன், ரோஷன் மாதவ், விஷாக்க, இஷான், இன்னும் நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தின் இசை வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டு பேர் இசை அமைச்சிருக்கிறாங்க, சங்கர் இஷான் லாய், பிறகு முஜீப் அப்படின்ற ஒருத்தர் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு. இந்த இருவருமே வந்து இசை அமைச்சிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் நல்ல தரமா உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நேர்காணல் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நம்ம அர்ஜுன் அசோகனுடைய கதாபாத்திரமுடைய பெயர் கேட்டீங்கன்னா உங்களுக்கே குழப்பமா இருக்கும், என்ன பெயர் இது அப்படின்ற மாதிரி. சவியோ லோகோ லோபோ, இதுதான் பெயர். ஏன் அப்படின்றது வந்து படத்தை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒருத்தருடைய பேர் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம ரோஷனுடைய பெயர் வந்து திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி லோபோ. அப்ப அந்த லோபோக்குள்ள என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. சரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடிய விரைவில் இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பெனிடயா லக்ஷ்மி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் 1/2 கிலோ வாங்கி வந்துடு.
2: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க.
1: தெரியல, நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
2: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
3: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
4: பாபாஸ் அண்ட் யூ.
5: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
6: குடிச்சுக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
5: அம்மாடியோ, ஏயோ இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
6: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
5: ஐயா தம்பி
6: சொல்லுங்க,
5: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
6: சரியா,
5: போயிட்டு வரேன்.
6: சில மாதங்களுக்கு பிறகு.
5: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
6: எல்லாம் என் நேரம் தான்.
5: என்னையா?
6: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
5: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
6: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.

மலேசிய பொது சேவை துறையின் கீழ் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக பதிவு செஞ்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு குறித்த தகவல் தாங்க. மலேசிய சுகாதார அமைச்சின் கீழ் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஜுரு ரவார் கிரேட் U5 இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 23 June 2026 செவ்வாய்க்கிழமை 2:11:59 வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குங்க. SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம், விண்ணப்பிக்கலாம். இப்ப அடுத்த பாடல் கௌரி லட்சுமி கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

அனிதா குரல்ல ஒரு விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, மலையாள பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல போ, அடுத்து சமைக்கிறது என்ன சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனையிலேயே இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. சில பேர் சமையலர்கள் கூட ஒரு வானொலி பெட்டி வாங்கி வச்சிருப்பாங்க, அங்கிருந்து கேட்கறதே வழக்கமா இருக்கும். அதை கேட்டுட்டே நம்ம வேலை செஞ்சாதான் ஒரு நிம்மதி ஒரு திருப்தி கிடைக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்க பல பேர் இப்போ வீட்டுல இருப்பீங்கல்ல. ஆமா, வீட்டுல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க உடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. இன்றைக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு 11 மணிக்கு பிறகு நீங்க பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாங்க. யாருக்கு என்ன பாட்டு மனசுல உங்களுக்கு தோணுது கேட்கணும்னு அதை எங்ககிட்ட நீங்க அழைத்து கேட்கலாம். 11 மணிக்கு பிறகு சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அது மட்டும் இல்லாம 12 மணிக்கு பிறகு முழுக்க முழுக்க நம் உள்ளூர் இசையை மட்டுமே கேட்டு ரசிக்க போறீங்க. இதற்கிடையில இன்றைக்கு இசை கலைஞர் நம்ம அறிவிப்பறைக்கு வரப்போறாரு, கிரிஷ் கே. இன்றைக்கு உங்களுக்கு வந்து பேராக்குள்ள பாட்டு, கண்டு மயங்கி பட்டம் பாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த இசை கலைஞர் பாடகர் கிரிஷ் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு. 12 மணிக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா தாராளமா நீங்க கேட்கலாம். அடுத்த பாடல் வைகோம் விஜயலட்சுமி உங்களுக்காக கொண்டு வராங்க. இவங்க குரலே அப்படி தனிச்சு தெரியும்ல, நல்ல ஒரு குரல் கேட்கலாம்.

கார்த்திக் மது பாலகிருஷ்ணன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. தேசிய அளவிலான 2026 ஒற்றுமை வார கொண்டாட்டம் இன்று தொடங்கி நேற்று தொடங்கி ஜூன் 14 வரை வந்து சபா கோதாக்கினபாலு லிகாஸ் விளையாட்டு வளாகத்தில் வந்து நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அங்க ஜூன் 14 வரைக்கும் இதுல மக்கள் வந்து கலந்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சின் வருடாந்திர நிகழ்வான 250,000 வருகையாளர்களுக்கு வந்து இழுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார கடைசியில் வந்து பொதுமக்களுக்காக 50 மேற்பட்ட பல்வேறு கண்கவர் நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இஸ்போர்ட் விளையாட்டு, தேசிய நூலக கண்காட்சி, ரூமா காமி கண்காட்சி, ஃபுட் யுனைடெட் அண்ட் ஃபுட் ட்ரக் உணவு பெருவிழா, ரஹ்மா மடானி விற்பனை, பாதுகாப்பு மற்றும் அமலாக்க நிறுவனங்களின் சேவை கண்காட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்க போகுது. மறக்காம நீங்க அந்த பக்கமாக இருக்கீங்கன்னா தாராளமா கலந்துக்கலாங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 11 மணிக்கு பிறகு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. உங்களுக்காகவே பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்கு. சரி, நேரம் வந்துட்டு சமையலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கும்ல. ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சமைக்கணுங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமா சாப்பிடணும்ல. இப்பெல்லாம் வெளியில அதிகமா சாப்பிட்ற பழக்கங்கள் அதிகமாயிருச்சு. ஆனால் வேற வழியும் இல்லை, தான் வெளியில வேலை செய்யறாங்க. அதன் காரணமா வெளியே சாப்பிட வேண்டிய சூழல். அப்படி வெளியில சாப்பிட்றீங்க அப்படின்னா அதையுமே ஆரோக்கியமான உணவா இருக்கிறது உறுதிப்படுத்திக்கோங்க. உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு, அவங்களுக்காக ஒரு பாட்டை இன்னைக்கு கேட்கலாமே வானொலி பக்கமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரா லங்கோனின் மூத்த மகளும் இளவரசியுமான பஜ்ரா கீத்தியபா நரேந்திர டிவ்யாவாத்தி தனது 47வது வயதில் காலமானார். பல்வேறு உடல்நல சிக்கல்கள் காரணமாக 4 ஆண்டுகள் அவர் சுய நினைவின்றி இருந்ததாக அரசு அரண்மனை தெரிவித்துள்ளது. 2022 டிசம்பரில் வடகிழக்கு பகுதியான நங்கோன் ராட்சசீமாவுக்கு சென்றிருந்தபோது இருதய நோய் காரணமாக பஜ்ரா கீத்தியபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பெருங்குடல் அழற்சி, குறைந்த ரத்த அழுத்தம், சீரற்ற இருதய துடிப்பு, ரத்த உறைதல் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து நேற்று உயிரிழந்தார். குவைத் எல்லைப் பகுதியை குறிவைத்து ஈரான் நடத்திய தாக்குதல்களால் விமான நிலையத்தின் தொலையுணர்வு ராடார் சேதமடைந்ததாகவும் காயங்கள் ஏற்பட்டதாகவும் பொது வான்போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதல்களால் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டது. ஜூன் 3 நடத்தப்பட்ட திருக்கூர்தி தாக்குதலில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் 63 காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து 1 குவைத்தின் பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட 2வது ஈரான் தாக்குதல் இதுவாகும். ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல் நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கூடிய விரைவில் உயர்நிலை தலைவர்கள் மத்தியில் உடன்பாடு எட்டப்படும் என்ற கூற்றினையும் அவர் வெளியிட்டுள்ளார். பேச்சின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் தெஹ்ரானின் உயர்நிலை அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எட்டப்பட்ட உடன்பாட்டினை அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, கத்தார், துருக்கி, பாகிஸ்தான், பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், எகிப்து ஆகிய நாடுகள் கொள்கை அளவில் இணக்கம் தெரிவித்துள்ளன என்றார் அவர். கட்டிடத்தினுள் காற்று மாசுபாடு கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அமெரிக்க தற்காப்பு அமைச்சு அலுவலகம் உள்ளிட்ட பென்டகனின் சில பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன. சில இடங்களிலிருந்து மக்களும் மாற்றப்பட்டுள்ளதாக சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. அங்குள்ள பல மாடிகள் மூடப்பட்டுள்ளதாக பென்டகன் பேச்சாளர் சென் பேனல் குறிப்பிட்டுள்ளார். வியாழக்கிழமை அன்று கட்டிடத்தில் உள்ள அமைப்புகளில் காற்றின் தரத்தில் சிக்கல் கண்டறியப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்கு சீனா குவாங்ஸி ஸ்வாங் தன்னாட்சி பகுதியில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 7 பலியான வேளை 17 காயமடைந்தனர். மேலும் சிலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பகுதிகளில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேத மதிப்பீட்டை ஆராய 300 அதிகமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவ்வேளை விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்தாட்டம் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த மாபெரும் விளையாட்டுப் போட்டி அதிகாரப்படியாக மெக்சிகோ சிட்டியில் தொடக்கம் கண்டுள்ளது. தற்பொழுது ஏ குழு நிலையில் தென்கொரியாவும் செக் குடியரசும் களமிறங்கியுள்ளன. அவ்விரு அணிகளுக்கும் இடையிலான ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முற்பதி ஆட்டத்தில் இரு அணிகளும் கோல் புகுத்தவில்லை. முன்னதாக நள்ளிரவு நடைபெற்ற ஏ குழு தொடக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை 2-0 கோல்களில் வெற்றி கொண்டுள்ளது. 80,000 மேற்பட்ட ரசிகர்கள் முன்னிலையில் இப்போட்டி நடைபெற்ற நிலையில் ஆட்டத்தின் 9வது அவனிக்கான முதல் கோலை ஹூலியன் கெனியோஸ் புகுத்தினார். ஆட்டத்தின் 67வது ரவுண்ட் ஜிமினிஸ் அவனிக்கான வெற்றி கோலை பெற்றுத்தந்தார். இவ்வேளை அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஏற்று நடத்தும் உலகக் கிண்ணம் பார்வையாளர்களின் வருகை சாதனையை முறியடிக்கும் என்ற கணிப்பினை பன்னாட்டு காட்பந்து சம்மேளனம் ஃபிஃபா வெளியிட்டுள்ளது. மெக்சிகோவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான தொடக்க ஆட்டம் நடைபெற்ற அஸ்டெக் அரங்கம் 16 மைதானங்கள் அளவில் 80,824 ரசிகர்களை கொள்ளும் திறன் கொண்டது. நியூயார்க்கில் உள்ள நியூஜெர்சி அரங்கம் 80,663 பேரும், டலாஸ் அரங்கம் 70,649, லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கம் 70,492 பார்வையாளர்களும் அமரும் ஆற்றலை கொண்டுள்ளது. இம்முறை உலகக்கிண்ண ஆட்டங்களை காண 3.5 மில்லியன் மக்கள் வருகை அளிப்பர் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

பாதுகாப்பும் தேசிய நலன்களும் ஒருபுறம் இருந்தாலும் மாந்தனேய கூறுகளையும் கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறை அவசியம். மலேசியாவில் ரோஹிங்யா அகதிகள் தொடர்பான விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது. இதுவரை மலேசியாவில் ஏறக்குறைய 215,000 அகதிகளும் புகலிடம் கோருவோரும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR தரவுகள் காட்டுகின்றன. அந்த எண்ணிக்கையில் 193,000 மேற்பட்டோர் மியான்மர் நாட்டினர். அவர்களுள் 123,000 மேற்பட்டோர் ரோஹிங்ய இனத்தைச் சேர்ந்தவர்கள். 1970களிலிருந்து மலேசியாவிற்கு வரத் தொடங்கிய அவர்கள் தற்போது நாட்டில் தஞ்சமடைந்துள்ள மிகப்பெரிய அகதி சமூகமாக உருவெடுத்துள்ளனர். 1951 அகதிகள் உடன்பாட்டில் மலேசியா கையெழுத்திடாத நாடாக இருந்தபோதிலும் மாந்தனேய அடிப்படையில் நாட்டிற்கு வரும் அகதிகளின் பதிவை நிர்வகிக்க UNHCRக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. இருந்தும் பாதுகாப்பு கூறுகளை பொறுத்தவரை இது பெரும் பொறுப்பை உள்ளடக்கியுள்ளது. அண்மையில் சட்டவிரோத குடியேற்றம், ஆள்கடத்தல், அந்த சமூகத்தை நிர்வகிக்கும் செலவுகள் போன்ற சிக்கல்கள் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளன. நாட்டின் வடக்கே கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறப்படும் அந்த இனம் தொடர்புடைய சில கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையை மேலும் தீவிரப்படுத்துவது யாதெனில், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மலேசியாவில் சில குறிப்பிட்ட இடங்களில் நிரந்தர குடியேற்றத்தை கோர முயலும் வகையில் அவர்களுள் சிலர் காட்டும் நாகரிகமற்ற அணுகுமுறை. இது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கிறது. லங்காவிலும் அண்மையில் ஹுலுலாங்காட்டிலும் கண்டறியப்பட்ட பெரிய அளவிலான சட்டவிரோத குடியிருப்புகளும் இதில் அடங்கவில்லை. இதற்கிடையில் அவர்களுடன் அடிக்கடி தொடர்பு படுத்தப்படும் பகுதிகளான செலாயாங், அம்பாங், காஜாங், கிள்ளான் ஆகியவை மக்கள் அடர்த்தியை அதிகரிப்பதோடு உள்ளூர் சமூகத்தினரிடையே பல்வேறு கவலைகளையும் தூண்டியுள்ளன. இதோடு நின்றுவிடாமல் மலேசியாவில் ரோஹிங்ய மக்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட குடியேற்றம் மட்டுமின்றி அவர்களின் பிறப்பு விகிதம் கட்டுப்பாடின்றி இருப்பது பல்வேறு தரப்பினரின் கவனத்தை கோருகிறது. மலேசியாவில் ரோஹிங்ய சமூகம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வரும் நிலையில் இங்கு பிறந்து வளரும் புதிய தலைமுறையின் நிலை என்னவாகும்? அவர்கள் மலேசியர்கள் அன்று. அதேவேளை தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு உறுதியற்றதாக உள்ளது. இந்த விவகாரம் தீர்வின்றி நீண்டகாலம் நீடிக்குமாயின் அஃது எதிர்காலத்தில் மேலும் சிக்கலான சமூக, கல்வி, பொருளாதார சவால்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டுள்ளது. அவர்கள் மாந்தனேய உதவி அமைப்பை முழுமையாக சார்ந்திருக்கின்றனர் என்பதை மறுப்பதற்கில்லை. பெரும்பாலான உதவிகள் UNHCR, உள்ளூர் பன்னாட்டு தன்னார்வல தொண்டு நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகின்றன. இருந்தும் சுகாதார சேவைகள், போக்குவரத்து உள்ளிட்ட நாட்டின் பொது வசதிகளையும் அவர்கள் நம்பியிருப்பது மலேசியா மறைமுக செலவுகளை ஏற்க வேண்டி உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது காவற்படை, குடிநுழைவு, கடல்சார் கட்டுப்பாடு, எல்லை கண்காணிப்பு, கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம், தன்னார்வ படை ஆகியவற்றின் பாதுகாப்பு செலவினங்களை உள்ளடக்கவில்லை. முள்மேல் விழுந்த சேலையை எடுப்பது போன்று அரசாங்கம் எளிதில் கையாள முடியாத சிக்கலான சூழலை எதிர்கொள்கிறது என்பதே கண்கூடு. அளவுக்கு அதிகமான தளர்வு பல்வேறு பாதுகாப்பு சமூக இடர்களுக்கு வித்திடும். மிகவும் கடுமையான அணுகுமுறை மனித உரிமை அமைப்புகளிடமிருந்தும் பன்னாட்டு சமூகத்திடமிருந்தும் கடும் விமர்சனங்களை தூண்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆகையால் நாட்டில் அகதிகள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதில் மாந்தனேயத்திற்கும் தேசிய நலன்களுக்கும் இடையிலான சமநிலையே தொடர்ந்து அடிப்படையாக இருக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பில் இணக்கப்போக்கு இருக்காது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் சி சைஃபுடின் அசட்யூன் இஸ்மாயில் அண்மையில் வலியுறுத்தினார். இருப்பினும் மலேசியாவில் உள்ள ரோஹிங்ய அகதிகள் சிக்கலை கையாள்வதில் சமநிலையான அணுகுமுறை பின்பற்றப்படும். அகதிகளை பதிவு செய்யும் புதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர உயிரியல் அடையாள தரவு, அடையாள சரிபார்ப்பு, மலேசியாவில் அகதிகளின் நிலை ஆகியவற்றை உள்ளடக்கிய தரவு தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது.
மேலும் புதியவர்களின் நுழைவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ரோஹிணிய அகதிகள் நெருக்கடியால் ஏற்படும் பாதுகாப்பு இடர்களை மலேசியா தொடர்ந்து ஏற்க வேண்டிய அவசியமில்லை. வட்டார பங்காளிகளுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் ரோஹிணிய சிறுபான்மை இனத்துடன் தொடர்புடைய சிக்கலின் மூல காரணத்தை மியான்மாரே களைய வேண்டிய தருணம் இது. பல்வேறு செயலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் முழுமையான தீர்வு எட்டப்படாவிடில் இந்த வட்டாரம் அதே அகதிகள் சிக்கல்கள், ஆள்கடத்தல், எல்லை கடந்த பாதுகாப்பு போன்ற சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். மியான்மாரில் நிலவும் சிக்கலோ மோதலோ தொடர்ந்து நீடிக்குமாயின் மலேசியாவும் அண்டை நாடுகளும் எத்துணை காலம் எவ்வாறு பாதுகாப்பு சமூக பொருளாதார இடர்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்ற வினாவுடன் நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. நேரம் 11:11 ஆக நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது அதை எங்ககிட்ட நீங்க அழைத்து சொன்னீங்கன்னா அந்த பாடலை வழங்குறதுக்கு நாங்க இந்த பக்கமா தயாரா காத்துட்டு இருக்கோம். சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நேற்று ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கலாம், இன்றைக்கு கூட ஏதாவது நடந்திருக்கலாம். அவங்களுக்காக ஒரு பாடல் கேட்டு அதை அப்படியே சமாளிக்கணுமே நினைச்சா கூட நீங்க அன்புக்குரியவர் யாரு, அவங்களுக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாம். அடுத்த பாடல் உங்களுக்காக தனுஷ் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேளுங்க, அதை வழங்குறதுக்கு நாங்க தயாரா காத்துட்டு இருக்கோம். என்ன பாட்டு வேணும் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நாங்க பஸ் பிரான்சைஸ் பேசுறேன்.
0: பிரான்சைஸ் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: அதாவது மனைவி அலிசமா, மகள் வந்து டயானா ரோஸ், பேர பிள்ளைங்க வந்து மைக்கேல் ராஜ், மாயா ரோஸ், மயாஸ்ரீ. மற்ற இந்த வேலையில வந்து உலக மக்களுக்கு இந்த பாட்டு விரும்பி கேட்கிறோம். படம் வந்து யான் படத்துல இருக்கிற வந்து ஆத்தங்கார அந்த பாட்டு சார்.
0: ஜீவானா பிடிக்குமோ?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: உங்களுக்காகவே அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: கண்டிப்பா சார், நன்றிங்க சார். முன்னாள்

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
4: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

0: வணக்கம் பிரியா.
1: வணக்கம் கிஷன்.
0: எங்க இருந்து அழைக்கிறீங்க பிரியா?
1: நான் பத்துகேஸ்ல இருந்து பேசுறேன்.
0: பிரியாவுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது, இல்ல யாருக்காக கேட்கணும்னு தோணுது?
1: எனக்கு வந்து லீலை படத்துல இருந்து ஒரு கிளி பாடல் போட முடியுமா?
0: முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களே, அன்பு கட்டளை நாங்க எப்படி மீற முடியும்? வழங்க தயாரா இருக்கோம், ஆனா யாருக்காக?
1: ஜூன் மாசம் வந்து வீட்டுல நிறைய பேருக்கு விசேஷ நாட்கள் வந்தது. என்னுடைய, அதாவது எங்களுடைய திருமண நாள், அப்புறம் தங்கையோட திருமண நாள், அம்மாவுடைய பிறந்த நாள். அதனால எல்லாருக்குமே, எனக்கு, என் கணவருக்கு, தங்கைக்கு, அம்மாக்கு, எல்லாருக்குமே இந்த பாடலை நான் விரும்பி கேட்கறேன். இப்ப கேட்டுட்டு இருக்கிற மின்னலசம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காகவும் கேட்கறேன்.
0: நல்ல வேலை சொல்லிட்டீங்க நீங்க. நன்றி நன்றி பிரியா. எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு?
1: ஆமா, என்னோட குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வர போயிட்டு இருக்கேன்.
0: சரி, பாத்து பாதுகாப்பா போங்க, பத்திரமா போங்க, கேட்டே போங்க இந்த பயணத்துக்கு. அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகும்போது இந்த பாட்டு உண்மையிலே நல்லா இருக்கும்.
1: ஆமா, அதனாலதான் இந்த பாடலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வாகனத்துல போறப்ப கேட்டா நல்லா இருக்கும்.
0: நன்றி, நல்ல பாடல் தேர்வு பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி கிஷன்.
0: இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: மூளைக்குள்ள 1000 வேல இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: தாரணி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம் அழைச்சிருக்கீங்க?
1: என் மகனுக்காக. என் மகன் பேரு அர்ஷன் ராவ்.
0: அர்ஷன் ராவ் எங்க பக்கத்துல இருக்காரா?
1: ஆமா ஆமா இருக்காரு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல. அவரு
0: உடம்பு சரியில்லையா?
1: உடம்பு சரியில்ல.
0: அதனால இப்ப அவருக்காக ஒரு மருந்து மாதிரி பாட்டு கேட்கலாம் இருக்கீங்க நீங்க இப்போ? பக்கத்துல பேரு சொல்லும் போது புன்னகை வந்திருக்குமே. உடம்பு சரியில்லைனாலும்
1: அதை சிரிக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ண போறாரு அந்த பாட்டை.
0: பதிவு பண்ணி இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ண சொல்லுங்க, மறந்துடாம. அர்ஷன் ராவுக்காக என்ன பாட்டு வேணும்?
1: அவருக்கு வந்து கருப்பர் படத்துல இருந்து பாட்டு கேட்டாரு.
0: கருப்பு படத்துல இருந்தா?
1: எஸ் கருப்பு கருப்பு.
0: காட் மோட்டா? எஸ். அவர் இப்ப கேட்க சொல்லி நீங்க கேக்குறீங்க?
1: ஆமா.
0: அர்ஷன் ராவ் இதே மாதிரி எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்க சொல்லுங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றிங்க.
1: நன்றி.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி அப்பா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன் சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது அஸ்வினி நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

0: ஓகே வணக்கம் ஐயா, என் பேர் செல்வி, நான் மஸ்ஜித் இந்தியாவில வேலை செய்யறேன்.
1: மஸ்ஜித் இந்தியால இருந்து அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: ஏதாவது ஒரு விஜய் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. சோ இந்த அழைப்பு ஏன், அழைப்பு வந்து என்னோட நீஸ் வர 21ஆம் தேதி பொண்ணு பார்க்க வராங்க. சோ அவங்களுக்கு, அவங்க பேர் ஆரத்தி ரூபன், அவங்களுக்காக இந்த பாட்டை நான் கேக்குறேன்.
1: பொண்ணு பார்க்க வராங்கன்னோட முகத்துல உங்களுக்கு புன்னகை தாங்க முடியல,
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் அந்த நாளுக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, அதுவும் மங்களகரமான விஷயம் நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?
0: ஆமா யாரோ, அதான் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து நாங்க ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டு பொண்ணுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் ஐயா.
1: அங்க வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு கேக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? அப்ப சிந்தனை முழுக்க எப்ப வரும் அந்த நாள் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும்ல?
0: ஆமா ஐயா, எப்ப வரும் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சாலே அதே நினைப்பாதான் இருக்கு. சோ எக்ஸைட்டடா இருக்கும்.
1: சரி, சீக்கிரத்துல நல்ல விஷயம் நடக்க போகுது. மனமார்ந்த வாழ்த்து. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க.
0: ஓகே, தேங்க்யூ ஐயா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் இலக்கவியல் அடையாள சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தும் தொடக்க கட்டமாக மை டிஜிட்டல் ஐடி தளத்தில் பாதுகாப்பு கூறுகள் வலுப்படுத்தப்பட்டு மேம்படுத்தப்படும். இது தேசிய இலக்கவியல் சூழல் அமைப்பு மீது மக்களின் நம்பிக்கை, இலக்கவியல் அடையாள பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பகுதியாகும் என தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. 1967 வருமான வரி சட்டம் உட்பிரிவு 44 கீழ் கழகம் அல்லது அமைப்பை உட்படுத்தி ஒப்புதல் வழங்கப்படும் அனைத்து புதிய விண்ணப்பங்களும் இம்மாதம் 15 தொடக்கம் இ டர்ம அமைப்பு வழியாக கட்டாயம் தெரிவிக்கப்பட வேண்டும். இலக்கவியல் சேவை வழங்கல், வரி விலக்கு விண்ணப்ப மதிப்பாய்வு ஆகியவற்றை விரிவுபடுத்தும் முயற்சிக்கேற்ப இது அமைவதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN அறிக்கையில் தெரிவித்தது. தாய்லாந்து இளவரசி பஜ்ரா கிட்டியாபா நரேந்திர டேபியாவடி நேற்றிரவு 7:48 வாக்கில் சுலலங்கோன் மருத்துவமனையில் காலமானார். மன்னர் வஜ்ரலங்கோனின் மூத்த புதல்வியான 47 இளவரசி பஜ்ரா கிட்டியாபா பெருங்குடல் அடர்ச்சியால் ஏற்பட்ட தொற்றினால் கடந்த மே மாதத்திலிருந்து உடல்நலம் குன்றியிருந்தார். வடகொரியாவுக்குள் திருக்குருதிகளை அனுப்பிய குற்றத்திற்காக தென்கொரியாவின் முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு 30 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் அவர் அறிவித்த பேரழிவு விளைவிக்கக்கூடிய இராணுவ சட்டத்திற்கு போலி காரணத்தை உருவாக்க இந்நடவடிக்கையை அவர் மேற்கொண்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதிட்டனர். இஸ்ரேலின் சட்டவிரோத குடியேறிகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமா பென் குவேருக்கும் எதிராக விதிக்கப்படும் தடைகளை இத்தாலி ஆதரிப்பதாக அதன் பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விரிவான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி சற்று முன்னர் நிறைவடைந்த ஏ குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என செக் குடியரசை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு மின்னல் FM கேட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு நம்ம உள்ளூர் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். மண்ணின் நட்சத்திரம் அங்கம் தொடங்கியாச்சுங்க. இன்றைக்கு வந்து நேரடியா நம்ம அறிவிப்பறைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா பாடகர் கிரீஷ் கே வந்திருக்காரு. அவருடைய பாடல்கள், பிறகு அவருடைய அடுத்த கட்டம், இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. 12-15 நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க, அவருடைய நேர்காணல் இடம்பெறும். அது மட்டும் இல்லாம டிக்டாக் நேரலை பக்கமா வாங்க. உங்களுக்கு அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுது, இந்த பேராக்குள்ள பாடலை கேட்ட பிறகு என்ன கேட்கணும்னு தோணுது, அடுத்த பாடல் என்னது, இந்த மாதிரி கேள்விகளும் உங்க மனசுக்குள்ள இருக்கும்ல, அதெல்லாம் என்னன்னுறத டிக்டாக் நேரலையில் வந்து கேளுங்க. அதற்கான பதில வழங்குறதுக்கு அவர் இங்க தயாராக காத்துட்டு இருக்காரு. சரி, ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. 2026 இரண்டாம் கட்ட பாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்க தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை ஆட்சியம் அழைக்குது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், RFP ஆவணங்களை பெற June 10 to 30 www.rtm.gov.my நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாங்க. மேலதிக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3-2288-7819 என்ற எண்களை அழைத்து பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ணலாம். அடுத்த பாடல் கிரீஷ் கே குரல்ல கேட்கலாம் வாங்க.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். 3331672173.
3: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
2: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
3: மண்ணின் நட்சத்திரம் அங்கத்தில் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபல பாடகர் கிரிஷ் கே வந்து நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காரு. வணக்கம், முதல்ல எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். கிரிஷ் கே அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த பேராக்குள்ள பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும்.
4: கண்டிப்பா
3: பேராக்குள்ள பாட்டு ஒரு விறுவிறுப்பான பாட்டு, புகழ்பெற்ற பாடலும் ஆயிருச்சு. பேரால உள்ளவங்களா ரசிச்சு கேட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இருந்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கேட்டிருந்த பாடல் கண்டு மயங்கி போட்டேன். அந்த பாட்டுக்கு நான் ஒரு தீவிர ரசிகன்றத உங்க முன்னாடி இப்ப நான் சொல்லிக்கிறேன்.
4: கிடையாது,
3: நம்ம வந்து மின்னல கேட்கிற ஒரு பாடல். அந்த பாடல் கேட்கும் போது நீங்க நிறைய நினைவுகளை பகிர்ந்திருந்தீங்க. இப்போ நேர்கள்ட்ட அதை பகிர்ந்துக்கோங்க. யார் அந்த பாட்டை பாண்டது? அந்த பெண் குரல் யாருடையது?
4: கண்டு மயங்கி போட்ட சாங் வந்து பிஃபோர் பேராக்குள்ள சாங். அது நான் ஃபேமஸ் ஆகாத முன்னுக்கு அந்த சாங் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாட்டு வந்து மியூசிக் வந்து ஃபீல் மேக்கர்னா இந்த சாங் பண்ணுறப்போ வந்து ஃபீமேல் சிங்கர் யார் கொடுத்தா ஷூட்டாக இருக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்போல ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர், ஃபீமேல் சிங்கர் ஷீலா அக்கா, அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சிங்கர். அவங்க சரி அவங்ககிட்ட இந்த சாங் கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராக வரும் சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ரீசல் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் பாடி அனுப்புனாங்க. நான் கேட்டோன்னே அப்படி கம்மியாக செம்மையாக இருக்கு. நான் எதிர்பார்த்து நீங்கள் சூப்பராக பாடிருக்கீங்க, ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவா, இது நீங்கள் வந்துருங்க ரெக்கார்டிங் வந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாங் நம்ம பண்ணோம்.
3: அதை கேட்குறவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அந்த
4: கண்டிப்பாக அவங்களே வந்து எனக்கு வந்து நிறைய தடவை வந்து மின்னல் ஃபேமில் வந்து ப்ளே பண்ணுறப்ப எனக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. ஏ கிரீஷ் என் பாட்டு வந்து உங்களால் தான் வந்துருமா, என் குரல் கேட்குது அப்படின்வாங்க.
3: ஆக மின்னல் ஃபேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூர் கலைஞர்கள் அவருடைய படைப்புகள் அவங்களை கொண்டாடுறதுக்கு நாங்கள் இன்றைக்குமே தவறியது கிடையாது. தரமான படைப்புகளுக்கு மனமார்ந்த வாழ்த்து நாங்கள்.
4: தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா மின்னல் ஃபேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்தமாரி நிறைய நம்ம மண்ணின் மைந்த
5: பேராக்குள்ள நாங்க பெருசுடா, என்கிட்ட கட்டாதவோம் கலருடா, ஜோஹர் பாரு வர இது சொல்லுமாடா, சிங்கம் போல வரா நீ ஒதுங்குடா.
3: வாவ், இப்போ நம்ம உள்ளூர் பாடலை நம்ம கொண்டாடுறதுன்றது வேற. இந்த பாடலாம் நம்ம கொண்டாடுறோம், ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் வந்து உங்க பாட்டை கொண்டாடும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப கூட கனடால உள்ள ஒருத்தர் வந்து உங்க பாட்டுக்கு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு?
4: அவர் அந்த ரீல்ஸ் வந்து அந்த கனடா ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஒரு நெகரோக்காரவங்க. பட் நான் வந்து எதிர்பார்க்க நிறைய பேர் டேக் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் டேக் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாலையும் சரி டிக்டாக்லையும் சரி டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்தேன், அப்புறம் தான் வந்து ஒரு வந்து அந்த சாங் பண்ண அப்படியே இன்னும் இந்த பாட்டே அவருக்கு புரியாது, எப்படி இந்த பாட்டு கேட்குறே சொல்லி. அப்புறம் நானும் ரொம்ப பேர் வச்சேன், அவருக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோன்னு. அவர் அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு, எனக்கு இந்த பாட்டு கேட்டாலே ஒரு வைப் ஆகுது அப்படின்னாரு. நானே நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுதா இல்லை, எனக்கு அது புரியாட்டி அதோட மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கு.
3: வந்து அதற்காக நான் ரசித்து கேட்கறேன்ற மாதிரி விறுவிறுப்பாக இருக்கிறேன்.
4: ஆமாம், இப்போ நம்மளே வச்சுக்கிட்டா இப்போ வந்து நிறைய சாங்ஸ் வந்து பாஷையே புரியாது நம்ம கேட்போம். ஸோ அந்தமாரி வந்து நம்ம பாட்டு அவங்க கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பரவாயில்லையே, நம்மள பாட்டு கேட்குறாங்களே, நம்மளோட மொழி புரியாட்டி கூட அந்த கேட்குறாங்க, ரசித்து கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்பார்க்கல அது, அது உண்மையாக அந்த அளவுக்கு கனடாவில் அந்த சாங் ப்ளே பண்ணுது.
3: யூடியூப்லேயும் நல்ல வரவேற்பு.
4: ஆமாம் ஆமாம் ஆமாம். மலேசியாவில் பார்த்தீங்கனாக்கா மொதல் வந்து இது ஸ்டார்ட் ரீச் ஆன காரணமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிள்ளைங்க தான். பிள்ளைங்க மூலியமாக தான் வந்து நான் ஒரு ஷோக்கு போகிறப்போ வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ப்ரோ என் வீட்டில் வந்து உங்களோட பாட்டு என் பிள்ளைங்க போட்டு நாங்கள் ரொம்ப ஃபேன் ஆகிட்டோம் அந்த பாட்டுக்கு அப்படின்னாங்க. ஸோ பிள்ளைங்க தான், பிள்ளைங்க மூலியமாக இந்த அளவுக்கு போய் அப்போ சோஷியல் மீடியா ரீச் ஆகி அது மூலியமாக பிக் பாஸில் அசல் குளர் பாடி அங்கேருந்து ஒன்றும் இருக்க ஒன்றும் பெரிய லெவலில் அந்த சாங் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் எதிர்பார்க்கல ப்ரோ வந்து இந்த சாங் வந்து இது வரைக்கும், ஏன்னா இது மட்டும் நிறைய சாங் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாங் இது வரைக்கும் நான் ஒரு ஷாக்காவே இருக்கு. நம்ம பாட்டா நம்பலாமா நம்ப கூடாது அப்படி எல்லாம் இருந்துச்சு.
3: வெளியிடும் போது அந்த எண்ணம் இல்ல இல்ல கேட்டுருவோம், ஆனா வெளியிட்ட பிறகு வரவே இருப்பா அப்படின்ற.
4: ஆமா ஆமா, ஏன்னா எந்த சாங் நம்ம வந்து கணிக்க முடியாதுல்ல, இந்த சாங் ரீச் ஆகுமா ரீச் நம்ம நம்மனாலே நம்ம அதை கணிக்க முடியாது. இந்த சாங் போகும்போது அது வந்து மக்கள் கையில தான் இருக்கு, ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரீச் ஆகுது அவங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில இல்ல பாருங்க.
3: சில பாடல்கள் நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்கல்ல, என்னுடைய பாடல் நான் வெளியிடும் போது அது அவ்வளவோ வரவேற்பு பெறல, ஆனா அந்த பேராக்குள்ள பிறகு அது நிறைய வரவேற்புகளை பெற்ற பாடல்களும் இருக்குல்ல, பாடல் மாதிரி.
4: ஆமா ஆமா ஆமா,
3: அந்த மாதிரி நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு பாடல் என்ன சொல்லுவீங்க, அப்போ இது நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு பாடல்?
4: ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து மெலோடி சாங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி சாங்கோட ரொம்ப ஃபாஸ்டான சாங் மெலோடி சாங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் வந்து நான் இது முன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கண்டு மங்கிப்பட்ட சாங் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதே ஒரு மெத்தடில் ஒரு இன்னொன்று சாங் நான் பண்ணியிருந்தேன், இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தேன், காதல் மயக்கம்னு. அது வந்து ஃபீமேல் சிங் வந்து பிரேமா சந்திரா, அவங்க வந்து பிணையங்கள் உள்ளவங்க. ஸோ அவங்க வந்து இந்த மியூசிக் அந்த கம்போஸ் மியூசிக் ஃபீல் மேக்கர் கண்ணா அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு வந்து என்ன நீங்கள் பிரேமா சந்திரா கொடுங்க, ஏன்னா எனக்கு இவங்க வாய்ஸ் ஷூட்டாக இருக்கும் நினைக்கி உங்கள் சார் நான் கொடுத்தேன்னா ஓகே, அந்த அவங்களும் நல்லா சூப்பராக பாடினாங்க. அந்த ஸோ அந்த பாட்டு வாய்ப்பு நான் அவங்களுக்கு கொடுத்தேன் நான்.
3: காதல் மயக்கம் அப்படின்றது மெல்லிசை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மெல்லிசை பாடல்களும் நிறைய பாடுவீங்க அப்படின்றது பலருக்கும் தெரியாத உண்மையாகவே இருக்கு. கிறிஷ்கே அப்படின்னா விறுவிறுப்பாக தான் பாடுவார் பேராக்குள்ள மாதிரி அப்படின்ற மாதிரி.
4: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 இயர்ஸ் மேலே நான் வந்து லைப்ரரியில் ஃபுல்லாக பாடிட்டு இருந்தேன். அங்குள்ளவங்களே இப்போ உள்ளவங்களே சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இந்த இப்போ நான் ஆஃப்டர் ஃபேமஸ் ஆன பிறகு நான் அப்பப்போ சும்மா ஒரு ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப சும்மா ரெண்டு மூணு சினிமா பாட்டு ஒரு மியூசிக் இல்லாமல் சும்மா ஒரு அன்பிளாக் மாரி பாடுவேன். ரொம்ப பேர் வந்து கேட்பாங்க, குரீஷ் நீங்கள் வந்து சினிமா பாட்டெலாம் பாடுவீங்களா? நான் அப்படியே யோசிச்சுட்டேன், அப்போ இது முன்னுக்கெலாம் நான் அது முன்னுக்கெலாம் பாடுது நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. அதாவது அதை ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன ப்ரோ, இப்போ நம்ம ஃபேமஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதும் நார்மலாக ஒரு சிங்கராக நம்ம சினிமா பாட்டு என்ன தான் நம்ம எஸ்பி பாலா அப்படின்னு பண்ணாலும் அரியறமாரியே பாடினாலும் அவங்க பாட்டு தான். ஆனால் இப்போ நான் ஒரு ஃபேமஸ் ஒரு இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ நான் ஒரு சினிமா பாட்டு சும்மா பண்ணாலும் ஏ கிரிஷ் சினிமா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ நான் ஓகே இப்போ தான் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நான் உணர்ந்தேன் அப்போ தான். ஸோ எனவே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நம்ம மலேசியா மக்களுக்கு தான், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் எந்த ஆர்டிஸ்டும் இந்த அளவுக்கு நம்ம வர முடியாது இல்லையா.
3: கண்டிப்பா, நம்ம ஒரு இசை நிகழ்ச்சியில கலந்துருந்தோம்ல, பாடுனீங்க அப்ப கூட நிறைய இந்த குட்டி குட்டி குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருந்தாங்க. நானுமே ரொம்ப ரசிச்சு பாத்துட்டு இருந்தேன், கிரிஷ்கே இப்படிப்பட்ட பாடல்களையும் பாடுவாரா அப்படின்ற மாதிரி எனக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது. நீங்க இசை ஞானியுடைய தீவிர ரசிக்கிறாமே,
4: கண்டிப்பா
3: அவருடைய பாடல்கள் நல்லா பாடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்ப எங்களுக்காக ஒரு மெல்லிசையான ஒரு பாடல் நீங்க பண்ண என்ன பாடுவீங்க?
4: கண்டிப்பா, நம்ம எஸ்பி பாலா அவருடைய பாடல் மௌன ராகம் சொன்ன ஒரு பாடல்.

திண்டலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நீளவோ.

0: அரே நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே.
1: நாங்க பெருமையா சொல்றோம், கிறிஸ்கே வந்து மலேசிய இசை கலைஞர், அதுல சொல்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த மாதிரி மெல்லிசை பாடல்கள் சொல்லும் போது, நீங்க மலேசிய வாசன் அவருடைய மகன் இருக்காருல்ல, அவரோட கூட நீங்க வெளிநாடுகள்ல நிறைய நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கேற்று இருக்கீங்க, அவரோட பாடி இருக்கீங்க, அனுபவங்கள்லாம் இருக்குல்ல?
2: ஆக்சுவலி வந்து அது வந்து இப்ப ரீசெண்டா ஜேபில ஒரு ஷோ சொன்னோம், சோ அந்த ஷோக்கு வந்து அவர் வந்திருந்தாரு. சோ இதான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அவரை மீட் பண்றேன். ஸோ அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படி. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு அவரோட வந்து அந்த ஹோ மரியா ஹோ மரியான்னு ஒரு சாங், காதல் காதல் தினத்திலிருந்து ஒரு சாங்கு. அப்போ அவர் சொன்னார், ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பாடுவோம்னு சொல்லி, ஓகே ரொம்ப சந்தோஷம், ஓகே பாடலாம் அவ்வளோ சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்ணோம், ரெண்டு சாங் பெர்ஃபார்ம் பண்ணோம் அந்த அன்னைக்கு.
1: அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போ வெளிநாட்டு கலைஞர்களோட நம்ம வந்து பங்கேற்று இந்த கொலாபரேஷன் சொல்லுவோம்ல, அது வந்து நமக்கான வாய்ப்பும் கூட இல்லை.
2: ஆமாம்,
1: அந்த மாதிரி வெளிநாட்டு கலைஞர்களோட பணியாற்றும் போது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுவீங்க
2: நீங்கள்? ஓகே நிறைய விஷயம் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாடுற இப்போ ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சாங்கில் என்ன அர்த்தம், என்ன மாரி ஃபீல் கொடுக்கணும், எப்படி பாடணும், இந்த சாங்க்கு என்ன எவ்வளோ ஃபீல் கொடுக்கணும், எவ்வளோ ஃபீல் அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ அதில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பாடல் எழுந்தபோது இந்த பாட்டு வரி வந்து இதில் தான் முடிக்கணும், இதில் தான் முடிக்கணும், இது ஆரம்பிக்கிறோமோ அதில் முடிக்கணும், சில இது வந்து கரெக்டாக வரணும், சில இதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன் நான். அப்புறம் இந்த மியூசிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த நீங்கள் கண்டு மயக்கப்பட்ட சாங் சொன்னீங்க, கண்டு மயக்கப்பட்ட காதல் மை, இதோட கான்செப்டில் பார்த்தீங்கன்னாக்கா டீமான் ஸ்டைல், அது வந்து கிராமத்து பூர்வம் பாட்டு ஸ்டைல் மாரி, எனக்கு வந்து அந்தமாரி ஒரு ஸ்டைல் பண்ணணும் சொல்லி நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்து இந்தமாரி ஸ்டைலில் பண்ணணும் சொல்லி அங்கிட்டேருந்து வந்தது தான். ஸோ இந்த விஷயம்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன் நான்.
1: அப்படியே கலைத்துறையில் கற்றுட்டு போக வேண்டியது நிறைய இருக்குது.
2: ஏன்னா வந்து பாடல்ன்றது ஒரு கடல் போல சொல்லுவாங்க, நம்ம என்னத்தை நம்ம படிச்சு முடி முடிக்கவே முடியாது, போய்கிட்டே இருக்கும், அதுதான் இசை.
1: சரியா சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பாடல் காதல் மயக்கம் ஒரு நல்ல தரமான பாடல், அடுத்து இடம்பெற போகுது, கேட்கலாம். அதற்கு பிறகு நம்ம நிறைய பேசலாம்.

0: இந்த பாடலுக்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத கிரீஷ்கே வந்து பகிர்ந்திருந்தாரு. இது வந்து கேமரா ஹைலைன்ஸ்ல வந்து அங்க வந்து இந்த படப்பிடிப்பு எல்லாம் எடுத்திருந்தீங்க. எப்படி வந்து கேள்விகள் நிறைய கேட்டிருந்தாங்களாம், எப்படி வந்து இந்த பாடலை இங்க எடுத்தீங்களா, உண்மையிலே எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி. அதான் ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலும் ஒரு உழைப்பு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த பாடலை நிச்சயமா தெரியும் நினைக்கிறோம். இப்போ கிரீஷ்கே பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல இந்த இசைத்துறையில இருக்கீங்க, 5 வயசுல உங்களோட பயணத்தை தொடங்கியிருந்தீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி அதற்கு முன்னாடி இப்ப நான் கேட்கணும், எப்ப பார்த்தாலும் கிரீஷ்கே வந்து ஒரே மாதிரி தான் இருக்காரு, அந்த இளமைக்கான ரகசியம் என்னது நினைச்ச அந்த சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதலே வந்து நாங்களாம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப பார்த்த மாதிரி தான் இப்ப இருக்கீங்க.
1: ஆக்சுவலி என்னன்னா, நம்மளோட ஒன்றுவே மருந்தே ஒன்றுன்னு சொல்லுவாங்களே. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணுற என்னென்ன சாப்பிடணும், என்ன எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப. நானும் சரி, நானும் என்னோடய ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்த்து காலையில் வந்து எத்தனை மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துரும், லஞ்ச் எடுத்துரும், அப்புறம் டின்னர் வந்து எத்தனை மணிக்குள்ள முடிப்போம், அது கூட நம்ம சூஸ் பண்ணி சாப்பிடும்.
0: ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அது நல்ல ஒரு விஷயம். இப்ப கேட்டவங்களுக்கும் கிறிஸ்கே பின்தொடர்பவர்களுக்கும் இது வந்து நிச்சயமா ஒரு உறுதுணையா இருக்கும் நம்புறோம். சரி, யார்ட்டிருந்து நீங்க இந்த இசையை கத்துக்கிட்டீங்க, யார்ட்டிருந்து இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
1: சில்லா அப்பாட்டு தான் ரொம்ப, ஏன்னா அப்பா சிங்கர், அப்பாட்டு தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப மொதல். மைக்கேல் ஜாக்சனாக பயங்கரமாக ஒரு டயட் ஃபேன் நான். ஸோ வந்து 5 வயசில் வந்து டான்ஸ்லாம் பயங்கரமாக ஆடும். எங்கேயாவது ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாம் நடந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிடுவார். அங்கே போயிட்டு மைக்கேல் ஜாக்சன் மேலாம் உடுப்புலாம் சட்டெலாம் போட்டுக்கிட்டு தொப்பிலாம் போட்டுக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் 5 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1996 வந்து டார்க்கி அப்போ லோக்காப் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்புறம் எனக்கு இந்த அக்கா மக இந்த லோக்காப் குக்கர்கி அப்புறம் 14 February இவங்களோட சாங்கில் பார்த்தோன்னே எனக்கு வந்து லோக்காப் மேலே ரொம்ப, அவங்களோட சாங் எல்லா பாட்டும் நான் பாடுவேன் அப்போ எல்லா சாங்கும். சரி, இவங்களுமாரி வரணும், இவங்களும் ஒரு சாங் பண்ணணும், நம்மளும் இந்தமாரி ஒரு இடத்துக்கு வரணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு அங்கே தான் பாட்டு பாடணும்னு சொல்லி என்னோட ஆசைகள் உருவானதே அங்கே தான். ஃபர்ஸ்ட் லோக்காப் சாங்கோட பாட்டு கேட்டு அவங்களோட சாங்லாம் அப்புள்ள பாட்டுலாம் கேட்டீங்கன்னா அன்புள்ள காதலி என நான் அறியாமலே, அப்போ அந்தமாரி சாங் கேட்டுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அங்கே தான் என்னோட ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஃபுல்லாக லோக்கல் சாங் பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமா சாங்க்கு வந்தேன். ஸோ அங்கேருந்து தான் அப்படியே வந்து வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் இருக்கேன்.
0: இப்போ வரைக்கும் இந்த வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அடிக்கடி இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், அது நீங்கள் தொழில் முறை காரணமாக போகிறீங்களா இல்லை எப்படி? அது
1: 2+1 சொல்லுவாங்களே, அது எப்படின்னு வந்து அது மூலம் என்ஜாய்க்கு போகிறோம். பட் என்ஜாய் இருந்தாலும் ஓகே, லொக்கேஷனை பார்க்கும் இந்த இடத்துல இந்த பாட் ஷூட் பண்ணலாமா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நீ சிரிச்சா ஒரு சாங் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம், அதோட ஃபுட்டேஜ் வந்து இந்த இதுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே போய் ஷூட் பண்ணோம். பட் வந்து அங்குள்ள கேமராமேன் ஒரு ஸ்ரீலங்கன் வந்து அவர் யூஸ் பண்ண கேமராவுக்கும் இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ண கேமராவுக்கும் அதோட இது வந்து சரியாக மேட்ச் ஆகலை. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே ஷூட் பண்ணி அதோட ஃபுட்டேஜ்லாம் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியல. ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு, மல்டிஸில் ஷூட் பண்ணோம். அப்புறம் வேற எங்கே போனோம், நிறையா இந்தியாவில் தாஜ்மஹால், டெல்லி செட்டு, அப்புறம் மணாலி, சிம்லா இந்த மாதிரி இடத்துலாம் போனோம். பட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்பயே எல்லாம், அங்குள்ள ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டோம் இதுமாரி இங்கே ஷூட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹெல்ப் எனக்கு வேணும், இல்லை கண்டிப்பாக பண்ணிடலாம் நீ சொல்லுங்கள் இந்தமாரி ஒரு ஸ்னோவில் ஷூட் பண்ணுவோம் ஒரே ஒரு சாங் இந்தமாரி, அதாவது இந்த ஒரு மலேரியான சாங் இந்தமாரி அந்த புது வெள்ளை மலை அந்த சாங், அப்புறம் அன்று காதல் பண்ணி அது இதெல்லாம் அந்தமாரி சாங் தானே அந்த ஸ்னோ கூட எடுக்க. ஸோ அந்தமாரி ஒரு சாங் ஒன்று பண்ணணும், பண்ணிவிட்டு அங்கே ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை.
0: உங்களை வச்சு ஒரு மேஷாப்பே பண்ணலாம் போல, இங்க இந்த அளவுக்கு இருக்கீங்க பாட்டு. நீங்க சொல்ற ஒவ்வொரு பாட்டுமே இந்த நொஸ்டால்ஜிக்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான பாடல்கள். சரி, மலேசிய கலைத்துறையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலைஞர்னு இருப்பாரு, இசை கலைஞர், இசையமைப்பாளரா இருக்கலாம், பாடகரா இருக்கலாம், திறமையான பல கலைஞர்கள் இருக்காங்க, அதை மறுப்பதற்கே கிடையாது. உங்களுக்கு யாரு, உங்களுக்கு யாரு ஊக்கமா இருந்தது?
1: லோக்காப் தான், லோக்காப் ஓஜி டாஸ் ஓஜி நண்பா டீம், அவங்களோட சாங் தான் ஒன்று ரொம்ப கேட்பேன், ரொம்ப பாடுவேன் நான் அவங்களோட சாங் தான். ஸோ அங்கேருந்து தான் வந்து எனக்கு இந்த ஒரு ஒரு ஊக்கம் வந்ததே இதுதான் காரணம் சொல்லுவேன் நான்.
0: ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் பாடணும்னா இப்போ
1: கண்டிப்பாக நம்ம லோக்காப் சேவியர் அவரோட

0: கண்ணை மூடி கேட்டா அதே மாதிரிதான் இருக்கு எனக்குரிய அப்படியே பாடுறீங்க. இப்படி நிறைய பாடல்களை சொல்லிட்டே போகலாம். நம்ம மலேசிய திரைப்படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னது, எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்து வெளியாக்குனாங்க, இன்னமும் ஒரு படம் அது, அந்த பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி என்ன படம் அது, அவர் இறந்து போயிருவாரு, அப்புறம் அந்த ஒரு மறுபடி ஒரு இது கொடுப்பாரு,
0: அடைமலை காலமா,
1: மலேசியா மக்கள் கண்டிப்பா நம்ம மலேசியா படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த படம் பார்த்தோன்னே எப்படி யோசிச்சிருப்பாங்க, இது எப்படி யோசிக்க வந்துச்சு இந்த படத்துல அப்படின்னு. இந்த படம் மட்டும் நிறைய பேர் எல்லாரும் பயங்கரமா பண்றாங்க, பட் இந்த மாரி படம் எல்லாம் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது கேட்டோன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம் தான் சொல்லுவேன். அடிமலை காலம் நானே வைஃபோமே அழுதுட்டோம் அந்த படத்தை பார்த்துட்டு லாஸ்ட் கட்ட வரைக்கும் வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க.
0: கார்த்திக் சாமலனுக்கு தான் அந்த மனமார்ந்த பாராட்டுகள் தரமான படைப்புகள் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க.
1: ரீசெண்டா இப்ப நம்ம கேஷ் வில்லன் அந்த படம் சொல்ல வார்த்தையில நல்லா, அதுலயே இப்பதான் ரீசெண்டா நேத்து பார்த்தேன் வரலாற்றை மலேசியால த ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படம், 1.8 மில்லியன் கிட்ட. ஸோ அவருக்கு இந்த வேலையை நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நம்ம கேஷ்வீலனுக்கும். ரொம்ப ஒரு சூப்பரான படம் ப்ரோ உண்மையாது.
0: இந்த மாதிரி தரப்புகள் ஆமா வீரகருப்பு இப்போ நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க, அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதே மாதிரி நம்ம மின்னல ஃபேமிலியும் அவங்களை கொண்டாட நாங்கள் மறந்ததே கிடையாது. இப்போ டிக்டாக் நேரலை வாயிலாக பேராக்குள்ள பாட்டு எங்கன்ற கேள்வி நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால பேராக்குள்ள பாட்டு நம்ம அடுத்து கேட்டுடலாம். ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு, வழங்கல் அப்படின்ற கேள்வி வந்துருச்சு, அதனால கேட்டுருவோம் நம்ம.

0: கிரிஷ்கே கொண்டு வந்த பாடல் நம்ம அறிவிப்பில் இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில கிரிஷ்கே தாங்க பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து இசை கலைஞர் மட்டும் இல்லாம ஒரு தொழில் அதிபராகவும் இருக்கீங்க. இசைத்துறையும் அந்த வியாபாரத்துறையுமே வந்து ஒரே நேரத்துல சமாளிக்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான விஷயம் தான். அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து ஓ இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாங்க. சில பேர் வந்து நேரமே இல்லை அப்படின்னு காரணம் கொடுப்பாங்கல்ல அவங்களுக்காக.
1: அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை யாருனாலும் எதுவுமே முடியாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாருனாலும் முடியும். அது வந்து நம்ம ஒதுக்குற டைம் வந்து அது இது சொல்லுவாங்களே ஒரு இது ஏன்னா டைம் இஸ் கோல்டு என்மோ
0: சொல்லுவாங்களே, வந்து பொண்ணானது
1: பொண்ணானு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அது கடந்து போச்சுன்னா அது மறுபடியும் அது நம்ம வந்து பெற முடியாது. ஸோ இது வந்து இருக்கிறப்ப நம்ம என்னென்ன ஒன்றும் நம்ம பண்ண முடியும், என்னென்ன சாதிக்க முடியும் அது நம்ம பண்ணிக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு சிங்கராக ஆகி ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் என்னென்ன பண்ணலாம் சொல்லி ஸோ அதுக்கு நம்ம பிஸ்னஸ் பப்பர் ஷாப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம், ரெண்டு பப்பர் ஷாப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று நிறையா இது நம்ம பிளான் பண்ணிக்கோ, ஒன்று நிறையா வந்து ஒன்று ஒன்றும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களையும் படிக்க வைக்கணும். இன்னொன்று இப்போ பெரியமாக பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து டெஸ்டல் படிச்சுட்ருக்காங்க, டீச்சருக்கு படிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன்.
0: அதை விட முக்கியமா தோட்டப்புறத்திலிருந்து வந்த ஒரு பையன் கிரிஷ்கே இல்லையா, இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களா எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க.
1: அதெல்லாம் எதிரே பார்க்கல. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா லோக்கா அந்த கண்ணா வந்து அவங்களும் வந்து இதுமாரி மினேஃபோன்லாம் பேசுறப்பல நான் வந்து ரொம்ப கேட்பேன். இப்போ ரேடியோலாம் போய் பேசுறாங்க, நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா, எப்போ போமா போமா அப்படிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இப்போ நம்புறேன், அதாவது விடாமுயற்சி, யாரு யாரு வேணாலும் எங்க வேணாலும் சாதிக்கலாம், எங்க வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம போய் போகலாம். ஸோ அது வந்து உழைப்பு தான் காரணம் நான்
0: சொல்லுவேன். சொல்லுவாங்களா அந்த மாதிரி
1: எங்க அம்மா கூட வந்து எங்க அம்மா அப்பா கூட முன்ன வந்து எஸ்டேட்ல தோட்டத்தில் வேலை செய்யறப்ப மரம் வெட்டுவாங்க, கித்தா மரம் தோட்டத்தில் வேலை செய்யறப்ப அந்த அவங்க கூட ஹெல்ப் போவேன். அப்பெல்லாம் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே பாட்டு போடுவேன் அந்த இதில். ஸோ அந்த ஒரு அதெல்லாம் மறக்க முடியாது. ஒரு
0: நெல் வயல்ல பாடிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி
1: அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா. இப்போ நான் இங்கே நிற்கிற காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்னால தான், ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ இந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நான். கனவா இல்லை நிஜமா அப்படி இருக்கும்.
0: கிள்ளி பார்த்துக்கோங்க, கிரிஷ்கே தான் இங்கே உட்காந்துருக்குறது. சரி, நீங்கள் உயிருக்கு உயிராக நினைக்கிற இந்த இசைத்துறை, இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக?
1: கண்டிப்பாக இது வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன். இது வந்து இன்னும் எவ்வளோ எவ்வளோ சாங் கொடுக்கணுமோ அதை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னுடைய மகன் கூட அவருக்கு வந்து கூட நான் வந்து இப்போ படித்து முடித்தோன்னே பிஸ்னஸ் ஒரு பக்கத்து, ஸோ இந்த ஸ்டூடியோ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என் பிள்ளைங்க மொத்தம் டூ கேர்ள் ஒன் பாய், ரெண்டு பொம்பளைங்க பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டும் பாடுவாங்க, ஸோ சங்கீதம் படிக்கிறாங்க, பரதம் பழகிறாங்க. ஸோ பையன் வந்து மியூசிக் படிச்சுட்ருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்து ஆர்வம் என்னை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா நம்ம வந்து சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆர்வம் இருக்கும், சில பேர்த்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நாங்கள் வந்து இது பண்ணல, கம்பல் பண்ணல, உங்களுக்கு வந்து இதில் பிடிக்குமா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக வந்தால் மட்டும்தான் இது முடியும். ஸோ அவங்களும் இது வந்து ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இப்போ ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கும் இது வந்து ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நான் வர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மியூசிக் வந்து அடிப்படை இல்லாமல் வந்தேன், கேள்வி ஞானத்துலேயும் வந்தேன், சங்கீதம் கொஞ்சம் படித்தேன், அதோட வந்து மியூசிக் வந்து மியூசிக் படிக்கல. ஸோ கேள்வி ஞானத்தில் தான் நான் வந்து பாடிட்டுருக்கேன். ஸோ என் பிள்ளைங்களும் அதுமாரி வந்துடக்கூடாது, அவங்க வந்து வர்றப்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சொல்லி எல்லா விஷயத்திலையும் நான் வந்து இப்போ அவங்கள போட்டிருக்கேன். ஸோ படிச்சுட்டு இருக்காங்க.
0: உண்மையிலே அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கலைத்துறையில் ஆர்வம் இருந்து அதை நீங்களும் அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கீங்கல்ல ஒரு அப்பாவா, அது பெரிய விஷயம்தான். இப்போது உங்களுடைய இந்த புதிய தலைமுறை பாடகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இசை கலைஞர் கூட இணைந்து நீங்கள் பணியாற்றும் திட்டம் எதுவும் உங்களுக்கு இருக்குது அடுத்த கட்டமாக?
1: கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இது இப்போ அடுத்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு சாங்கு விகடகவி கூட ஜாயின் பண்ணி ஒரு அவர் ஃபீச்சரிங் பண்ணுற ரேப் பண்ணுறாரு அந்த பாட்டில். ஒரு லவ் ஃபெலிய சாங், ஒரு கானா சாங் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று ஒரு சாங்கு, அது இன்னைக்கு ரெக்கார்டிங் போனோம்
0: பார்த்தீங்கன்னாக்கா,
1: முடிச்சு ரெக்கார்டிங் இருக்கு எனக்கு. யார் பார்த்தீங்கன்னாக்கா சந்தேஷ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்படின்னா இது வந்து ஆறு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பாட போகிறோம். நான், சந்தேஷ், ஜுபீர் கான், எம்எஸ் பால், எவோக் மதன். ஸோ ஆறு பேரும் ஜாயின் பண்ணி ஒரு சாங் பண்ண போகிறோம். ஸோ அது இன்னைக்கு முடிச்சு போனோம், ரெக்கார்டிங் போனோம்.
0: அது அதிகாரப்பூர்வமா நீங்க முன்னலேயே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அதை சொன்னதுக்கு. இந்த புதிய தலைமுறை பாடகர்கள் இருக்காங்க இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு உங்களுடைய பாடலோட இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு அது எப்படி இருக்க போகுது? இந்த கொலாபரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
1: நிறைய பேர் கேட்கறாங்க. நான் சரி பண்ணலாம் நீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இதை மூவ் பண்ணோம், இப்போ நம்ம ஒரு பாட்டு எழுதி ஒரு பாட்டு வச்சுருக்கோம், ஸோ இந்த பாட்டு எப்படி நம்ம யார் போய் பார்க்கறது, என்ன எப்படி நம்ம, ஏன்னா அது வந்து நம்ம தான் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இப்போ கம்போஸர் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸி நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து இப்போ இந்த டிக்டாக் இல்லை இன்ஸ்டாவில் யார் மீட் பண்ணுறது என்ன, இப்போ வந்து நம்மளே வந்து ஒரு ஒரு ஒரு அறிமுகப்படுத்திக்கலாம் எல்லா மக்கள்கிட்ட, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு சாங் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் இந்தமாரி வரணும், கண்டிப்பாக வர முடியும். விடாமுயற்சி இன்னொன்று உழைப்பு ரொம்ப முக்கியம். நிறைய கம்போஸர் இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமான கம்போஸர் போய் பாருங்கள், அவங்க கூட ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் நானும் வந்து ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் சொன்ன பண்ணலாம் நீங்கள் பாட்டு எடுத்துருவாங்க, ஸோ நம்ம இதாக கண்டிப்பாக நான் பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்கேன் நான். ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்துடும், நம்ம கை கண்டிப்பாக நம்ம தானே கை தூக்கி விடணும், ஒரு வளர்ந்து ஒரு கலைஞர் கண்டிப்பாக நம்ம தான் கை தூக்கி.
0: எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் தாண்டி வந்து பார்த்துருப்பீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக நீங்கள் புதிய,
1: ஏன்னா நான் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கேன் ரொம்ப. ஐயோ நம்மளுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பாங்க, யார் நம்மளுக்கு, அதெல்லாம் நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். ஸோ அந்தமாதிரி தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் புதுசாக வர ஆர்டிஸ்ட் எல்லாம். ஸோ கண்டிப்பாக ப்ரோ நம்ம சப்போர்ட் எப்பயுமே இருக்கும்.
0: நேர்கள் பிரதிநிதியாக ஒரு கேள்வியை கேட்கணும். இப்போ கிறிஷ்கே வந்து நிறைய மெல்லிசை பாடல்கள் வந்து பாடுறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. காலிவுட் நோக்கி எப்போ பயணம் செய்யலான்னு இருக்கீங்க, எப்போ காலிவுட்குள்ளே நுழையலான்னு ஒரு யோசனை இருக்கா, யாரு கூட உங்களுக்கு வேலை செய்யணும்னு ஆசை இசையமைப்பாளரில்?
1: ஏஆர் ரமன் ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரமன், டி இமான், ஜி பிரகாஷ், ஸோ அப்புறம் அனிருத், இவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஆனால் வந்து ஒரு படத்தில் வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்போசர் சுந்தரா இருக்கார்ல நம்ம மலேசியா, அவரோட சாங் வந்து நிறைய சாங் இட்டு கொடுத்துருக்காரு, அந்த சொட்டு சொட்டா கதை ஜோக்கான சரிமாக்க நிறைய சாங். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சினிமா படத்தில் பாடுற ஒரு வாய்ப்பு. பாட்டோட டைட்டில் வந்து பெட்டர் மேக்ஸ் லைட்னு ஒரு சாங் வந்து, இந்த சாங் வந்து நானும் ஓஜி டாஸ் அப்புறம் பூம்ரேங்ஸ் கோக்கோன் அந்த அவர் தான் பாட்டு வந்து எழுந்திருந்தார். ஸோ மூணு பேரும் இந்த பாட்டு பாடியிருந்தோம். இந்த பாட்டு வந்து இந்த படம் பேர் வந்து முத்துக்குமார் வாண்டட். ஸோ இதோட ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாக்காரங்க. இது வந்து கொலபரேஷன், இந்தியாவும் மலேசியாவும் கொலபரேஷன் பண்ண ஒரு படம். பட் படம் வந்து அந்த அளவுக்கு போல, ஆனால் பாட்டு வந்து நல்லா இட்டாச்சு. இந்த பாட்டில் வந்து ரோபோ சங்கர் தான் வந்து டான்ஸ் ஆடிப்பார், இந்தியாவில் சென்னையில் ஷூட் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சி சுந்தரன் மூலிமா பாட்டு நல்லா ரீச் ஆயிடுச்சு அந்த பாட்டு. பட் அது ரொம்ப பேத்துக்கு வந்து அது தெரியல, இது வந்து மலேசியா பாட்டு அப்படின்னு நினச்சிட்டுங்க, அது ஆக்சுவலி படத்தில் உள்ள பாட்டு,
0: ஹாலிவுட் திரைப்படத்தில் ஒரு பாடல் தான். இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய மனதார ஆசையை நாங்கள் சொல்கிறோம்.
1: அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, ஏஸ் படம் எடுத்தாங்க இல்லையா நம்ம விஜய் சேதுபதியோட படம்,
0: ஆமாம்
1: இங்கே இப்போல ஷூட் பண்ணாங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடச்சி, அவரு கூடயும் ஹீரோயின் கூடயும் ஒரு சின்ன ஒரு பஸ்ஸில் ஒரு சீன் வரும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு அவருக்கு நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சி.
0: இப்போ நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு பாடல் வெளியிட போகிறீங்க அப்படின்னு, அந்த பாடல் எந்த கருப்பொருளை நோக்கி பயணம் செய்ய போகுது, எப்படி இருக்க போகுது அந்த பாட்டு?
1: கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்னா ரொம்ப சோகமாக இருக்காது, எப்படின்னா ஒரு என்ஜாயான
0: அதான் நினச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் சோகமாக
1: அப்படின்னு. எப்படின்னா வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணு கேட்காதில்லே, ஸோ அந்தமாதிரி ஸ்டைலில் தான் அந்த பாட்டு இருக்கும். கண்டிப்பாக செட்யூன் பண்ணுங்க. இது மியூசிக் வீடியோவில்
0: வச்சாச்சா, பேர்லாம் வச்சாச்சா?
1: வச்சாச்சு.
0: ஆனால் இப்போ சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வமாக.
1: சொல்லலாம் பிரச்சில
0: சொல்லலாமா சொல்லக்கூடாதா?
1: சொல்லலாம்.
0: சரி பரவாயில்ல, எப்போ வெளி வருதோ அப்போ அதிகாரப்பூர்வமாக
1: மேபி இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல முடிச்சிடும் வீடியோ கிளிப் எல்லாம் பாட்டு வெளியாயிரும்.
0: இரண்டு மாதங்கள் தானே காத்துட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இன்றைய காலத்தில் பல இளைஞர்கள் வந்து இந்த இசைத்துறையில் ஆர்வம் இருக்காங்க, பாடல்கள் தயாரிக்கிறதாகட்டும் இல்லை இசையமைப்பாகட்டும் சொந்தமாகவே நிறைய விஷயங்களை செய்கிறாங்க, சொந்தமாகவே பாடி ரீல்ஸ் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய?
1: பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து அவ்வளோ டேலண்டான பர்சன் இருக்காங்க, நம்மளுக்கு இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களா, அவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்களா, சிங்கர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு பார்த்தீங்கன்னா இந்த காமெடிலாம் பண்ணுவாங்க, ஆக்டிங்லாம் பண்ணுவாங்க, அப்படியே ரியலாக இருக்கும், அப்படியே ஒரு படத்தில் எப்படி பண்ணுவாங்க அந்தமாரி. அவங்களோட மெயின் என்னென்னா அந்த கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஐடியா ஸோ இது எப்படி என்ன பண்ணலாம் அதுதான் உண்மையாக பெஸ்ட்டு. நான் ரொம்ப பார்ப்பேன் அது. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ரொம்ப ஒரு பாரு.

0: எந்த பாட்டை கொடுத்தாலும் கிறிஸ்கேக்கு சம்மதம் தான், நாங்க பாடி காட்டுறோம் எங்ககிட்டயே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி, இன்றைக்கு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து பயணம் செய்யற நேரமா இருக்கும், அதுல அதிகமான பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு உங்களோட பேசுனதுல. வாய்ப்பு கூடி சீக்கிரத்துல கிடைக்கும், நம்ம சீக்கிரத்துல சந்திக்கலாம். மின்னல்
1: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, தேங்க்யூ சோ மச். மின்னல் எஃப்எம் ரொம்ப நன்றி சொல்றா ப்ரோ. உங்களுக்கும் நம்ம ஆர்ஜி கிஷன் உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு
0: நன்றி. ரொம்ப நன்றி, வாய்ப்பு இருந்தா மீண்டும் நம்ம சந்திக்கலாம். அடுத்த திட்டங்களுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம், அதிகாரப்பூர்வமா மின்னல்ல முதல்ல சொல்லிருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ.
0: இந்த அளவில் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கும் வந்தாச்சுங்க. இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன், அடுத்து பிரேமா கிருஷ்ணன் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். கிறிஸ்கே உடைய பாடல், இந்த பாடலுக்காக நீங்களும் காத்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம் வாங்க.

0: சட்டமன்ற தேர்தல் ஜோஹரில் ஜூலை 11, நெக்ரி சிம்பிலானில் ஆகஸ்ட் 1 நாள் வாக்களிப்பு. மை டிஜிட்டல் ஐடி, கூடுதல் பாதுகாப்பு கூறுகள் அறிமுகம். வணக்கம், சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஜூலை 11 நாள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. வேட்பாளர் நியமன நாள் June 27 நாள் நடத்தப்படும் வேளை முன்கூட்டியே வாக்களிப்பு July 7 நாள் நடைபெறும். இதனிடையே நெக்ரி சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு August 1 நாள் நடைபெறும் என SPR தெரிவித்தது. வேட்பாளர் நியமனம் July 18 நாளும் முன்கூட்டியே வாக்களிப்பு July 28 நாளும் நடத்தப்படும் என SPR தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருண் கூறினார். திருங்கானு குலத்திருங்கானுவில் ரோஹிங்யா சமூகத்துடன் தொடர்புடைய பள்ளி அமைக்கப்பட்ட வேளை அது தொடர்பான குற்றச்சாட்டுகளை கல்வி அமைச்சு எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்னர் விசாரணையை மேற்கொள்ளும் என்று துணை அமைச்சர் வொங் காவோ தெரிவித்துள்ளார். அனைத்து கல்விக் கழகங்களும் சட்டம் விதிமுறைகளுக்கு இணங்க செயல்படுவதை உறுதி செய்ய இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான தகவல்களை அமைச்சு பெறும் என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் இலக்கவியல் அடையாள முறையின் சூழலை வலுப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முதற்கட்டமாக மை டிஜிட்டல் ஐடி மேம்படுத்தப்படும் என்று தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN தெரிவித்துள்ளது. மக்களின் இலக்கவியல் அடையாளங்களின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும் நாட்டின் இலக்கவியல் சூழியல் அமைப்பு மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. முகப்புகளில் உள்ள மை டிஜிட்டல் ஐடி பதிவு அமைப்பில் கூடுதல் பாதுகாப்பு கூறுகள் அறிமுகப்படுத்துவதன் மூலம் அது மேம்படுத்த வழிவகுப்பதாக MKN கூறியது. இது பதிவு செயல்முறையின் போது தேசிய பதிவுத்துறை தரவுத்தளத்துடன் முக சரிபார்ப்பு ரியல் டைம் பயோமெட்ரிக்கை மேற்கொள்ள அனுமதிக்கிறது. இவ்வேளை அனைத்து மை டிஜிட்டல் ஐடி முகப்புகளிலும் பாதுகாப்பு மேம்பாடுகள் கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும். அது தொடர்பான பணிகள் இன்று காலை 6 முதல் June 14 நாள் காலை 6 வரை மேற்கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. எப்ஸ்தோ, கூகுள் பிளே அல்லது ஹுவாவே ஆப் கேலரி வழியாக மை டிஜிட்டல் ஐடி செயலியை பதிவிறக்கம் செய்யலாம் என்று MKN அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மை டிஜிட்டல் ஐடி தேசிய இலக்கவியல் உருமாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் வேளை மக்கள் இலக்கவியல் சேவையை பயன்படுத்த ஏதுவாக இருக்கும் என MKN கூறியது. 1967 வருமான வரி சட்டத்தின் கீழ் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் சம்பந்தப்பட்ட ஒப்புதலுக்கான அனைத்து புதிய விண்ணப்பங்களும் வரும் June 15 நாள் தொடங்கி இடர்மா அமைப்பு மூலம் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இலக்கவியல் சேவைகளை வழங்குவதை வலுப்படுத்துவதற்கும் வரி விலக்கு விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்கும் செயல்முறையின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN தெரிவித்துள்ளது. தாய்லாந்துக்குள் நுழையும் உள்ளூர் மக்களின் வாகனங்களின் எண்ணிக்கை தற்போது குறைந்துள்ளது. ரந்தவ் பஞ்சங் பசிர்மாஸ் எல்லைகளை சுற்றியுள்ள வாகன நிறுத்துமிடம் தற்போது வெறிச்சோடி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலோ ஆற்றில் கட்டுப்பாட்டை கடுமையாக்கி எல்லையை மூடுவதாக அறிவித்த கிளந்தான் காவல்துறையின் உறுதியான நடவடிக்கையின் செயல்திறனை இந்த மாற்றம் குறிப்பதாக மாநில காவல்படை தலைவர் டத்து முமர் யூசுப் மமர் கூறினார். அப்பகுதிகளில் சிறப்பு பணிக்குழு மேற்கொண்ட அன்றாட கண்காணிப்பு மூலம் இந்த நிலைமை கண்டறியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கெடாவில் இம்மாத தொடக்கத்திலிருந்து August 31 வரை ஓப்ஸ்கிசான் 6 சோதனையை முடுக்கிவிட மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN 179 செயலாக்க பணியாளர்களை பணிக்க மறுத்தியுள்ளது. உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து ஏற்படும் அதீத லாப ஈட்டும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இது மேற்கொள்ளப்படுவதாக மாநில KPDN தலைமை செயலாக்க அதிகாரி ஜலினா அசீஸ் கூறினார். வணிகர்கள் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றுவதையும் 2011 விலை கட்டுப்பாடு கொள்ளை லாப தடுப்புச் சட்டத்திற்கு இணங்குவதையும் உறுதி செய்ய இந்நடவடிக்கை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்றார் அவர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: தென் ஈரானின் சிரி கடற்கரையில் கேட்கப்பட்ட வெடிப்பு சத்தங்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற ஒரு கப்பலை வழிமறித்ததுடன் தொடர்புடையது என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைப்பு இல்லாமல் அப்பகுதி வழியாக செல்ல முயன்ற எண்ணெய் கப்பலை நுழைய விடாமல் IRGC தடுத்ததாக ஈரானிய செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட நீரிணையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனை கடக்க முயற்சிக்கும் கப்பல்களை கடுமையாக கையாளுவோம் என அப்படை வலியுறுத்தியுள்ளது. வடகொரியாவிற்குள் ராணுவ திருக்குருதிகளை அனுப்பிய குற்றத்திற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் யோலுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 அக்டோபர் மாதம் அந்த திருக்குருதிகள் பறக்கவிடப்பட்டதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றமான சூழ்நிலை அதிகரிக்க தொடங்கியது. திருக்குருதிகளின் பயன்பாடு போர்க்கால சூழலை உருவாக்கும். ஆகையால் யூனின் இந்த முனைப்பு நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்து விட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல் வெளியிட்டிருந்தனர். முன்னதாக கடந்த பிப்ரவரியில் யூனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனின் புதிய தற்காப்பு அமைச்சராக டென் ஹவிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு செலவினங்கள் குறித்த சர்ச்சையை தொடர்ந்து முன்னதாக பதவி விலகிய ஜான் ஹேலிக்கு பதிலாக இவரது நியமனம் அமைந்துள்ளது. இதற்கு முன் ஜாவிஸ் July 24 தொடங்கி 2026 வரை பிரிட்டனின் உள்துறை அமைச்சராக பதவி வகித்தார். இந்நிலையில் 2024 ஜூலையில் தொழிலாளர் கட்சி தலைமைத்துவத்தின் கீழ் ஹேலி தற்காப்பு அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார். பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமருக்கு எழுதிய தனது பதவி விலகல் கடிதத்தில் முன்மொழியப்பட்ட பாதுகாப்பு முதலீட்டு திட்டம் நாட்டின் தேவைகளுக்கு மிகவும் குறைவாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிகஷிமா விண்வெளி மையத்திலிருந்து ஜப்பான் தனது H3 ராக்கெட்டை விண்ணை நோக்கி பாய்ச்சியுள்ளது. இது முற்றிலும் திரவ எரிபொருள் இயந்திரத்தால் இயக்கப்பட்ட முதல் உள்நாட்டு ராக்கெட் ஏவுதல் என கியூடோ செய்தி வெளியிட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி காலை 9:55 H3 ராக்கெட் விண்ணை நோக்கி ஏவப்பட்டது. 2 நாள்களுக்கு முன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த இந்நடவடிக்கை சாதகமற்ற வானிலை காரணமாக இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் 6 சிறு செயற்கை கோள்களை ஏந்திச் செல்கிறது. விண்வெளியில் உள்ள குப்பைகளை அகற்றும் தொழில்நுட்பத்தை சோதனையிடும் ஆற்றலை இவை கொண்டுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. 12 முறை இப்போட்டிக்கு தகுதி பெற்ற ஆசியாவின் பலம் பொருந்திய அணிகளில் ஒன்றான தென்கொரியா விறுவிறுப்பான தொடக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. ஏ குழு ஆட்டத்தில் அவனே செக் குடியரசை 2-1 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. முற்பாதி ஆட்டத்தில் 2 அணிகளும் கோல் புகுத்தாத நிலையில் 2 பாதியில் 59 நிமிடத்தில் லெடிஸ்லெஃப் கிரெட்ஜி முதல் கோலை அடித்து செக் குடியரசை முன்னிலையில் வைத்தார். 8 நிமிடங்கள் கழித்து தென்கொரியாவின் ஹுவாங் இன்பியோம் கோல் புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார். பின்னர் 80 நிமிடத்தில் ஓ ஹியன்கியூ தென்கொரியாவுக்கான வெற்றி கோலை புகுத்தினார். இந்த வெற்றியை அடுத்து தைகுக் வாரிஸ் அணி ஏ குழுநிலை பட்டியலில் 2 இடத்தில் உள்ளது. சட்டமன்ற தேர்தல் ஜோஹரில் July 11, நெகிரி செம்பிலானில் August 1 வாக்களிப்பு. மை டிஜிட்டல் ஐடி கூடுதல் பாதுகாப்பு கூறுகள் அறிமுகம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

தி ஈமான் இசையில் சீமராஜா திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். வெள்ளிக்கிழமை பிற்பகல் பொழுதில் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்களை பற்றி நாம பேசுவோம். இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, சின்ன வயசுல நம்ம எல்லாரும் வந்து இந்த கல்வி சுற்றுலாம் போயிருப்போம் இல்லையா, அந்த நினைவுகளை நினைத்து பார்க்க போகின்றோம். ஆசிரியர்களோடு நண்பர்களோடு சென்ற இடங்களை பற்றி நீங்கள் பேசலாமே. உதாரணமாக அப்படி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளிக்கூடத்துல ஒரு 4ஆம் ஆண்டு இருக்குங்க, மலாக்கா மாநிலத்திற்கு சுற்றுலா போயிருந்தோம். வரலாற்று இடங்களோடு மிருக காட்சி சாலை இப்படி பல சுற்றி பார்த்த நினைவுகள் அப்படியே இருக்கு மனசுல. அந்த மாதிரி நீங்கள் மேற்கொண்ட சுற்றுலா தலங்களை குறித்து அழைத்து பேசலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. இப்ப வாங்க உங்களுக்காக தீரன் அதிகாரம் 1 அந்த திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கலாம். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

ரஞ்சித் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். 2026 உலக கிண்ணம் எண்களில் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இணைந்து நடத்தும் 2026 உலக கிண்ண போட்டி இன்று கோலாகலமாக தொடங்கியிருக்கின்றது. இதுவரை இல்லாத வகையில் 48 அணிகள், 104 போட்டிகள், 1248 விளையாட்டர்கள் பங்கேற்கின்றனர். 1998 ஆண்டுக்கு பிறகு உலக கிண்ண தொடரின் வடிவம் மாற்றப்படுவது இதுவே முதல் முறை. கடந்த 7 தொடர்களாக 32 அணிகள், 64 போட்டிகள் என்றே நடந்து வந்த நிலையில் இந்த முறை அணிகளின் எண்ணிக்கை 48 உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. இதனால் தொடக்க சுற்றில் 12 பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இன்னும் சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு. 2002 பாத்தீங்கன்னா ஜப்பானும் தென்கொரியாவும் இணைந்து நடத்திய போட்டிக்கு பிறகு 1 மேற்பட்ட நாடுகள் இணைந்து நடத்தும் 2 உலக கிண்ணம் இதுவாகும். அமெரிக்காவில் 11, மெக்சிகோவில் 3, கனடாவில் 2 என மொத்தம் 16 அரங்குகளில் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஆக ஃபிஃபா பன்னாட்டு கார்பந்தாட்டம் குறித்த தகவல்களை ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் செவி மடக்கலாம். ஒரே உணர்வு, ஒரே மில்லியன் கரவொலி.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையில சுற்றுலா தலங்களை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆஸ்திரேலியால இருந்து நமக்கு முதல் நேயர் அழைச்சிருக்காங்க. விசாலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் அங்க சூழ்நிலை, வானிலை எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய சின்ன வயசுல இந்த கல்வி சுற்றுலா எல்லாம் போயிருப்பீங்களே, அந்த மாதிரி சுவை சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கா சொல்லுங்க.
1: கண்டிப்பா நடந்திருக்கு. அது என்னன்னா, ஹரி கேன்டீன் நடத்துவாங்க. அப்ப என்னோட செகண்டரி ஸ்கூல்ல வந்து ஹரி கேன்டீன் நடத்துனாங்க. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு புதுமையா யோசிப்போம் சொல்லிட்டு எல்லாரும் பொதுவா சாப்பாடு அந்த மாதிரி தானே விற்பாங்க ஹரி கேன்டீன் போயிட்டு. நாங்க என்ன செஞ்சோம், புதுமையா ஒரு ரூமா ஹம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சோம். கர்டன்ஸ் எல்லாம் இருக்கும், கருத்து கலர் கர்டன்ஸ், அந்த விலை மெடிகளை எல்லாம் இருக்கும். அதெல்லாம் போரோ பண்ணி டேபிள்ஸ் எல்லாம் அடுக்கி ஒரு மாதிரி இருட்டான ஒரு இடத்த கொண்டுட்டு வந்து கிளாஸ் ரூம்ல ஒரு டேவான்ல, அப்புறம் நாங்களாம் பெயர்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் எவ்வளவு கொலெக்ஷன் பண்றோமோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் டெலிவரி பண்றதுக்கு ஸ்கூல்ல அனௌன்ஸ்
0: பண்ணிருந்தாங்க.
1: நாங்க செய்யும் போது எங்களுக்குதான் முதல் பரிசு கிடைச்சிச்சு. ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு ஒரு டே வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணாங்க, நீங்க போகலாம் அந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னு. ஒரு 30-something ஸ்டூடெண்ட் இருப்போம் நம்ம. அப்ப கிளாஸ் டீச்சர் கூட்டிட்டு போனாங்க பஸ்ல, எல்லாரும் ஸ்கூல்ல கேதர் பண்ணி பஸ்ல ஏறி வெரி நைஸ் பிளாக் முழு ஒரு நாள் முழு சுத்தி பார்த்தோம்.
0: எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும் அந்த நினைவுகள்லாம் அப்படியே மனசுல அப்படியே வச்சிருக்கீங்க? அதனால சொல்ல மாட்டீங்க. சரி, எந்த பள்ளிக்கூடம், எங்க படிச்சீங்க? சரி சரி, ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்ட விசாலி உங்களுக்கு நன்றி.
1: நன்றி.
2: ஐயா மானே தேடி

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இந்த கல்வி சுற்றுலா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிருப்போம். ஆசிரியர்கள் மாணவர்களோடு சென்ற அனுபவம் எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும். அது குறித்து பேச காஜாங்ல இருந்து மல்லிகா அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? காஜாங்கல இருந்து கோலாலம்பூருக்கு வந்ததே உங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. எல்லாம் இங்கதானே பக்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து அது பெருசா இருந்திருக்கு.
1: நாங்க போனது இல்ல, இப்ப உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு கொண்டு போனா இந்த இடமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி போனாதான் நாங்க ஸ்கூல் இந்த வெரி பிகாஸ் இங்க எல்லாம் போனோம். இட்ஸ் வெரி நைஸ், வெரி என்ஜாயபிள். ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த தருணங்கள் அது. ரொம்ப நன்றி மல்லிகா.
1: ரொம்ப தேங்க்ஸ் பிரியமா.
0: நன்றி.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் தோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் தோண்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் கோட்டு கண்ணா இப்போது ஜோடு.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: வெள்ளிக்கிழமைகளில் சுற்றுலா தலங்களை குறித்து நம்ம பேசுவோம். அதுவும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான விஷயம், அதாவது சின்ன வயசுல நீங்க வந்து இந்த கல்வி சுற்றுலாலாம் சென்ற அனுபவம் நிச்சயம் இருக்கும். அது குறித்து பேசுவதற்காக தங்கால இருந்து லோகநாதன் அழைச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து எங்க வந்தீங்க?
1: தங்கால இருந்து 12 வயசுல ஜலசான் தமிழ் பள்ளியில படிச்சு பள்ளி சுற்றுலாக இங்க பங்கோ அங்க கொண்டு போயிருந்தாங்க. சோ அங்க இப்போ அதை சுத்தி பார்த்துட்டு டைப்பிங் ஜூலாம் பார்த்துட்டு நாங்க பங்கோர்லாம் வந்து சுத்தி பார்த்துருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பங்கோர்ல. அதுதான் முத முதல்ல நான் சித்தியவனுக்கு போனது.
0: அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்கு.
1: ரொம்ப அருமையா இருந்தது. அங்க தங்க இருந்த முத முதல்ல ஹோட்டல் தங்கினது அங்கதான். அந்த இடமும் பார்த்ததுக்கு ரொம்ப அருமையா அழகான காட்சியா இருந்தது.
0: நீங்க பேசும் போதே அதோட உணர்வு என்னால உணர முடியுது. அது ஒரு மாதிரி குதூகலமா இருக்கும். நம்ம எல்லாம் வந்து இப்ப நான் வந்து ஜோஹர்ல இருந்து கோலாலம்பூருக்கு எல்லாம் வந்து சுத்தி பார்க்க வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. 6ஆம் ஆண்டு காலகட்டம் இப்ப நீங்க சொல்லும் போது எனக்குமே அந்த உணர்வுகள் எல்லாம் வருது.
1: வாய்ப்பு கட்ட நம்ம
0: அடிக்கடி வந்துட்டு போறீங்க.
1: இப்ப
0: அடிக்கடி போயிட்டு இருக்கோம். சரி, நன்றி லோகநாதன்.

இசையும் தொகுப்பில் பாடல்கள்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்று புத்ராஜெயவில் தேர்தல் ஆணைய தலைமையகத்தில் மாநில தேர்தல்கள் அதன் முக்கிய நாள்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஆக ஜொஹூர் தேர்தல் வேட்பாளர் நியமனம் June 27, முன்கூட்டியே வாக்களிப்பு July 7, வாக்களிப்பு July 11, நெஹ்ரு சம்மேளன் தேர்தல் அது குறித்த விவரங்கள் வேட்பாளர் நியமனம் July 18, முன்கூட்டியே வாக்களிப்பு July 28, வாக்களிப்பு August 1 தேதி. ஆக மக்களாட்சி கடமையை கண்டிப்பாக நாம் நிறைவேற்றுவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை சபாவுக்கு ஒரு நாள் அலுவல் பயணம் மேற்கொள்வார். அங்கு நடைபெறும் சில சமூக நிகழ்ச்சிகளை அவர் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். தொடக்கமாக காலை 11:00 சிபித்தாங்கில் உள்ள லுண்டாயி மண்டபத்தில் நடைபெறும் மடானி அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் பங்கேற்பார். பின்னர் பிற்பகல் 2:30 மாநில தலைநகரில் நடத்தப்படும் சபா மகளிர் நிகழ்ச்சியிலும் டத்துஸ்ரீ அன்வார் கலந்து கொள்வார். ஜூன் 10 வரையில் அம்னோவின் ரூமா பங்ச முனைப்பின் கீழ் 21,858 முன்னாள் தலைவர்களும் உறுப்பினர்களும் மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளனர். April 20 இணையத்தின் வாயிலாக திறக்கப்பட்ட விண்ணப்பம் தொடங்கி கடந்த புதன்கிழமை நடத்தப்பட்ட உயர்நிலை கூட்டம் வரை எடுக்கப்பட்ட எண்ணிக்கை இதுவென அம்னோ தலைமைச் செயலாளர் டத்து டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுசுக்கி கூறியுள்ளார். குறைந்தது 2 மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தோனேசியா ஜாகர்த்தாவில் பேரணி நடைபெறும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கும்படி அங்குள்ள மலேசியர்களுக்கு ஜாகர்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அதுமட்டுமின்றி ஊராட்சி தரப்பு வெளியிடும் அண்மைய நிலவரங்களை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புண்டரன்ஹாய் அர்ஜுனா வி வஹா சிலை அமைந்துள்ள பகுதிகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. பிரிட்டன் எண்ணெய் நிறுவனம் ஷெல்லுக்கு இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்வதற்கான உரிமத்தை வெனிசுலா வழங்கியுள்ளது. கராகஸின் எண்ணெய் வளங்களை பயன்படுத்திக் கொள்ள விரைந்து வரும் பன்னாட்டு நிறுவனங்களின் வரிசையில் லண்டனும் இணைந்துள்ளது. இந்த திட்டம் வெனிசுலா தனது எரிவாயு மேம்பாட்டில் மிக முக்கியமான அடைவு நிலையை எட்டுவதற்கு வழிவகுக்கும் என்று இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் கூறினார். விளையாட்டு. 1970 உலகக்கிண்ண காற்பந்து வெற்றியாளர் பிரேசிலின் பிரிட்டோ தனது 86 காலமானதை பிரேசில் காற்பந்து கூட்டமைப்பு CBF உறுதிப்படுத்தியுள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை. பிரேசில் காற்பந்து அணியின் வரலாற்றில் சிறந்த தற்காப்பு ஆட்டக்காரர்களில் ஒருவரான பிரிட்டோ மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். பிரிட்டோ தேசிய அணிக்காக 61 களமிறங்கியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பழம் பாடல்களில் பிற்பகல் 3 மணி வரை மனமகிழும் பாடல்களை நாம் ரசிக்கப் போகின்றோம். அதுவும் இன்று வந்து கொஞ்சம் சிறப்பானது. ஆம், தமிழ் திரையுலகம் கண்ட மிக சிறந்த நடிகைகளில் ஒருவர் பத்மினி. சுமார் 30 ஆண்டுகளாக திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த இவர் அனைத்து முன்னணி நடிகர்களோடு 250 திரைப்படங்களுக்குமே நடித்திருக்கின்றார். சிவாஜி கணேசன் மட்டுமே 59 திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தில்லானா மோகனம்பாள் திரைப்படம் இவருடைய நடிப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இன்று அவருடைய பிறந்த நாள். அவர் மறைந்து இருந்தாலும் திரைப்படங்களின் வாயிலாக நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றே சொல்ல வேண்டும். சரி, அவர் நடிப்பில் வெளிவந்த பாடலை தான் இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக நாம் கேட்கப் போகின்றோம். இதற்கிடையில் நாட்டிய பேரொளி பத்மினி, அவர் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் இல்ல அவங்க நடித்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் எந்த காட்சி ரொம்ப பிடிக்கும், எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்களும் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்பாடலை கேட்டு ரசித்தம் பி பி ஸ்ரீனிவாஸ் பேசு சில குரலில். அடுத்து பாத்தீங்கன்னா நடிகை பத்மினி அவர் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் அல்லது திரைப்பட காட்சிகளை குறித்து பேசுவதற்காக சன்வேல இருந்து லாரன்ஸ் அழைத்திருக்கிறாரு. சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு சார். மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டாச்சா?
1: ஒன்னும் இல்ல, என்ன சாப்பிடல. காலையில பசா இருந்தா அப்படியே ஒரு மாதிரி மம்பு மந்தாரமா இருக்கு. அதான் இனிமேதான் சாப்பிடணும். பத்மினி வந்து நடிகை பத்மினி வந்து அவங்க ஆடாத ஆட்டம்ல நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆனா எவ்வளவு படம் நான் பாத்திருக்கேன், அந்த மன்னிக்க வேண்டுகிறேன் ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மன்னிக்க
1: வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன். அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேன். அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும், அதாவது நாட்டிய பேரொழி பத்மினி நடித்த திரைப்படங்கள் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க?
1: அதேதான், அதேதான், கண்டிப்பா.
0: சரி, நிச்சயமா அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி ஐயா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

0: வீட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம்.
1: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கோப்பைல இருந்து கோகிலவாணி அழைச்சிருக்கீங்க. பத்மினி, அவங்கள பத்தி என்ன சொல்ல போறீங்க?
1: பத்மினி வந்து ஒரு சிறப்பான நடிகைமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அவங்க நடித்த திரைப்படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு படம் ஞாபகம் இல்ல, எங்க அப்பா அந்த நேரம் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு.
0: என்ன பாடல் சொல்லுங்க?
1: பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, எங்க அம்மா கிட்ட பாடிக்கிட்டே இருக்காரு. சின்ன பிள்ளைங்க தான், அப்ப கேப்போம் ஏன் அந்த பாட்டே பாடுறீங்கன்னு. நான் திருமணமாகி உங்க அம்மா கிட்ட அந்த பாட்டு பாடணுமா அப்படின்னு சொல்லுவாரு.
0: அப்படிங்களா? அப்பாக்கு பிடித்த பாடலை நீங்களும் விரும்பி கேக்குறீங்க?
1: நானும் விரும்பி கேக்குறேன். அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க இன்னும். ஞாபகத்துக்கு எனக்கு இந்த பாட்டு தான் வந்துச்சு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், கிடைக்குமா?
0: சரி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அந்த பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்யலாமா?
1: சரிம்மா, ரொம்ப நன்றிமா.
0: நன்றி.

0: உள்ளத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: இனிமையான பழம் பாடல்களை இசையும் இசையும் தொகுப்பில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நம்ம வந்து இப்போல இருந்து ஆனந்தி அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நாட்டிய பேரொளி பத்மினி அவங்க நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
1: ரொம்ப பிடித்த படம் வந்து இருமலர்கள், தேனும் பாலும், அப்புறம் சித்தி. இந்த மூணு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து தேனும் பாலும் திரையிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று அந்த பாட்டு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். பாட்டு
0: அவங்களுடைய நடனம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் ரசிச்சு பார்த்தல. அந்த மாதிரி அவங்க நடனம் ஆடிய படங்கள்ல எந்த படம் ரொம்ப பிடிக்கும்?
1: தில்லைநாமோகனம்பாள் சொல்லலாம்.
0: எல்லாருமே அதுதான் சொல்றாங்க, தில்லைனா மோகனம்பாள் அப்படின்றதுதான் சொல்றாங்க.
1: அதுவும் ரொம்ப பிடிக்கும். வஞ்சிக்கோட்டை வாலிபன் அதுலயும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அவங்க நாட்டியம்.
0: அவங்க வந்து அக்கா தங்கை மூன்று பேர் இருக்காங்களே,
1: லலிதா, பத்மினி, ராகிணி. பத்மினி கொஞ்சம் கூடுதலான சிறப்பு.
0: சகோதரிகள் மூன்று பேர் இருந்தாலும் பத்மினி கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனந்தி. இப்ப நம்ம என்ன பாடல் கேட்கலாம்?
1: தேனும் பாலும் திரையிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று
0: பி சுசிலா பாடிய பாடலை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி அம்மா.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இன்னைக்கு வந்து டைப்பிங் பக்கமா வந்து காற்று வீசுது. முதல்ல ஒரு நேயர் அழைச்சிருந்தாங்க, இப்ப வந்து டைப்பிங்ல இருந்து மரகதம் அழைச்சிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சந்தோஷமா சிறப்பா இருக்கிறம்மா.
0: இப்ப வந்து நல்லா இருக்கு. இன்று வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி, ஏன்னா எப்பயும் நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க, ஆனா இன்று நாட்டிய பேரொழி பத்மினி பத்தி பேசும்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அப்படித்தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா, இந்த வாய்ப்பு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தாய்.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிச்சதுல?
1: சிவாஜி கணேசனோட 9 உருவமாக ஆடி வந்தாங்க அந்த பாடல் படம், மன்னவன் வந்தானடி என்ற பாடலோடு. திருவர்ச்செல்வர் படத்துல இருந்து அந்த பாடல் ரொம்ப பிடித்த படமா.
0: மன்னவன் வந்தானடி அந்த பாடலை கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா தாயி, ரொம்ப நன்றிமா. சந்தோஷம்.
0: அவங்க சொல்லும் போதே ரொம்ப அழகா இருக்கு, தாயி அப்படின்றாங்க பாருங்க, அந்த வார்த்தையை அது கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம பாட்டி அம்மா எல்லாம் தாயி அப்படின்னு சொல்லுவாங்களே செல்லம்மா கொஞ்சம் போது, அந்த மாதிரி இவங்களும் மரகதமும் நம்மள அழகா சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப வந்து அவங்க கேட்ட பாடல் உங்களுக்காக.

தங்கத்தின் தாங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க தங்க

0: இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். பழம் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாட்டிய பேரொளி பத்மினியின் நடிப்பில் வெளிவந்த பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கில்லானில இருந்து கீதா அழைச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் சொல்லுங்கம்மா?
1: தில்லான மோகனமாலிருந்து நலம் தானா நலம் தானா.
0: இப்ப நீங்க நலம் தானா?
1: நல்லா இருக்கோம்.
0: நல்லா இருக்கீங்க. அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் மாமா. பாட்டு அந்த படத்தை நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து பாத்து இன்ன வரைக்கும் அந்த பாட்டு நான் ரிமேக்ல கூட கேட்பேன்.
0: அப்படிங்களா?
1: ரொம்ப பிடிச்சமான பாட்டு.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா சமூகம் நாட்டின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அவர்கள் தொடர்பான சிக்கல் விதிகளுக்கும் சட்டங்களுக்கும் உட்பட்டே கையாளப்பட வேண்டும் என்று அவர் மலேசியர்களுக்கு நினைவுறுத்தியுள்ளார். ஜோஹோர் நெஹ்ரிர் சிம்பிலான் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படாததற்கு தளபாட ஏற்பாடுகள், தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி, தயார் நிலை ஆகியவை முதன்மை காரணங்களுள் அடங்கும். நெஹ்ரி சிம்பிலான் சட்டமன்றம் திடீரென கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அம்மாநிலம் தேர்தலுக்கு தயாராகுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படுவதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹருண் தெளிவுபடுத்தினார். மலேசியாவின் உற்பத்தி துறை இவ்வாண்டு ஏப்ரலில் ஆண்டுக்கு ஆண்டு 9.1% வளர்ச்சி பெற்று 175 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்ந்துள்ளது என்று புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. மின்சாரம் மின்னணு துணைத்துறையின் வளர்ச்சி கடந்த மாதம் 13.4% பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் முமர் உசிர் மஹிதீன் கூறினார். இது மார்ச்சில் 13.3% இருந்தது. இந்தியாவும் வங்காளதேசமும் தங்களது பகிரப்பட்ட எல்லையில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இணங்கியுள்ளன. அவை மேம்படுத்தப்பட்ட உளவு தகவல் பகிர்வையும் ஒருங்கிணைக்கப்பட்ட காவல் சுற்று பணிகளையும் மேற்கொள்ளவுள்ளன. ஆவணமற்ற குடியேற்றம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்துக்கு நடுவே இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளது. இந்த வார இறுதிக்குள் உடன்படிக்கை எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதை அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அமைதி நிலவுவதற்கான நம்பிக்கை வலுத்துள்ளது. அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படுமாயின் 3 மாத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான அரசு தந்திர முன்னேற்றமாக அது அமையும். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. ஜப்பான் கேப்டன் வட்டாரு எண்டோ காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகியுள்ளதாக ஜப்பானிய கார்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. 33 வயது லிவர்பூல் மத்திய திடல் ஆட்டக்காரர் எண்டோவுக்கு பிப்ரவரியில் இடது கால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நேஷ்வில்லுக்கு சென்ற அவர் தனியாக பயிற்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்தை வந்து எப்படி சொல்ல போறீங்க இன்றைக்கு? ஆம் மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க நேரலையில வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இப்ப வாங்க கமலாசன் அவர் பாடிய பாடல் மகாலட்சுமியோடு இணைந்து பாடியிருக்கின்றார், அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3331627173.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வெள்ள பம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சேகல் பிரியா இமிஸ் குரலில் அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு இன்று வந்து வாழ்த்து நேரம். அங்கே இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமையில திருமணம் நடக்க போதுங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்களுக்கும் நீங்க வாழ்த்து சொல்லலாம். எப்படி சொல்ல போறீங்க? மீனல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ புனிதா இன்று வந்து அவங்களுக்கு 47 வயது பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா, அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. கீர்த்திகா சேனா 2 வயது பூர்த்தி ஆகிறது. அம்மம்மா உஷா தாப்பால இருந்து அவங்க வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கும் நீங்கள் வாழ்த்தை பகிரலாம். மீனல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து நம்ம பேசலாம்.

0: தளம், இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம் சிறுகதை, தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. சனிக்கிழமை 7:15 க்கு

உயிரில் பெரிதாய் எதுவும் இல்லை எடி அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ருதிஹாசன் குரலில் பாடலை கேட்டோம். மூன்று திரைப்பாடல்ல அது சரி. இப்ப உயிரின் உறவுகளை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டிக்டாக் நேரலையிலும் வந்து வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் ராஜா மணி 67 வயது பிறந்த நாள் கொண்டாடுகின்றார். ஜேபியில இருந்து சாந்தா வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. டெங்கேல் குமரன் அவருக்கு வந்து 54 வயது இன்று. ஆக அவரை வாழ்த்துவோர் அலமேலு, வள்ளியம்மா ராமசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலர்விழி நாகராஜன் 49 வயது, மூர்த்தி சித்தியவன்ல இருந்து அவருக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்திருக்கின்றார். உமாதேவி பேரன் திஷான் ராஜ் அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எஸ்தர் அனுசியா அவங்களுக்கு 22 வயது, அம்மா வந்து சந்திரகலா வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மருமகள் அம்மம்மா வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மருமகள் பேர் சொல்லல. கன்யா சூரிய அப்படின்றவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மகன் ரோவன் அவங்களுடைய அம்மா பவித்ரா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் வாழ்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னா மின்னலம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்காக ஹரிச்சரண், மதுமிதா அவங்க குரல்ல இடம்பெற்ற பாடல் உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது, இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்ய இந்த பாடலை கேட்டுக்கிட்டே அதற்கான திட்டங்கள்லாம் வகுத்துக் கொள்ளலாமே.

ஹரிச்சரண் மதுமிதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:33 ஆகிவிட்டது. சரி, வாழ்த்து நேரம். மின்னலம் டிக்டாக் பக்கமா வந்து நம்ம நேயர்கள்லாம் வந்து பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். சுசிலா பெருமாள் வந்து மனக்கணித போட்டியில் அவங்களுடைய பேரன் சகீஃப் வந்து வெற்றி பெற்று இருக்கின்றார், வாழ்த்து வந்து பகிர்ந்திருக்கின்றார். அதே போன்று பாத்தீங்கன்னா ரூபன் கடந்த 10ஆம் தேதி வந்து பிறநாள் கொண்டாடி இருக்கின்றார். மாமா அத்தை பக்ரி வாணி வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கமா பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து ஸ்ரீரேகா அவங்களுக்கு பிறந்த நாள், ஆக அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. புருஷோத்தமன் பாத்தீங்கன்னா சத்தியபாமா வாங்கியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துபவர் புருஷோத்தமன். பூச்சோங்கல இருந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. கணவர் விநாயகராம் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ரெடின்னு அவங்க வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. கணவர் விநாயகர் ரெடின் சாமி அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க பேரு போடாம போயிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாளை அண்ணன் மகன் அருஜோதி அண்ணாமலை அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. கோகுல் விஜய, சகுந்தலா தேவி ராஜு அவங்களுக்கு வந்து நாக்கால இருக்கிறாங்க. நேற்று வந்து பிறந்த நாள் ரமேஷ் மந்தின்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக எல்லோரும் வந்து வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்து. அடுத்து வந்து இந்த பாடல் நிறைய சுஜாதா கொண்டு வரும் பாடல்

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, எதிர்வரக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு 1448. இந்த இஸ்லாமிய புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாழ்க்கையினுடைய மாற்றம். பொதுவாக புத்தாண்டு என்றால் மக்கள் கொண்டாட்டம், பட்டாசு, விருந்துகள் என்று நினைப்பார்கள். ஆனா இஸ்லாமிய புத்தாண்டு அப்படிப்பட்டதல்ல. அது ஒரு கொண்டாட்டத்தை தாண்டி ஒரு சுய சிந்தனைக்குரிய நாள், ஒரு வாழ்க்கையினுடைய திருப்பு முனை நாள், நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடிய நாள். இன்று நாம் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய புத்தாண்டினுடைய உண்மையான அர்த்தத்தை, ஹிஜ்ரி வருடத்தினுடைய ஆரம்பத்தை, நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை, அந்த பயணத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களை எல்லாம் நாம் மிக எளிய தமிழிலே பார்க்க இருக்கிறோம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இப்பொழுது இஸ்லாமிய புத்தாண்டு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இஸ்லாமிய புத்தாண்டு என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்கம். முஹர்ரம் மாதத்தோடு தொடங்கக்கூடிய ஹிஜ்ரி காலண்டரினுடைய புதிய வருடம். ஆனால் இது வெறும் தேதி மாற்றம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய நினைவூட்டல். நான் கடந்த வருடத்தில் என்ன செய்தேன்? நான் அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக ஆனேனா? நான் என் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை பற்றிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தருணம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அழகாக சொல்லுகிறான், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தீமையும் ஒரு சிறு அணு அளவு கூட அல்லாஹுவுக்கு மறைவானதல்ல. இதனுடைய பொருள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு உண்டு, அதை அல்லாஹ் பதிய வைத்து நமக்கு மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதை உணர்த்தக்கூடிய வசனம்தான் அது. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, ஹிஜ்ரி காலண்டர் நாட்குறிப்பு எப்படி தொடங்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய நாட்குறிப்பு தொடக்கம் ஒரு முக்கிய நிகழ்விலிருந்து வருகிறது, அதுதான் ஹிஜ்ரத். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற புனித பயணம்தான் ஹிஜ்ரத். இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இஸ்லாமிய வருடக்கணக்கு தொடங்குகிறது. ஏன் இந்த நிகழ்வு இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் இது வெறும் இடமாற்றம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையினுடைய பயணம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் ஆரம்பம், ஒரு தியாகத்தின் அடையாளம் அது. அன்பான நேயர்களே, ஹிஜ்ரத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வோம். சுருக்கமாக, மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயரக்கூடிய அந்த நிகழ்வுதான் ஹிஜ்ரத் என்று சொன்னேன். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கின்றான், நபியை கொலை செய்யவோ, கைது செய்யவோ, அல்லது வெளியேற்றவோ நிராகரிப்பவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அல்லாஹும் திட்டம் தீட்டினான். அல்லாஹ் எல்லா திட்டமிடுபவர்களிலும் மிகச் சிறந்தவன் என்பது இந்த வசனத்தினுடைய அர்த்தம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கடும் எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்தார்கள். மக்காவிற்குள்ளே இவ்வளவு கஷ்டம் என்றால், மக்காவை தாண்டி வெளியே தாயிஃப் நகரத்திலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். இறுதியிலே அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய முடிவு செய்யப்பட்டது. மக்காவில் எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். திட்டம் தீட்டுவது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் உறங்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றிலும் முற்றுகையும் இட்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அந்த வீட்டிலிருந்து சுலபமாக வெளியேற வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள், அல்லாஹ்வின் மீது உள்ள அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக. எதிரிகளும் அவர்களை பார்த்தார்கள். அப்போது அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களால் ஒரு பிடி மண்ணை எடுத்து எதிரிகளின் முன்னிலையில் வீசினார்கள். சூரா யாசீனில் உள்ள இந்த வசனத்தை ஓதியவர்களாக முன்னேறி நகர்ந்தார்கள். وجعلنا من بين ايديهم سدا ومن خلفهم سدا ومن خلفهم سدا فاغشيناهم فهم لا يبصرون அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம். ஆதலால் அவர்களால் எதையுமே பார்க்க முடியாது என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை கேட்ட உடனே எதிரிகள் அனைவரும் அப்படியே உணர்ச்சி அற்றவர்களாக ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொன்னது போல அவர்கள் கண் திறந்திருந்தும் பார்க்க முடியவில்லை, கைகளில் வாள் இருந்தும் அவர்களால் ஒரு அசைவு கூட அசைய முடியவில்லை. மிக மெதுவாக நிதானமாக அவர்களை கடந்து சென்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நம்பகமான தோழரான அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய இடத்தில் அவரை தூங்க வைத்துவிட்டு அன்று இரவு எதிரிகள் வீட்டை சூழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களின் பார்வையை மறைத்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறினார்கள். பின்னர் நபி அவர்கள் சைதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகமருடைய உற்ற நண்பர், அவருடைய வீட்டிற்கு சென்று இருவரும் சேர்ந்து மதீனாவுக்கு பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் ஒரு குகையில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த குகையில் அவர்கள் மறைந்திருந்த பொழுது எதிரிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மிகவும் வெறி பிடித்தவர்களாக அங்குமிங்குமாக அலைய ஆரம்பித்தார்கள். இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருந்த அடைக்கலம் புகுந்திருந்த அந்த குகையை சௌர் என்னும் அந்த குகையை நெருங்கி விடுகிறார். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த குகையின் வாயிலில் சிறந்து வலை மற்றும் புறா கூடுகளை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா உள்ளிருந்தவர்களை தெரிய முடியாத அளவிற்கு இந்த எதிரிகளை திசை திருப்பி விட்டான் அல்லாஹு தஆலா. இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நமக்கு கற்றுத்தருவது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் தியாகமும் மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய முக்கியத்துவமும்.

அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவும் குகையில் மறைந்திருக்கிறார்கள். அப்பொழுது எதிரிகள் குகையினுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவும் அங்கே பயப்படுகிறார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகம் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம்தான், தன்னை பற்றியதல்ல. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். லா தஹ்சன் இன்ன அல்லாஹ மஅனா என்ற மந்திர வார்த்தை அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவர்கள் இருவரும் குகையில் இருந்த பொழுது அவரில் ஒருவர், அதாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, குகையில் இருந்தபடி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்கு வெளியே நிற்கிறார்களே, நாம் மாட்டிக் கொண்டு விடுவோமோ என்று பயப்படுகிறேன் என்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை இல்லை, நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இது நமக்கு எவ்வளவு சிக்கலிலும் எவ்வளவு உயிர் போகக்கூடிய நிலை வந்தாலும் கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அந்த ஈமானை வலுப்படுத்துவதற்குரிய ஆதாரமாக அமைகிறது. இதிலே இன்னொரு முக்கியமான நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு மனிதர் சுராக்கா என்று சொல்லக்கூடியவர், அந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபு

0: சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த நபி அவர்களுக்கு அவர்களை சுற்றியும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். உடனே அவர் தூரத்திலிருந்து நபியிடத்திலே மன்னிப்பு கேட்டார். விடுபட்டவுடன் திரும்பவும் அவர் அவர்களை பின்தொடர்ந்து முயற்சி செய்த போது குதிரை மீண்டும் தடுமாறியது. இதனால் அவர் முழுவதுமாக நம்பிக்கை இழந்தவராக தன்னுடைய தவறை உணர்ந்து இறுதியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருங்கி மன்னிப்பு கேட்டார். அப்போது நபி அவர்கள் அவரை தண்டிக்காமல் மன்னித்து எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு நல்ல இஸ்லாத்திலே உயர்ந்த நிலை கிடைக்கும் என்றும் நற்செய்தி கூறினார். இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் திட்டத்தில் யாராலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் என்று. மனிதர்கள் எவ்வளவு திட்டம் போட்டாலும் அது அல்லாஹ் நினைத்தால் மாற்றி விடுவான் என்பதுதான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறை உணர்ந்து திரும்பினால் அல்லாஹ் அவனுக்கும் கருணை காட்டுகிறான் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது. சரி, இப்பொழுது நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கிய பாடங்களில் ஒரு சிலதை பார்க்கலாம். ஒன்று, கஷ்டத்தில் கூட நம்பிக்கை விடக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை என்பதை உணர வேண்டும். தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு என்ன சொல்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. இன்று நாம் புத்தாண்டை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், புதிய இலக்கை நாம் நிர்ணயிக்க வேண்டும். பழைய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்ய வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல மனிதராக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நியமத்துகளை மனிதர்கள் வீணடிக்கிறார்கள், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். இன்று நவீன வாழ்க்கையிலே கைத்தொலைபேசிகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம், இலக்கு இல்லாமல் வாழ்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அந்த மாற்றம் நேரான பாதையை நோக்கியதாக இருக்க வேண்டும். புதிய வருடத்தில் புதிய இலக்குகளை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். தினமும் குறைந்தது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும், தவறுகளில் இருந்து திருந்த வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையை வழிநடத்த வேண்டும். சமூகம் நல்ல மாற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல தலைமுறை ஒரு நல்ல சமூகம். ஹிஜ்ரத் என்பது இடம் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு மனமாற்றம். நம்முடைய தீய பழக்கங்களை குறைத்துக் கொள்ள, உதாரணமாக கோபம் அதிகமாக இருந்தால் கோபத்தை நாம் குறைக்கக்கூடியவராக மாற வேண்டும். பொறாமை எண்ணத்தை கைவிட வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு ஒரு நினைவூட்டல். நீ எங்கு இருக்கிறாய் என்பதை விட முக்கியம் நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்பது. இந்த வருடம் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக ஆக வேண்டும். நாம் முடிவு செய்வோம், நன்மையை அதிகப்படுத்துவோம், தீமையை குறைப்போம், அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவோம். யா அல்லாஹ், இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு நன்மையின் ஆண்டாக ஆக்குவாயாக. இந்த ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய புது அத்தியாயத்தை எழுதக்கூடியவர்களாக, நேர்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் உன்னுடைய நேரான பாதையின் பக்கமும் நாங்கள் முன்னேறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

0: இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு ஒரு நிறைவை பெறுகின்றது. மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். நம்மை பற்றி எதிர்மறையாக யாரும் பேசும் போது நாம் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருக்க நமக்கு உதவக்கூடியது நாம் மௌனமும் மகிழ்ச்சியும் தான். அவை நமக்கு சிறந்த தற்காப்பு என்பதை நாம் எப்பொழுதும் உணர வேண்டும். நம்முடைய அனுமதி இல்லாமல் யாராலும் நம்மை காயப்படுத்த முடியாது என மகாத்மா காந்தி சொல்லியிருக்கின்றார். ஆக மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை மறந்து நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ரோஹிங்யா அகதிகள்

மீதான செயலாக்க சிக்கல் குறித்து உள்துறை அமைச்சர் டத்து ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயில் உடனான அமைச்சரவை சந்திப்பில் ஆராயப்படுகிறது. அந்த சமூகத்தினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை சீராக எடுக்கப்படுவதை உறுதிப்படுத்த இது அவசியமாவதாக பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார். ரோஹிங்யா சமூகத்துக்கு எதிராக மக்கள் சொந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அவர்கள் தொடர்பான புகாரையோ தகவலையோ காவல்துறையிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்படுகிறது. நடைமுறையில் உள்ள சட்டத்தை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் முமர் அல்வி ஜைனல் அபிடீன் கூறியுள்ளார். எனினும் இந்த குழுவினரை உட்படுத்திய குற்றங்கள் எதுவும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்றார் அவர். இவ்வாண்டுக்கான கச்சா செம்பினை எண்ணெய் சிபிஓ விலை டன்னுக்கு 4400 ரிங்கிட்டாக அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் அது டன்னுக்கு 4250 ரிங்கிட்டாக விற்கப்பட்டது. சிபிஓ விலை அடுத்த ஆண்டு 6 விழுக்காடு அதிகரித்து டன்னுக்கு 4450 ரிங்கிட்டாக விற்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கினாங்கா முதலீட்டு பொருளகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானின் சிறி கரைக்கப்பால் உள்ள நீர்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைய முயன்ற கப்பல் வழிமறிக்கப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC தெரிவித்தது. அதேவேளை ஒருங்கிணைப்பின்றி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்ப்பாதையை கடந்து செல்ல முயலும் எந்த ஒரு கப்பல் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது எச்சரித்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் உலகளாவிய 10 விழுக்காட்டு எதிரீட்டு வரிகளை தற்காலிகமாக தொடர்ந்து விதிப்பதற்கு அமெரிக்க முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முறையீட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்பதை காட்டுவதற்கு கூட்டரசு அரசாங்கம் போதுமான காரணங்களை முன்வைத்துள்ளதாக வாஷிங்டனில் உள்ள கூட்டரசு முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. மலேசிய கார்பந்து சங்கம் FAM மதிப்புறு தலைவர் தான் ஸ்ரீ ஹமீதின் மொமன் அமீனுக்கு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவை நிகழ்த்தும் பேராளர் குழுவுக்கு தலைமையேற்கும் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா மன்ற உறுப்பினர் என்ற வகையில் லாஸ் ஏஞ்சலஸிலும் சான் பிரான்சிஸ்கோவிலும் நடைபெறும் போட்டிகள் சீராக இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ ஹமீதின் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீனலின் தீரா இசையில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுது ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சி எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஜூன் 12 பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்க எல்லாருக்குமே மீனலின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். 2:00 வரைக்கும் இன்றைக்கு தீரா இசை ரொம்ப ரொம்ப அழகா இருக்க போது. பாடல்கள் ஒரு புறம் இருக்க நீங்க அழைத்து பேச போறீங்களா, அதையும் சேர்த்து தான் சொல்றோம். சரி வாங்க, நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். கே ஜெயசுதாஸ் குரலில் பாடல் வருது, போட்டி அங்கம் எல்லாம் காத்துட்டு இருக்கு, அதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தை உங்ககிட்ட சொல்லுவோம். அழைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே டா நீங்க அழைச்சிடணும், சரியா? தொடர்ந்து இணைந்திருங்கள், இது தீரா இசை.

பாலசுப்ரமணியம் குரலில் அந்த பாடல கேட்டோம். சரி, தீரா இசையில இப்போ நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். எப்போதுமே வழக்கம் போல இந்த 4 மணி நேரத்துல கேட்கக்கூடிய ஒரு நேயரா இருந்தா கண்டிப்பா இந்த போட்டி அங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பாடல்ல ஒரு பகுதியை நாங்க ஒளிபரப்புவோம், அடுத்த வரி என்னவா இருக்கும், அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காக்கலாம், சொல்லி காட்டலாம், கவிதனையமா பேசி காட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அடுத்த வரியை சரியா சொல்றீங்களா அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். இப்பொழுதே நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: ராயிஸ் இது போட்டி அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம், ஆக அழைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: ரேவதி ஜேபில இருந்து.
0: ரேவதி எங்க அலுவலகத்துல இருக்கீங்களா? வீட்டுல இருக்கீங்க? ஒரு தூக்க குரல் மாதிரி இருக்கு.
1: இல்ல இல்ல, வீட்டுல வீட்டுக்கு வேலைக்கு போய் சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: ஓ, இரவு நேர வேலையா இருக்கு?
1: சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க.
0: அப்படியா, போயிட்டு போயிட்டு வந்துருவாங்களா?
1: டெய்லி போயிட்டு வருவாங்க.
0: சரி, இப்ப உங்களுக்கான பாட்டு வருது. ராஜா வேணுமா வித்யாசாகர் வேணுமா?
1: ராஜா
0: வேணும். அவருடைய பாடல்ல ரொம்ப புகழ்பெற்ற பாடல் தாங்க இது. ஆனா இந்த வரிய சரியா பாடுவாங்களா அப்படின்னு தெரியல, ஆனா இந்த பாடலை ரசிச்சு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா வரி ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரிங்களா? நீங்க முயற்சி பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. சரியா?

0: ஐயோ சத்தியமா வரலக்கா.
1: ஆனா இந்த பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
0: ஐயோ ரொம்ப பிடிக்கும். ரேவதியும் பிரபுவும் போடுவாங்களே ஆகாயமோ,
1: ஆகாய வெண்ணிலாவே பாட்டு. சரி, என்ன பதில் தெரிஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்.

0: எப்பயுமே இதை கேட்கும் போது மற்றவங்க ஐயோ இது நல்ல பட்டு இந்த வரி நல்லா இருக்குமே பாடலாம் நான் சேர்ந்து கூட படிப்பேன், இன்னைக்கு எனக்கு அந்த வரி வரல.
1: சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உணவெல்லாம் நீங்க தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேலையை நீங்க தொடரலாம் சரிங்களா?
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்ட பேசினது.
1: பரவாயில்ல, இந்த பதில் சொல்லல அப்படின்லாம் ஒண்ணும் இல்லங்க, நிறைய போட்டி இருக்குது சரிங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: நன்றி. சரி, தீராயிசில முதல் போட்டி முடிஞ்சாச்சு. அவங்க கிட்ட இரண்டு தேர்வு கொடுத்தோம், உங்களுக்கு வித்யாசாகர் வேணுமா ராஜா வேணுமான்னு கேட்டோம். அதனால அவங்க ராஜாவை தேர்ந்தெடுத்ததுனால வித்யாசாகருடைய இசையில இடம்பெற்ற ஒரு பாடல், ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பாடல் காத்துட்டு இருக்கோம். பொதுவா இந்த மாதிரி குறிப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், அடுத்த நேர் சரியா பாடிடணும் அப்படின்றதுக்காக இந்த குறிப்பு உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அழைக்கலாம், இன்னொரு போட்டி காத்திருக்கு உங்களுக்காக. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஒரு பகுதியா கேட்ட பாடலை முழுமையா கேட்ட எவ்வளவு நல்லா இருக்கும்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். 3 3 1 6 7 2 1 7 3.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தீரா இசையில் அடுத்த போட்டிக்கு நம்ம வந்துட்டோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தமிழ் தாமரை பேசுறேன்.
0: தமிழ் தாமரை, உங்களுக்கான பாட்டு இப்ப வருது, கேட்டுக்குங்க. அடுத்த வரி நீங்க பாடி காட்டணும்.

0: சரி, இப்ப நீங்க அழைச்சது வந்து நான் வித்யாசாகர் பாடல்னு சொன்னதுனால அழைச்சிங்களா, இல்ல பங்கெடுக்கலாம் போட்டியில அப்படின்னு அழைச்சிங்களா?
1: பங்கெடுக்கலான்னு
0: இருங்க, முழுமையா கேட்டுடலாம். நீங்க சொன்னது சரிதானா அப்படின்றத ஒரு முறை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079712119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

சுப்பிரமணியம் குரல்ல அந்த பாடல நம்ம கேட்டோம். இந்த மாலை இப்பொழுது ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்துல பலர் கொஞ்சம் தூக்கம் இல்லாம கூட போய்கிட்டு இருக்கலாம். உலக கிண்ண கற்பந்தட்ட போட்டி குறித்த தகவல்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல 5 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம பார்க்கவிருக்கின்றோம். இதற்கிடையில அடுத்து அருண்மொழி கீதா குரல்ல இடம்பெற்றக்கூடிய பாடலை நம்ம கேட்கலாம். அருண்மொழி பாடியிருக்காரு இசை ஞானியுடைய இசையில, ஆனா ரொம்ப குறைவு அவர் பாடுறது. ஏன்னா அருண்மொழிக்கு பாடுவதை விட இசை ஞானியோட இசையில புல்லாங்குழல் வாசிக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. இது நிறைய பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த புல்லாங்குழல் இசை ரொம்ப அழகா இருக்கும், ரசிச்சிருப்பான். அதற்கு பின்னாடி அருண்மொழி அப்படின்ற ஒருவர் இருக்கிறாரு அப்படின்றத நினைவுல வச்சுக்கோ. இதை உங்களுக்காக அந்த பாடலை கேட்கலாம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: Linkums.
1: ரோஹிங்யா சமூகத்தினர் நாட்டின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். பிரதமர் வலியுறுத்தல். மக்கள் நலன் திட்டங்கள் தொடரப்பட வேண்டும். மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா அகதிகள் நாட்டின் சட்டத்திற்கும் விதிகளுக்கும் உட்பட்டு நடக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா மனிதநேய அணுகுமுறைகளை கையாண்டு வந்தாலும் கட்டட பயன்பாட்டிலும் வணிகங்களை மேற்கொள்வதிலும் அவர்கள் நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவது அவசியம் என அவர் நினைவூட்டினார். இந்நிலையில் சம்பந்த

0: பட்ட தரப்பினர் மீதான செயலாக்க விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுடியோன் இஸ்மாயில் தலைமையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்படுகிறது. இதன் வாயிலாக அவர்கள் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். அதுமட்டுமின்றி ரோஹிங்யா அகதிகள் எந்தவொரு முறைகேடு அல்லது வளாகங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பதில் ஊராட்சி அதிகாரிகளும் மாநில அரசும் உறுதியான பங்கை வகிக்க வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளை ரோஹிங்யா சமூகத்தினர் விவகாரத்தில் சுய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாறாக மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கும்படி பேரா போலீஸ் தலைவர் டத்து மொமர் அல்வி ஜைனல் அபிடின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் இழைக்கும் தவறுகள் குறித்து செயலாக்க தரப்பிடம் புகார் அளிக்க வேண்டும், சட்டத்திற்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் அவர். ஆனால் இதுவரை அத்தரப்பினரை உட்படுத்திய குற்றச்செயல்கள் தொடர்பில் எந்தவொரு புகாரையும் தமது தரப்பு பெறவில்லை என்றவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் தாப்பா குனுங் பத்துபுத்தேவில் காணாமல் போன மலையேறி ஜஸ்லிண்டா சலுடின் கடந்த சனிக்கிழமை பாதுகாப்பாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து 36 பேரிடமிருந்து வாக்குமூலத்தை காவல்துறை பதிவு செய்துள்ளதாக நேத்து மொமர் அல்வி ஜைனல் அபிடின் தெரிவித்தார். அவர்களில் ஜஸ்லிண்டாவின் கணவரும் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட இதர நண்பர்களும் அடங்குவர் என்றவர் கூறினார். இந்நிலையில் லூபோ கஹாரு பூர்வக்குடி கிராமத்தின் தோபத்தின் குறித்து அவதூறுகளை பரப்பிய நபரிடமிருந்தும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது என்றார் அவர். தற்போது உலக தரவரிசையில் 58வது நிலையில் உள்ள மலாயா பல்கலைக்கழகம் அடுத்த ஆண்டு சிறந்த 50 பல்கலைக்கழக பட்டியலில் இடம்பெற இலக்கிட்டுள்ளது. கல்வி சிறப்பு, ஆராய்ச்சி, புத்தாக்கம், திறன் மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்கலைக்கழகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த இலக்கு அமைந்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் குறிப்பிட்டார். இதற்கு முன் 100 சிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்த மலாயா பல்கலைக்கழகம் படிப்படியாக முன்னேறி தற்போது 58வது இடத்தை பிடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு நன்மையளிக்கும் ஒவ்வொரு அரசாங்க கொள்கையும் திட்டமும் எவ்வித தாமதமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விவகாரத்திற்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சி ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் குறிப்பிட்டார். காலை 9 மணிக்கு தொடங்கிய கூட்டத்தில் அரசாங்கத்தின் தொடர் முனைப்புகள், தேசிய பொருளாதார வீழ்ச்சியை வலுப்படுத்துதல் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக அவர் சொன்னார். ஜொஹூர் நெக்ரிசிம்பிலான் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படாததற்கு தளவாடங்கள், பணியாளர்கள் பற்றாக்குறை, தேர்தல் தயார் நிலை ஆகியவை முக்கிய காரணங்களுள் அடங்கும். நெக்ரிசிம்பிலான் சட்டமன்றம் திடீரென கலைக்கப்பட்டதால் அதன் ஏற்பாடுகளுக்கு நீண்ட அவகாசம் தேவைப்படுவதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்து ஸ்ரீ ரம்லான் ஹருன் குறிப்பிட்டார். ஜொஹூர் தேர்தல் நடத்தப்பட்ட பின் நெக்ரிசிம்பிலானில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். ரோஹிங்யா இனத்தினர் மீன்களை இறக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக பரவலான படம் திருங்கானு கம்பிங் தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அன்று என மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட படம் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதியில் சோதனையில் ஈடுபடும்படி மாநில LKIM செயலாக்கத்தினருக்கு பணிக்கப்பட்டதாக அதன் தலைவர் முகமது ஃபைஸ் ஃபதீல் குறிப்பிட்டார். ஆனால் விசாரணைக்கு பின் சம்பந்தப்பட்ட பகுதியில் மீன்களை இறக்கும் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: தாய்லாந்து இளவரசி பஜ்ரா கிட்டியபா நரேந்திரா டேப்யாவதி காலமானதை தொடர்ந்து அங்கு 15 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும். அது மட்டுமின்றி அரசாங்க நிறுவனங்களில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என அரசாங்க பேச்சாளர் ரச்சடா தனநிரேக் தெரிவித்தார். இந்த முடிவு சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் அரச குடும்பத்தின் இறுதிச் சடங்கு முழு மரியாதையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் அனுட்டின் சந்திராகுல் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக பெருங்குடல் அலர்ச்சி, குறைந்த இரத்த அழுத்தம், சீரற்ற இருதய துடிப்பு, இரத்த உறைதல் காரணமாக பஜ்ரா கிட்டியாபா உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து நேற்று உயிரிழந்தார். மியான்மர் அதிபர் மின் ஆங் லிங் ஜூன் 15 நாள் தொடங்கி 19 வரை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். மின் ஆங் தனது சக ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இப்பயணத்தின் மூலம் மியான்மாருடன் இணைந்து விரிவான வியூக ஒத்துழைப்பை ஆழப்படுத்த பெய்ஜிங் அவாவை வெளிப்படுத்தியுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் லின் ஜியான் தெரிவித்தார். மின் ஆங் அதிபராக பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கான பயணத்தை நிறைவு செய்து சீனாவுக்கு செல்கிறார். மேற்காசிய போர் காரணமாக பிரிட்டன் பொருளாதாரம் தேக்கமடைந்துள்ளது. மேலும் பிரதமர் கே இஸ்டாமு தலைமையிலான ஆட்சி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் இது பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் காட்டுகின்றன. கடந்த ஏப்ரலில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.1% சரிந்ததாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை இந்த நெருக்கடிக்கு நடுவே இராணுவ செலவினங்கள் தொடர்பான சர்ச்சையின் காரணமாக பிரிட்டனின் தற்காப்பு அமைச்சரும் ஆயுதப்படையின் அமைச்சரும் பதவி விலகினர். இது இடைத்தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு ஸ்டாமரின் அதிகாரத்தை மேலும் பலவீனப்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாடு இவ்வார இறுதியிலேயே எட்டப்படலாம் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது அவ்விரு நாடுகளுக்கிடையே அமைதி நிலவுவதற்கான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. அதேவேளை அந்த ஒப்பந்தம் குறித்து தெஹ்ரான் இன்னும் இறுதி முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருந்தது. இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான மிக முக்கியமான அரசு தந்திர முன்னேற்றமாக இந்த உடன்பாடு அமையும் என்றார் அவர். விளையாட்டு ஆஸ்திரேலிய பொது பூப்பந்து போட்டி. ஆடவர் ஒற்றையர் வீரர் ஜஸ்டின் ஹோவும் மகளிர் இணையினர் லோ ஜியு நோராகிலா மைசரா ரம்டானும் காலிறுதிச் சுற்றில் வெற்றியை தவறவிட்டதை தொடர்ந்து மலேசியாவின் வேட்கை நிறைவடைந்துள்ளது. ஒலிம்பிக் போல்வெர்ட்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜஸ்டின் 7-21, 13-21 எனும் நேரடி செட்டில் இந்தோனேசியாவின் மொமர் ஜக்கி உபைடில்லாவிடம் தோல்வியடைந்தார். இந்நிலையில் மகளிர் இணையினர் ஜியு நோராகிலா மைசரா இந்தோனேசியாவின் ஃபெப்ரியனா டிவி பூஜி குசுமா மெலிசா ட்ரைஸ் புஷ்பிதா சரியிடம் 13-21, 17-21 என நேரடி செட்டில் வீழ்ந்தனர். நிறைவாக உலகக்கிண்ண கார்பந்து. உபசரணை நாடுகளான கனடாவும் அமெரிக்காவும் நாளை களமிறங்குகின்றன. பி குழு நிலையில் உள்ள கனடா போஸ்னியா எசகோவினாவை மலேசிய நேரப்படி பின்னிரவு 3 சந்திக்கும். அதனைத் தொடர்ந்து டி குழு தொடக்க ஆட்டத்தில் காலை 9 அமெரிக்கா பராகுவேவை எதிர்கொள்ள அட்டவணையிடப்பட்டுள்ளது. இவ்வேளை இப்போட்டிகளை மக்கள் ஆர்டிஎம் அலைவரிசைகளில் கண்டுகளிக்கலாம். ரோஹிங்யா சமூகத்தினர் நாட்டின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். மக்கள் நலன் திட்டங்கள் தொடரப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

தீராசை நேரம் மாலை மணி 5:15 நிமிடம் ஆயிருச்சு. ஆர்டிஎம் கிளிக்க பதிவிறக்கம் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உலக கிண்ண கற்பந்தட்ட போட்டியும் ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஆட்டங்களையும் இலவசமா ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக நீங்க பார்க்கலாம், மகிழலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில உலக கிண்ண காட்பந்தாட்டத்தை பார்த்துட்டு காட்பந்து துறைக்கு போன ஒரு பெண், அதாவது பெண் காட்பந்து அப்படின்னாலே ஆண்கள் தான் அப்படின்னு இல்லை, நாங்களும் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் வந்து அந்த காட்பந்து துறையில நுழைஞ்சிருக்காங்க. அவங்க தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திச்சு பேச போறோம். அதற்கு முன்பாக இந்த பாடலை கேட்கலாம்.

வணக்கம், என் பேர் பவித்ரா, என் வயது 23. நான் சிலாங்கூர் மாநிலத்தில் இருந்து பேசுறேன். நான் இங்க பிஜியில உள்ள சாயூட் அகாடமில வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கேன். எனக்கு சிறு வயதுல இருந்து கால்பந்து மேல ரொம்ப ஆர்வம். நான் 2009 இருந்து இந்த கால்பந்து வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலக கிண்ண கால்பந்து போட்டி நான் எப்ப முத பார்த்தேன்னா 2014 பிரேசில்ல நடக்கும் போது. அப்பதான் வந்து இந்த உலக கிண்ண கால்பந்து போட்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும். இதுக்கு முன்னுக்கு எனக்கு கால்பந்து மேல ஒரு ஆர்வம் தான் இருந்துச்சு. ஆனா உலக கிண்ண கால்பந்து போட்டிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து விளையாடணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது யாருனாலனா 2014 பிரேசில்ல உலக கிண்ண கால்பந்து போட்டி நடக்கும் போது நெய்மார் ஜூனியர் அவரோட மொதல் டெபியூட் அவரோட நேஷனல் டீமுக்காக கொடுத்திருந்தாரு. ஸோ அவரோட விளையாட்டை பார்த்து தான் எனக்கு இன்னும் இந்த ஃபுட்பால் வந்து விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எனக்கு இருந்துச்சு. 2014 உலக கிண்ண கால்பந்து போட்டி நடக்கும் போது நான் வந்து 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் இந்த உலக கிண்ண கால்பந்து போட்டினாலே பிரேசில் தான் 5 முறை வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது என்னோட சித்தப்பா தான். அவர் மூலமா தான் எனக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விளையாட்டுமே வந்து நான் ரொம்ப மும்முரமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது குறிப்பாக நெய்மாரோட விளையாட்டு. இப்ப ஒட்டுமொத்த பிரேசில் ஃபேனும் சரி டீமும் சரி இந்த உலக கோப்பையை வந்து பிரேசில் வென்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதே ஆர்வத்தோட தான் நானும் இருக்கேன். இன்ன வரைக்குமே நான் நெய்மாரோட ஃபுட் ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அவரோட ஸ்கில்லா இருக்கட்டும் அவரோட ட்ரிபிளிங்கா இருக்கட்டும் இன்ன வரைக்குமே அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒட்டுமொத்தம் உலகக்கு இந்த கால்பந்து போட்டியில ஆர்வமா இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க டீம் சப்போர்ட் பண்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

தீராய் செய்து ஆக எல்லாரும் நல்லா தூங்கி எந்திரிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேள்விப்பட்டா, ஆனா இல்ல, சில பேருக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி அதிகாரப்பூர்வமாக நேற்றே தொடங்கியாச்சு. அதனால ரொம்ப பரபரப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். இன்றைக்கு தீரா இசை, குறிப்பா பாட்டு கிடைக்கிற பதிவு கூட பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தீரா இசை நாயகர்கள் எல்லாம் ஜெர்சியில இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து உங்களுக்காக யோசிச்சு பதிவு பண்ணிருக்கோம். சரி, நேற்றிலேயே ஆட்டங்கள் மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா, மெக்சிகோ வந்து 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது வரைக்கும் இந்த வரலாற்று காணாத ஒரு அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா முதல் ஆட்டத்தில் இன்றைக்குமே அவங்க வெற்றி பெற்றதே கிடையாதான். அதுக்கப்புறம் குரூப் ஏ இரண்டாவது ஆட்டத்தில் சவுத் கொரியா, செக் குடியரசு, இவங்க பாத்தீங்கன்னா சவுத் கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக இன்றைக்கு சனிக்கிழமை, நாளை சனிக்கிழமை விடியற்காலையில் என்ன ஆட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் பி கனடா போஸ்னியா இவங்க இருவரும் இந்த இரண்டு நாடுகளும் களம் இறங்க போறாங்க. அதுக்கப்புறம் குரூப் டி காலை மணி 9 யுஎஸ்ஏ பரகுவே இவங்க இரண்டு அணிகளும் களம் இறங்க போறாங்க. ஆக இதெல்லாம் நீங்க நேரடியா பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிஎம் கிளிக்க பதிவு பண்ணிக்கங்க. உங்களுக்காக அவ்வப்போது உலக கிண்ண காற்பந்தாட்டம் குறித்த விவரங்களை வழங்கிக் கொண்டே நாங்க இருக்கின்றோம். சரி, அடுத்து மனோஜிக்கு குரல்ல பாடல் வருது. இதற்கிடையில வியாபாரங்கள் பற்றியும் நம்ம வந்து திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தீரா இசையில ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒருத்தரை நம்ம சந்திக்க போறோம். நம்ம உள்ளூர் கலைஞரும் கூட அவர் பேசுறதுல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவர் யாருன்னு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த டாக் கிஃப்ட் இருக்குல்ல, திருமணங்கள்ல கொடுக்கக்கூடிய டாக் கிஃப்ட் அப்படின்றத வித்தியாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பிரீமியம் சாக்லேட், இதை கொடுக்குறாங்களா, என்ன கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத அவர் பேசுறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்கலாம்.

ஹாய் வணக்கம், நான் உங்கள் பிரின்ஸ் டேவ். மின்னல் எஃப்எம் மூலம் உங்களுடன் இணைய மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வியாபாரத்தை பத்தி உங்களிடம் பகிர நான் கடமைப்பட்டுள்ளேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு வர்றவங்க, வாழ்த்த வர்றவங்க எவ்வளவு முக்கியமோ, அவங்களுக்கு கைமாற நம்ம கொடுக்குற சீர்வரிசை அதான் டாக் கிஃப்ட். அந்த வியாபாரம் தாங்க நான் பண்றேன். அதாவது பெஸ்டான ட்ரெண்டிங்கான டாக் கிஃப்ட், சாக்லேட் பாய் குக்கீஸ். ஆஹா, சொர்க்க ருசின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டாக் கிஃப்ட்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மேட் பை பிரீமியம் சாக்லேட். உள்ளுக்கு வந்து குக்கீஸ் இருக்கும், ஓரியோ பிஸ்கட் இருக்கும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் என்ன பெஸ்ட்டு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து உங்கள் பேர், வெட்டிங் செரமனி, உங்கள் பெயர், உங்கள் படம், புகைப்படம், எதாக இருந்தாலும் அதை அழகாக அட்டாச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக சிறப்பான ஒரு டாக் கிஃப்ட் வந்து வழங்கிறது தான் எங்களுடைய வேலையே. இது மட்டும் இல்லைங்க, டெம்பிள் வெட்டிங், கோயில் வெட்டிங்காக இருந்தால் கூட சாக்லேட் பாய் குக்கீஸ் கண்டிப்பாக வரும். ஏன் என்றால் அதில் முட்டை கூட கலக்கலைங்க. சிம்பிளி அமேசிங்கான ஒரு டேஸ்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாக்லேட் பாய் குக்கீஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் கண்டிப்பாக வாயில் கண்டிப்பாக எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மொதல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வுட் லவ் அண்ட் விநியோகம் வந்து மலேசியா முழுவதும் மற்றும் சிங்கப்பூரில் நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் சொர்க்க ருசி சாக்லேட் பாய் குக்கீஸ். அண்ட் ஐ அம் சைனிங் ஆஃப். விடைபெறுவது உங்கள் பிரின்ஸ் டேவ், மின்னல் எஃப்எம்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
2: போக்குவரத்து நிலவரங்களை நாம பார்க்கவிருக்கின்றோம். அதனை குறிப்பாக கேல் சிரம்பான் நெடுஞ்சாலையில் அருகே, குறிப்பாக ஷெல் இருந்து ஸ்ரீபத்தாலிங் செல்லக்கூடிய சாலையில விபத்து ஏற்பட்டிருக்கு. பலதரப்பட்ட வாகனங்கள் தொடர்புடைய விபத்து இது. சுங்கைபசி டோல் சாவடியில் இருந்து இங்கு நெரிசல் தொடங்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. அதனையடுத்து எலிட் நெடுஞ்சாலையில யுஎஸ்ஜிலிருந்து புத்ராஜயா செல்லக்கூடிய சாலையில வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. காரணம், அங்கு அவசர பாதையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. 16.9 கிலோமீட்டர், குறிப்பாக இது பண்டார் சௌஜானா புத்ரா அருகே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. லீமா கிடையிலிருந்து சுனாய் செல்லக்கூடிய சாலையில சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால 19.3 கிலோமீட்டர் இங்கு வரைக்கும் வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது.
3: போக்குவரத்து தகவல். அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
4: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
5: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்வொர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ-டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டிலிருந்தபடியே சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, மைனாப்ஸ் இ-டியூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ-டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ-டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ-டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
2: மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்த விவரங்களை 1-1-9-7-2-1-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

உண்மைதாங்க, நல்ல இசையை கேட்கும்போது மனசுல எங்க இருந்தா அந்த நிம்மதி தேடி வருது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இசை அவ்வளவு பெரிய மருந்து நமக்கு. ஆக இப்ப கூட வேலை முடிந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற, பல இடங்கள்ல நெரிசலா இருக்கும், பல யோசனைகளோடு போய்கிட்டு இருப்பீங்க. அந்த யோசனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஓரத்துல வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த பாடல், நாங்க கொடுக்கக்கூடிய பாடல உங்க கவனத்தை செலுத்துங்க. அது உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துச்சுன்னா அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். சரி, இதற்கிடையில ஏஐ உடைய பயன்பாடு நிறையவே அதிகமா இருக்குது. வேலை இடத்துலயா இருக்கட்டும், கல்வியிலையும் சரி, எல்லாத்துலயும் நம்ம ஏஐ பயன்படுத்துறோம். நான் பயன்படுத்தவே மாட்டோம், அது தேவையும் கூட இல்லையா நமக்கு இப்போ. ஆனா இதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கல்வி பயிலக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், வேலை இடத்துல உள்ளவங்களா இருக்கட்டும், ஏஐ பயன்பாட்டுல கேள்விகள் இருந்தா கேட்கறோம், அது நமக்கு பதில் கொடுக்குது. ஏன்னா யோசனை, நம்ம யோசிக்கிறது சிந்திக்கிறது எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது கொடுக்கற பதில் நமக்கு ரொம்ப எளிமையா போயிருச்சு இல்லையா. ஆனா இதுல ஒரு பிரச்சனை நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, கணிதம் இருக்குது இல்லையா, கணக்கு. கணிதத்துல நம்ம பின்தங்குறோம் அப்படின்றது, ஏன்னா அந்த பயிற்சிகளை நம்ம செய்யறதுல பின்தங்கி போறோம். அந்த கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்லா படிக்கிறவங்களும் குறைந்த மதிப்பெண்கள் பெற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இதுல பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். பெற்றோர்கள் மட்டும் என்ன, நம்மளுடைய வேலை இடத்துல உள்ளவங்க கூட நம்ம யோசிச்சு பாருவோம், கணிதம் இருக்கா, நம்ம நினைவுகள் இருக்குமா, இல்ல ஆரம்ப பள்ளியிலயோ சரி இடைநிலை பள்ளியிலோ படித்த அந்த கணிதம் இன்னும் நம்மளுக்கு நினைவுல இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த ஃபார்முலா எல்லாம் மறந்துருப்போம். இன்னும் அதனால அந்த கணிதத்தை மறக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏஐ வந்து இந்த கணிதத்தை மறக்க வைக்கிது அப்படின்ற ஒரு ஆய்வையும் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல அது சொன்னதும் உண்மையும் கூட தான். நினைத்து பார்த்தா ஆமா, நம்ம மறந்துகிட்டு இருக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா பயிற்சிகள் குறையுது இல்லையா. நம்மளுக்கு சிந்தனையும் குறையுது, பயிற்சிகளும் குறையும் போது ஏஐ கணிதத்தை மறக்க வைக்கிது அப்படின்ற ஒரு விஷயம். சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 6 மணிக்கு அப்புறம் எதையும் மறந்துடாதீங்க, மனசுல எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களை பேச வைக்க போறோம். ஒரு சிறிய விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது, அதை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கு.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அந்நிய நாட்டினர் சட்டவிரோதமாக வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை நியாயமற்ற போட்டிகளிலிருந்து பாதுகாக்க இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக முதலீடு வர்த்தக தொழில் துணையமைச்சர் சிம்சேசின் குறிப்பிட்டார். கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக எல்லைகளில் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என மலேசிய தரைப்படை தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் பறிமுதல் கைது நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதாக படை தளபதி தான்ஸ்ரீ அசான் முகமத் ஓஸ்மான் குறிப்பிட்டார். எல்லை நடையிலும் கட்டுப்பாடுகள் என்றும் தளர்த்தப்படவில்லை. மாறாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அதிகாரிகள் என்றும் தயார் நிலையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சிலாங்கூரில் அனைத்து சட்டவிரோத குடியேற்றமும் சட்டத்திற்கு உட்பட்டு கையாளப்படும். இதில் குடியிருப்பாளர்களின் பின்னணி பாராமல் அவற்றை இடிக்கும் பணிகளும் அடங்கும் என மந்திரி பசார் டாத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். சட்டவிரோத குடியேற்ற விவகாரத்தில் குடியுரிமை போன்றவை கருத்தில் கொள்ளப்படாது. மாறாக நில நிர்வாகம் அதன் விதிகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை

உரிமை அளிக்கப்படும் என்றார் அவர். கொசோவோவில் ஐநா அதன் அமைதி காப்பு படையை குறைக்கவுள்ளது. அந்நாட்டில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டுள்ளதை தொடர்ந்து அந்த கூட்டணி தனது ராணுவ இருப்பை கட்டம் கட்டமாக அடுத்த ஆண்டுக்குள் குறைக்கப் போவதாக ஐரோப்பாவிற்கான நேட்டோவின் உச்ச கூட்டணி தளபதி அலெக்சிஸ் கிரின்கோவிச் தெரிவித்தார். அந்நாட்டின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வதில் நேட்டோவும் கொசோவோ படையும் கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் கூறினார். யுக்ரைன் தனது நட்பு நாடுகளிடமிருந்து கூடுதலாக 20 பில்லியன் டாலர் ராணுவ நிதியை கோரும் என்று தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. ரஷ்யாவுக்கு எதிரான தனது போர்க்கால திறனை வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் கியேவ் இந்நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடைபெறும் யுக்ரைன் தற்காப்பு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். பராகுவே உடனான தொடக்க ஆட்டம் மிகவும் சவாலாக இருக்கும் என அமெரிக்க பயிற்றுநர் மொரிஷியோ போச்செட்டினோ தெரிவித்துள்ளார். டி குழு பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட 26 விளையாட்டாளர்களும் தயாராக உள்ளதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் தீரா இசை இது. எங்களோடு இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மாலை மணி 6:03 ஆயிடுச்சு. 7:20 வரைக்கும் நாங்க பேசுறோமோ இல்லையோ, நீங்க பேசணும், மனம் விட்டு பேசணும், உங்க மனசுல உள்ள பாரங்களை எங்க கிட்ட இறக்கி வைங்க. அதை கேட்கறதுக்காக நல்ல நண்பனா இங்க நாங்க உங்களுக்காக இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ளார போறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த திங்கட்கிழமை மௌனராகம் நிகழ்ச்சியில எங்க பாஸ் திரு குமரன் வந்து நிகழ்ச்சியை வழி நடத்திட்டு இருந்தாரு. அப்ப வந்து அவர் ஒரு சூழல் கொடுத்திருந்தாரு மௌனராகத்துல. என்ன அப்படின்னா, ஒரு கணவனுக்கு ஒரு பிரச்சனை, அவர் அதை நண்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாமா, மனைவி கிட்ட பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சூழல் கொடுத்திருந்தார். அந்த சூழலுக்கு ஒரு காரணமும் கொடுத்திருந்தார். அங்க நிறைய நேரம் ரொம்ப அற்புதமா அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு நேயர் அழைச்சி சொல்லியிருந்தாங்க, நம்ம இன்றைய நிகழ்ச்சி குறித்து தான் அது மனசு ரொம்ப தொட்டுச்சு. அது என்ன அப்படின்றத ஒரு முறை கேட்டலாம்.
1: குறிப்பிட விரும்பல, ஆனா நான் வந்து என்னோட ஒன்னு அவரோட தோழன் இல்லன்னா அவங்க மனைவி. ஆனா நான் வந்து மூணாவது ஒரு ஆப்ஷன் குடுக்கறேன்.
2: சொல்லுங்க.
1: மின்னல் எஃப்எம்ல தான் இருக்கவே இருக்கு ஒரு செக்மெண்ட், ஏதாவது பிரச்சனை இருந்தா போன் அடிச்சு உங்க பிரச்சனையை வந்து நீங்க பகிர்ந்துக்கலாம்,
2: தொட்டு தீர்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில்.
1: அதனால போன வீரமுகன் கிட்ட வந்து அவர் பிரச்சனைய சொல்லிட்டோம். அந்த வாரம் அவர் செக்ரட்டரி ஸ்பீஸ் வரல, அவர்கிட்ட வந்து வந்து கருத்து கேட்பாங்க. அப்ப அவரு வந்து சொல்லுவாரு.
2: ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு புவன வீரமகன் இது குறித்து என்ன சொன்னாங்க எங்கிட்டன்னு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லாருடைய கதையும் கேட்டு அவங்க ரொம்ப பாரமா போறாங்களா வீட்டுக்கு. நான் சொன்னேன் நீங்க ஒரு சுமை தாங்கிமா அப்படின்னு
1: சொன்னேன். கேட்டாக்கா த பெஸ்ட் சாய்ஸ் குமரன்.
0: சரியாக, எங்கள் மீதான உங்கள் நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த நிகழ்ச்சி பலருக்கு பல வாரான ஒரு மனநிலையை கொண்டு போகுது அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே சொல்லும் பொழுது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க முடியல. உங்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி நேரம் மனசுக்கு போறதுனால வீட்டுக்கு போகும்போதே மனம் அவ்வளவு பாரமா இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையை கடந்து போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த நினைக்க சொல்லுது. அதனால உங்களுக்காக நல்ல நண்பனா இங்க நாங்க இருக்கோம். உங்க மனசுல இப்ப என்ன வேணாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க தாராளமா அழைக்கலாம், அழைச்சி சொல்லுங்க. முக்கியமா இந்த நிகழ்ச்சியில உங்க பெயரை நீங்க சொல்லணும் அல்லது உங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிறகு நிறைய நேர்கள் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கே அறிவிப்பறைக்கே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க சொன்ன பிறகு நான் வந்து மனநல ஆலோசகரை பார்க்கலான் இருக்கேன், நாங்க வந்து விவாகரத்து பண்ணலாம் நினைச்சோம், ஏன் அந்த விவாகரத்தை கொஞ்சம் தூக்கி பார்த்துட்டு சரியான ஆலோசனை பெறலாமோ அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நிச்சயமா இந்த விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை. அதுக்கு முதல்ல நம்ம மனசை சரி செய்யணும். மனசுல பாரங்கள் இருக்குது, அதை வெளியில கொட்டணும் அப்படின்னா இங்க கொட்டிட்டு போங்க. தாராளமா நீங்க கொட்டிட்டு போயிடலாம். உங்க பெயரை நீங்க சொல்லணும், உங்களை நீங்க அடையாளப்படுத்தணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. இன்றைக்கு காலையில கூட எதுவும் நடந்திருக்கலாம், ரொம்ப நாளா மனசுல ஒரு விஷயத்த பாரமா வச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்றதுக்கு கூட எனக்கு இங்க யாருமே இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க நாங்க இருக்கோம். 3328255337

0: சமையல் பேசும், அதுவே எங்கள் பெருமை.
1: லிங்கம்
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: கட இசையை மட்டும்தான் தீர இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரியாக மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா எல்லாமே சரியாகாதுங்க. ஆனா சரியாகிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா யாருக்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கிட்டையும் மனம் விட்டு பேசிடாதீங்க. சிலருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு தோண வைக்கும், சிலருக்கு வந்து ஒரு கதையா தான் இருக்கும். அதனால சரியானவர்களை பார்த்து மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க. சரி, சொல்ல வேணா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
3: ஒரு ரெண்டு வாரமா ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நம்பகரமான ஒருத்தர்கிட்ட பேசல.
2: சரி,
3: ஏன்னா வந்து ரொம்ப மனசு உடையிற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா, ரொம்ப உலகமே வந்து ஒரு செல்பிஷான உலகமா இருக்கு. இந்த நபர் மட்டும் செல்பிஷ் இல்லாம ஒரு பொது நலவாதி அப்படி நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல அங்கேயே ஒரு செல்பிஷ் நான் பார்த்தப்ப எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிருச்சு.
2: அதாவது நீங்க நம்பின ஒருத்தவங்க நீங்க நம்பின மாதிரி நடந்துருவாங்க, நம்பிக்கைக்குரியவங்களா இல்ல அப்படின்றது.
3: ஆமா ஆமா. ஆனா அங்க வந்து ஒரு உண்மையான அன்பு வந்து இவ்வளவு நாள் இருந்துகிட்டுதான் இருந்தது. சோ அதனால ஒரு ரெண்டு வாரம் பேசல. ஆனா வந்து இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த நபரை வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து தானா பேசினாங்க. தானா என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. சோ அந்த அன்பு வந்து இன்னும் நிலைச்சு இருக்கு. சோ ஒரு செல்பிஷான உலகத்துல எல்லாருமே செல்பிஷா இருக்கிறது தப்பு இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
2: நம்மளும் சுயநலமா இருந்துட்டு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு உங்களுக்கு வந்திருக்க, மனசுல வந்திருக்கோ.
3: அந்த நபர் அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்கிறது தப்பு இல்லையே, இந்த உலகமே அப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து உண்மையான ஒரு நல்ல நண்பர், நல்ல உறவு, ஒரு அன்பான ஒரு உறவா இருக்கிறப்ப, சோ அந்த நிலையில நம்ம வந்து எவ்வளவு அவங்களுக்கு செஞ்சிருக்கோம், அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு உதவின்னு இருக்கிறப்ப சுயநலமா நடந்துகிட்டு இருந்தது, மனசு வந்து உறுத்தலா இருந்தது. பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்ல, இது வந்து ஒரு பொதுவான ஒரு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய விஷயம். அத அவர்கிட்ட நான் எதிர்பார்த்திருக்க கூடாது. எல்லாருமே அப்படி இருக்கிற உலகத்துல அப்படி இருந்ததுனால மத்தபடி எல்லாமே மத்த விஷயத்துல எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக அந்த உறவை நம்ம ஏன் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு தோணுது எனக்கு.
2: ஓ, அந்த மாதிரி. அந்த அந்த நண்பரா என்னது அவங்க, தெரிஞ்சுக்கலாங்களா?
3: நண்பர் தான்,
2: நண்பர்,
3: நம்பகரமான ஒரு நண்பர்.
2: மன்னிச்சு விட்டுறலான்றீங்களா?
3: மன்னிச்சு விட்டுறலாம், பரவாயில்ல. ஏன்னா அவங்களே அவங்களே வந்து உணர்ந்து அவங்களே அவங்களோட தவற உணர்ந்து என்ன நேரா வந்து பாக்குறாங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்த்தல் உணர்ந்திருப்பாங்க. அதனால
2: அவங்க வராம இருந்திருந்தான் உங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் தேவைப்படுறீங்க அவங்களுக்கு, உங்களுடைய நட்பு அவங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கங்க. அதுதான் உண்மை. சில பேர் நல்ல நண்பர்கள் எப்போதும் வாழ்க்கையில கிடைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க உங்க நல்ல நண்பர்னு உங்க மனசு சொன்னிச்சுன்னா விட்டுறாதீங்க
3: அவங்களை.
2: ரொம்ப நன்றி முதல்ல கூப்பிட்டு பேசுறதுக்கு. இப்ப மனசு நல்லா இருக்குங்களா உங்களுக்கு அவங்க வந்து பேசின பிறகு?
3: ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு எனக்கு தோணுது.
2: கண்டிப்பா அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்குங்க அப்படியே. ரொம்ப நன்றிங்க. எல்லாம் சரியாயிரும் அப்படி சரியில்லைன்னு நினைச்சீங்கன்னா.
3: நன்றி.

உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. தீராய் செயல நாம் இணைந்திருக்கின்றோம், மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, மறப்போம் மன்னிப்போங்க, எல்லா விஷயத்தையும் குறையா பார்த்தா உறவுகள் நீடிக்காது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அவங்க மன்னிக்க தயாரா இருக்கும்போது அதுவே போதுமே. ஆக அடுத்த ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம்.
1: எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன, நட்பு. ஆக்சுவலி வந்து ஸ்கூல் டேஸ்ல நம்மளுக்கு வந்து ஆம்பளை பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. பட் அதை தாண்டியும் இப்ப வந்து லைஃப்ல நம்ம நிறைய ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்து இப்ப ஒரு நட்பு நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா கிடைச்சிருக்கு, அது வந்து நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணேன் அந்த நட்பை. ஆனா ஏன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருச்சு, அவரு வந்து என்கிட்ட பேசுறத நிறுத்தி, ஆனா என்ன ரீசன் எனக்கு சொல்லல. அதனால அந்த நட்பு வந்து எனக்கு அப்படியே சரி வேணாம் அப்படியே தூக்கி போடணும்னு என்னால முடியல. ஆனா என் மனசுல வந்து எதனால என்கிட்ட அத பேசுறத நிறுத்தினாங்க, ஏன்னா எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் இப்படிதான் ஒரு 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் நாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைல்ட்ஹுட்ல இருந்து ஸ்கூல் வந்து கல்யாணம் பிள்ளை வரைக்கும் எல்லாம் ஒரு ஒரு என் கூட இருந்தாங்க. ஒருத்தவங்க என்னமோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்களன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டாங்க. நான் அவங்ககிட்ட கெஞ்சினேன், அவங்ககிட்ட இல்ல நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல தான், அவங்க சொன்னதுக்காக சரி அவங்க சொன்னதுக்காக நான் மன்னிப்போம் கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவங்க அவங்க வந்து அதை ஏத்துக்கவே இல்லை. அவங்க மின்னுக்கு நான் அப்படி அழுதேன், ஆனா அவங்க வந்து அதை கேர் பண்ணல. அன்னைக்கு நான் ஃப்ரெண்டே வேணாம்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்டே இல்ல, யாரையும் யாரா இருந்தாலும் ஓகே இப்ப இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதோட தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்டியோ ஒருத்தருக்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட வந்து கிடைச்சது, நான் ரொம்ப வேல்யூ பண்ணேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து. ஏன்னா ஃப்ரெண்டுனா எப்படி ஒரு ஃப்ரெண்டு டேக் கேர் பண்ணிக்குவாங்க, ஒரு நம்மளுக்கு எல்லாச்சும் பிரச்சனை நம்ம இதை சொல்லணும் அந்த மாதிரி. ஆனா திடீர்னு அந்த பேசுறத நிப்பாட்டினோன்னு எனக்கு ரொம்ப மனசு, ஒரு வருஷம் ஆகுது இந்த ஜூனோட ஒரு வருஷம், பட் ஸ்டில் என்னால அதுல இருந்து வெளியே வர முடிய
0: மாட்டேங்குது.
1: ஆக்சுவலி அவங்க எங்க வேலை செய்யறாருன்னு எனக்கு தெரியும், போன் நம்பர் இருக்கு, பட் எனக்கு அது தயக்கமா இருக்கு என்னச்சும் சொல்லிருவாங்களோ, அது இன்னும் நம்மள கஷ்டப்படுத்திடுமோன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு தயக்கம் தான் அவங்ககிட்ட பேசுறதுக்கு.
0: சரி, உங்களுக்கு வந்து நிச்சயமா மனநல ஆலோசகர் ஒரு விஷயத்த சொல்லிதாகணும். இது வந்து நீங்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் எதிர்நோக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது உங்களால அவங்க கிட்ட பேச முடியும், இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு தயக்கம் ஒரு பயம். ஆனா அதுக்கு முடிவு கண்டிப்பா இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நம்ம சில விஷயங்களை தயங்குறதுனால நம்ம அதை வந்து இன்னும் நீட்டிக்கிறோம், அந்த பிரச்சனை இன்னும் நீட்டிக்கிச்சுட்டு தான் போகுது இல்லையா. அதை சரியா பேசி தீர்த்துட்டு ஒரு முடிவு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த வருத்தத்தை நீங்க இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் இல்லையா. சரி, சோமஸ் உங்களுக்கு என்ன சொல்றாருன்றதை இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் கேட்கணும் கண்டிப்பா. நீங்க
1: உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மின்னலசம் அறிவிப்பாளர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருமே அவங்களோட பணியை அவ்வளவு சிறப்பா செய்யறீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து மின்னலசம் நான் ஆர்டிஎம் கேட்டுக்கிட்டு வரேன், இன்னமுமே எனக்கு ஆர்டிஎம் தான் என்னோட சாய்ஸ் எப்பவுமே.
0: சரிங்க, ரொம்ப நன்றி. மின்னல் வெறும் நிகழ்ச்சிகளை கொடுக்காம உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோங்க. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி, பாய்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்.
2: நிறைய பேரு பேசுவதற்கோ இல்ல தோல் சாய்ந்து அழுவதற்கோ கூட ஆள் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில மட்டும் கிடையாது, மற்ற நேரங்களிலும் கூட அழைத்து கொஞ்ச நேரம் பேசணும், என் பக்கத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பல பேருக்கு மின்னல் எஃப்எம் பெரிய துணையா இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொரு வார்த்தைகள்ல சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு விருதாகவே நாங்க பாக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வானொலியும் தாண்டி உங்க மனசுல மின்னல் எஃப்எம் வேற ஒரு இடத்துல இருக்கு நினைக்கும் போது என்ன சொல்றதுன்னு தெரியல, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆக அடுத்த ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம அழைப்புல சந்திப்போம்.
3: அவங்களுக்கு தோல் கொடுக்கறவங்க உண்மையான உறவும் உண்மையான ஃப்ரெண்டும். அவங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப உதாசனப்படுறது, அவங்களோட உணர்வு என்னன்னு புரிஞ்சிக்காம இது பண்றது, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல உறவுக்கு அர்த்தமே இல்ல. ஏன்னா ரீசெண்டா வந்து இப்ப வந்து என்னோட சிஸ்டர், எங்க வீட்டுல மொத்தம் 9 பேர் வீட்டுல,
2: சரி,
3: அக்கா எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பேர் கல்யாணம் பண்ணா, அக்காவும் தம்பியும் கல்யாணம் பண்ணல. எல்லாமே சொந்தமா வாழ்க்கையை தேடி போனாலும் அவங்க கல்யாணம் பண்ணா, அக்கா என்ன ஸ்டில் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கும் அக்காவும் தம்பியும். ஆனா இப்ப கஷ்டம் காலம்னு வர்றப்ப அக்காவை தான் எல்லாம் தேடி வந்து எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க.
2: ஆனா
3: இப்ப ரீசனா வந்து வீட்டுல பல பிரச்சனைகள், அப்பாவுக்கு உடம்பு முடியாம போய் அப்பா 1.5 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு, அங்கிட்ட அம்மாவுக்கு உடம்பு முடியல. அப்படி இருக்கிற மத்தியத்துல வந்து அங்க வந்து பணம் பற்றாக்குறை ஏற்படும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு கொடுத்து உதவுங்கன்னு சொல்லி கூட கேட்க கிடையாது. ஆறுதலுக்கு ஒரு 4 வாரத்தை பேசுங்க, 4 வாரத்துக்கு ஒரு இது பண்ணுங்க. ஏன்னா வீட்டுல வந்து நம்ம இன்னும் இவந்தும் நம்ம வந்து சொல்லுவாங்க, தலைநகரத்துல நம்ம வளர்ந்தாலும் நம்மளுக்கு வந்து வசதிகள் குறைவு. சோ அதனால வந்து அப்படி சொல்லுவாங்க, இப்ப அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால எல்லாமே நினைச்ச நேரத்துக்கு போய் பார்க்க முடியாது. அவங்க ஒரு ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டை எதிர்பார்த்து அதுக்கங்கிட்டதான் வீட்டுல உள்ளவங்க போக முடியும். அதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்காம அப்பாவை இது பண்ணி விட்டுட்டோம், அப்பாவை வந்து தனியா விட்டுட்டோம், அப்பாவை பாத்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வாய்க்கு வந்த பட்டியெல்லாம் பேசுறது, அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாமே வாழ்க்கையை தேடி போயிட்டு திடீர்னு இப்ப வந்து அக்காவை வந்து அந்த பிரச்சனை வந்து இழுத்து விட்டுட்டு இப்ப எல்லாமே அவங்கவுங்க பாட்டுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற சம்பளத்துக்கு அவங்க இருக்கிற இதுக்கு வந்து அவங்க எப்படியோ வாழ்ந்துருக்காங்க. குடும்பத்துக்காக அவங்க இது பண்ணணும், கல்யாணம் பண்ணாம இருக்கணும் அவசியமே கிடையாது.
2: அதாவது நீங்க சொல்ற உறவுகள் வந்து உங்களுடைய உடன் பிறந்தவங்க இல்லையா?
3: உடன் பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள், இந்த மாதிரி அதெல்லாம் பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு வந்து. ஏன்னா அப்பா சைடு பிறந்தவங்களும் சரி, அப்பா சைடு பிறந்தவங்களும் 11 பேர், ஆனா யாருமே வந்து அண்ணனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து விசாரிக்கிறதோ அவரை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறதோ எதுவுமே கிடையாது.
2: இப்ப யார் பாத்துக்கிறா அப்பாவை முழுமையா, இல்ல அவருக்கு தேவையானதெல்லாம் யாரு பண்றா? இப்போ
3: அக்கா தான் செய்யறாங்க. அக்கா தான் அவங்க வேலை முடிஞ்சு போய் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எங்க அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரி.
2: புரியுது. அதாவது சில நேரங்களில் வாழ்க்கையை சில நிதர்சனங்கள் உண்மைகளை நமக்கு காட்டிரும். நம்ம இவங்க இப்படிதான் நினைப்போம், ஆனா அந்த சூழல் வந்து நீங்க நினைக்கிறது இல்ல அப்படின்றத நம்மளுக்கு ரொம்ப அழகா காட்டிரும். ஆனா அது கண் முன்னாடி நடக்கும் போது அதை ஏத்துக்க முடியாது. அதுதான் நமக்கு கடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த வழி. இப்ப நீங்க சொல்றதும் அதுதான். ஆக இந்த மாதிரி சூழலை நம்ம எப்படி கடந்து போகலாம், கடந்து போகணும். ஏன்னா கடந்து போகணும் அப்படின்னா இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க அவங்க மனசு வச்சா மட்டும்தான் தீர்வு இருக்கு. கொடுக்க மனம் இல்லாதவங்கள வற்புறுத்தவே முடியாது. அந்த மனம் அவங்களுக்கு இருக்கணும், அவங்க பொறுப்பு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. சரி, அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. சூழல் மாறணும், ஆனாலும் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. அவங்களுடைய அவங்களால முடிஞ்சதை நம்ம அவங்க பண்ணட்டும், ஆனாலும் உண்மையானவங்க நம்ம பக்கம் எப்போதுமே இருப்பாங்க. எதிர்பார்ப்பு நம்ம குறைச்சுக்கிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமோன்னு சில சில நேரங்களில் தோணும் இல்லையா.
3: ஆமாக்கா, ஏன்னா இப்ப சிப்பிட சொன்னா இப்ப வந்து எனக்கு ஒரு ஆறுதல் வந்து மின்னலை எப்பவுமே நான் வந்து 5 மணிக்கு மறந்து ஸ்டேடியம் திறப்பேன். ஸ்டேடியம் வந்து பாட்டிக்கு அந்த ஏன்னா இந்த ஒரு 1.5 மாசமா நிறைய பிரச்சனைகள்
2: நிறைய பேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பொறுப்பு ரொம்ப கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு.
3: வாய் வார்த்தையே சொல்லக்கூடிய இது நிஜமா நான் உணர்ந்தது. சம்டைம்ஸ் ரேடியோ திறக்க மறந்து இத்தனை மணிக்கு திறக்க ஆறு மறந்துட்டுமே அப்படின்னு சொல்லி தெரியும் தருமா. அது கேக்குறப்ப ஏதோ ஒரு சோகத்துல நம்ம இருக்கு. ஏதோ பாட்டுல நீங்க போடுறப்ப பேசுறப்ப அப்படியே என்னையே நானே மறந்து அந்த டென்ஷனே மறந்து கொஞ்ச நேரம் இதா இருப்பேன், அமைதியா இருப்பேன், அதை யோசிக்க மாட்டேன்.
2: ரொம்ப நன்றிங்க, எல்லாம் சரியாயிரும், மனசை பத்திரமா பாத்துக்கங்க சரியா.
3: நன்றி, நன்றி, நன்றி.

0: மீரா இசை இது உங்கள் மனங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆக நிறைய நேர்கள் மூன்று நேர்கள் பேசினாங்க, இன்னும் நிறைய நேர்கள் நமக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு நம்மளால பேச முடியுமோ அவ்வளவு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, அடுத்ததாக நமது மனநல ஆலோசகர் சோமஸ்குமார் அழைப்பில் இருக்கிறார், அவர் சந்திக்கலாம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல். வணக்கம் புவனா.
0: வணக்கம் சோமஸ். மூன்று நேர்கள் பேசினாங்க, கேட்டீங்களா? நெருங்கிய நண்பர், இத்தனை வருஷம் பழகுனாங்க, ஆனா அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை, அவங்க சுயநலம் எனக்கு தெரிஞ்சது, ஆனாலும் அந்த சுயநலத்துக்காக அந்த நட்பை இழக்க நான் விரும்பல, நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக இத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவங்க செய்யறது சரியான ஒரு விஷயம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க பாக்குறீங்களா? எப்படி நீங்க பாக்குறீங்க?
1: இது வந்துட்டு போனா எல்லாமே வந்துட்டு அவங்க அவங்க மனநிலையை பொறுத்துதான் இருக்கு. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த நபரை வந்து ஒரேடியா ஒதுக்கிடுவாங்க. சில பேர் வந்துட்டு மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த பூமியில வந்து நம்ம வாழ்றது கொஞ்ச நாள் தான், ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு இருக்கு. சில சமயம் நம்ம என்ன செய்வேன்னா, ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த நெகட்டிவ் தாட்னு வந்து நம்ம மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எல்லாத்தோடையும் தவறு இல்லை, அது ஹியூமன் நேச்சரே அப்படிதான், அது வந்து இயற்கையா இருக்கிறது தான். பட் அந்த சமயத்துல நம்ம என்ன முக்கியமா யோசிச்சு பாக்கணும்னா, அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பாக்கலாம். அப்படி அவங்க யோசிச்சு பார்த்தாக்க ஒரு பத்து நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் இருந்தா அதுல மன்னிக்கிறதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லையே. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு வந்துட்டு நீங்க நீட்டிக்கணும். உங்களுக்கு அந்த உறவு வேணும்னாக்கா வந்துட்டு எப்பொழுதும் வந்துட்டு அந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த செகண்ட் சான்ஸ் வந்துட்டு எப்பயுமே வந்து உங்க மனநிலைய வந்துட்டு நல்லபடியா வச்சிருக்கணும். இதுதான் வந்துட்டு பாக்கணும். அப்ப அவங்களுக்கு வந்து அது ஓகே, அவங்களுக்கு வந்து அது நல்லதுன்னு பட்டுச்சுனாக்கா அவங்க செய்யறதுல வந்துட்டு எந்த விதமான தப்பும் இல்லை. போகணும்.
0: சரி, ஆக இரண்டாவது நேயர் அழைச்சிருந்தாங்க. அவன் ரொம்ப நல்ல நெருங்கின நண்பர் திடீர்னு பேசுறதை நிறுத்திட்டாரு, ஆனாலும் அதை வந்து சரி பண்றதுக்கு அவங்களுக்கு முடியும். அவங்க எங்க வேலை செய்யறாரு எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு போக தயக்கமா இருக்கு. அதாவது உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க, தயங்குறாங்க, அந்த ரியாலிட்டி அப்படின்றத ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: ஆமா போவனா, நீங்க சொன்ன மாதிரிதான் எனக்கும் வந்துட்டு அதே ஒரு யோசனை தான் இருந்துச்சு. அது வந்துட்டு சில சமயம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த உறவுல வந்துட்டு அந்த உண்மை தெரியும், அந்த நிதாசனமான உண்மை வந்து என்னன்னு தெரியும். பல நேரத்துல நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்துட்டு அதை அப்படியே ஒதுக்குப்புறமா வச்சு வேணா வேணா வேணான்னு போக போக என்ன நடக்கும்னா, இது வந்து பல பிரச்சனையை உண்டாக்கும். மனசால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். எப்பயுமே வந்து யோசிப்பாங்க. சில சமயம் ட்ரிகரிங்னு சொல்லுவோம், வேற ஒரு ஆளு சில விஷயம் வந்துட்டு அவங்களை பத்தி ஞாபகப்படுத்தலாம். இதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்தா எப்பொழுதும் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்ம வந்து செஞ்சோம் அவங்க செய்யல. எப்பயுமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துன்னா அது 50-50 இல்ல. சில சமயம் வந்துட்டு நம்ம 80% கொடுப்போம், பதிலுக்கு அவங்க 20% கொடுப்பாங்க. நம்ம 90% கொடுப்போம், பதிலுக்கு வந்து அவங்க 10% கொடுப்பாங்க. இல்ல நம்ம 20% கொடுப்போம், அவங்க 80% கொடுப்பாங்க. இது என்னைக்குமே வந்து ஒரு ஈக்குவலா ஆகாது. இந்த நபருக்கு நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப வெளியே தேடுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா, மீன்ஸ் செல்ஃப் லவ்னு நம்ம சொல்லுவோம் சைக்காலஜி ரீதியில. முதல்ல நீங்க உங்களுக்கு நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்களா, உங்க மனசுப்படி நீங்க நடந்துக்கிறீங்களா, இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் போகுனா.
0: சரி, ஆக மூன்றாவது நேர் பேசியிருந்தாங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற, கேட்டீங்களா? அவங்க அவங்க குடும்பத்துல பிரச்சனை விட அப்பாவை கவனிக்காம உறவினர்களையும் கூட பிறந்தவங்களும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது மத்தவங்க வந்து நம்மளுக்கு இதை செய்யணும், நம்ம குடும்பத்துக்கு இதை செய்யணும் அப்படின்னா, அவங்க அவங்க சூழ்நிலையும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம எல்லாத்துக்கிட்டே பேசும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் இவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையா எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த ரீதியில வந்து அவங்களுக்கு வந்து அந்த உதவி கிடைக்கல, அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்கலன்னா எப்போதும் அந்த ஒரே இடத்துல பார்க்காம மத்த இடத்துல பாக்கலாம். நம்ம என்ன செய்யறோம்னாக்க, இவங்க இந்த நம்மளுக்கு தேவைப்படுற விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்காட்டினா மேபி மத்த இடத்துல இருந்து வரும், நம்ம அதுலயே வந்து ஒரு

0: அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஆக நிச்சயமா ஷோமாஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மூன்று பேருக்கும் தேவையான விஷயங்களை சொல்லிடுங்க. மூன்று பேரும் மட்டும் இல்ல, இதே சூழலை எதிர்நோக்கிறவங்களுக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் பலருக்கு போய் சேருது. இதன் மூலமாகவே ஒரு தெளிவு பெற்று மனநல ஆலோசகரை சந்திக்கலாமா சந்திக்கலாமே அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நிறைய பேருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஷோமாஸ்.
1: நன்றி புவனா.
0: நன்றி, வணக்கம். சரி, அவர்தான் மனநல ஆலோசகர் ஷோமாஸ் குமார் அவருக்கு நமது நன்றி. பல யோசனை பல சிந்தனைகள்ல இப்ப நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம். எல்லாம் சரியாகும் அப்படின்ற மனநிலையை நம்ம மனசுல வச்சுக்குவோம். நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் மனம் விட்டு பேசுவோம். நம்ம மனசுல இருக்கிற பாரத்திற்கு கவலைக்கு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற வழியை தேடுறதுக்கு மனம் விட்டு பேசுவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக அடுத்த வாரமும் நீங்க எங்ககிட்ட பேசலாம். அது வரைக்கும் மனசையும் உடம்பையும் பத்திரமா பாத்துக்குவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவின் வலிமை ஒரே மாதிரியான தன்மையில் இல்லை, மாறாக வேறுபாடுகளை நியாயமாகவும் சமமாகவும் நிர்வகிக்கும் அதன் திறனில்தான் உள்ளது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பல்வேறு இன மதங்களை கொண்ட நாடு என்ற வகையில் மலேசியா வெவ்வேறு நம்பிக்கைகளையும் பின்னணிகளையும் கொண்ட மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கத்துடனும் இணைந்து வாழ முடியும் என்பதை மெய்ப்பிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மார்ச் 10 முதல் 23 வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 18வது பஞ்சியா ஆய்வின் மூலம் சுகாதார அமைச்சு பதிவு செய்யப்படாத கள்ளத்தனமான போலியான 130,678 மருந்து பொருள்களை பறிமுதல் செய்துள்ளது. அவற்றின் மதிப்பு 3.15 மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மின் வணிக தளங்கள், வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் வழியாக சட்டவிரோத மருந்து பொருள்களை விற்பனை செய்யும் 1,294 அகப்பக்கங்களும் முடக்கப்பட்டதாக அவ்வமைச்சு மேலும் கூறியது. தாய்லாந்து தபாய் பகுதியிலிருந்து ஆற்றையும் கடலோர பாதைகளையும் பயன்படுத்தி தற்போது அதிக கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கும்பலை காவல்துறை கண்டறிந்துள்ளது. இதில் கிளாந்தான் ஆற்றை அடையக்கூடிய தும்பாட் பகுதியில் உள்ள நீர்நிலையும் அடங்கும். குறிப்பாக இந்த ஆண்டு அந்த கும்பலின் செயல்பாட்டு முறையில் ஏற்பட்ட மாற்றம் கண்டறியப்பட்டதாக மாநில காவற்படை தலைவர் டது முகமது யூசுப் மாமத் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸின் தென்பகுதியில் மழைக்கும் நில அதிர்வுக்கும் நடுவே மீட்பு படையினர் சாலைகளை சீரமைத்ததோடு தேடி மீட்கும் பணியை தொடர்ந்தனர். அண்மையில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 46 குறைக்கப்பட்டுள்ளது.

ஆயினும் காணாமல் போனவர் எண்ணிக்கை 38 உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் பலியானவர்கள் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் தீவிரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்ட ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் செயற்குழு பொருளாதாரம் நிர்வாக உருமாற்றம் கோரி போராட்டம் நடத்துகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா துருக்கியுடன் களம் காணவுள்ள நிலையில் பயிற்றுநர் டோனி பொப்போவிச்சின் ஒப்பந்தம் 2027 வரை நீட்டிக்கப்படுவதாக ஆஸ்திரேலிய கார்பந்து சங்கம் அறிவித்துள்ளது. அதன்படி அவர் அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசியான் கிண்ண போட்டியிலும் தேசிய அணியை வழிநடத்துவார் என்று அது மேலும் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

பாதுகாப்பும் தேசிய நலன்களும் ஒருபுறம் இருந்தாலும் மாந்தனீய கூறுகளையும் கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறை அவசியம். மலேசியாவில் ரோஹிங்யா அகதிகள் தொடர்பான விவகாரம் பேசுபொருளாக ஆகியுள்ளது. இதுவரை மலேசியாவில் ஏறக்குறைய 215,000 அகதிகளும் புகலிடம் கோருவோரும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஐநா அகதிகள் உயரானயம் UNHCR தரவுகள் காட்டுகின்றன. அந்த எண்ணிக்கையில் 193,000 மேற்பட்டோர் மியான்மர் நாட்டினர். அவர்களுள் 123,000 மேற்பட்டோர் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்கள். 1970களிலிருந்து மலேசியாவிற்கு வரத் தொடங்கிய அவர்கள் தற்போது நாட்டில் தஞ்சமடைந்துள்ள மிகப்பெரிய அகதி சமூகமாக உருவெடுத்துள்ளனர். 1951 அகதிகள் உடன்பாட்டில் மலேசியா கையெழுத்திடாத நாடாக இருந்தபோதிலும் மாந்தனீய அடிப்படையில் நாட்டிற்கு வரும் அகதிகளின் பதிவை நிர்வகிக்க UNHCRக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளது. இருந்தும் பாதுகாப்பு கூறுகளை பொறுத்தவரை இது பெரும் பொறுப்பை உள்ளடக்கியுள்ளது. அண்மையில் சட்டவிரோத குடியேற்றம், ஆள்கடத்தல், அந்த சமூகத்தை நிர்வகிக்கும் செலவுகள் போன்ற சிக்கல்கள் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு விமர்சனங்களையும் கிளப்பியுள்ளன. நாட்டின் வடக்கே கடல் வழியாக சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறப்படும் அந்த இனம் தொடர்புடைய சில கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையை மேலும் தீவிரப்படுத்துவது யாதெனில், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் மலேசியாவில் சில குறிப்பிட்ட இடங்களில் நிரந்தர குடியேற்றத்தை கோர முயலும் வகையில் அவர்களுள் சிலர் காட்டும் நாகரிகமற்ற அணுகுமுறை. இது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கிறது. லங்காவிலும் அண்மையில் ஹுலுலாங்காட்டிலும் கண்டறியப்பட்ட பெரிய அளவிலான சட்டவிரோத குடியிருப்புகளும் இதில் அடங்கவில்லை. இதற்கிடையில் அவர்களுடன் அடிக்கடி தொடர்புபடுத்தப்படும் பகுதிகளான சிலாயாங், அம்பாங், காஜாங், கிள்ளான் ஆகியவை மக்கள் அடர்த்தியை அதிகரிப்பதோடு உள்ளூர் சமூகத்தினரிடையே பல்வேறு கவலைகளையும் தூண்டியுள்ளன. இதோடு நின்றுவிடாமல் மலேசியாவில் ரோஹிங்யா மக்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்பட்ட குடியேற்றம் மட்டுமன்றி அவர்களின் பிறப்பு விகிதம் கட்டுப்பாடின்றி இருப்பது பல்வேறு தரப்பினரின் கவனத்தை கோருகிறது. மலேசியாவில் ரோஹிங்யா சமூகம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் நிலையில் இங்கு பிறந்து வளரும் புதிய தலைமுறையின் நிலை என்னவாகும்? அவர்கள் மலேசியர்கள் அன்று, அதேவேளை தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு உறுதியற்றதாக உள்ளது. இந்த விவகாரம் தீர்வின்றி நீண்ட காலம் நீடிக்குமாயின் அஃது எதிர்காலத்தில் மேலும் சிக்கலான சமூக, கல்வி, பொருளாதார சவால்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை கொண்டுள்ளது. அவர்கள் மாந்தனீய உதவி அமைப்பை முழுமையாக சார்ந்திருக்கின்றனர் என்பதை மறுப்பதற்கில்லை. பெரும்பாலான உதவிகள் UNHCR உள்ளூர் பன்னாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகின்றன. இருந்தும் சுகாதார சேவைகள், போக்குவரத்து உள்ளிட்ட நாட்டின் பொது வசதிகளையும் அவர்கள் நம்பியிருப்பது மலேசியா மறைமுக செலவுகளையும் ஏற்க வேண்டியுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது காவற்படை, குடிநுழைவு, கடல்சார் கட்டுப்பாடு, எல்லை கண்காணிப்பு, கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் தன்னார்வ படை ஆகியவற்றின் பாதுகாப்பு செலவினங்களை உள்ளடக்கவில்லை. முள்மேல் விழுந்த சேலையை எடுப்பது போன்று அரசாங்கம் எளிதில் கையாள முடியாத சிக்கலான சூழலை எதிர்கொள்கிறது என்பதே கண்கூடு. அளவுக்கு அதிகமான தளர்வு பல்வேறு பாதுகாப்பு சமூக இடர்களுக்கு வித்திடும். மிகவும் கடுமையான அணுகுமுறை மனித உரிமை அமைப்புகளிடம் இருந்தும் பன்னாட்டு சமூகத்தினரிடம் இருந்தும் கடும் விமர்சனங்களை தூண்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆகையால் நாட்டில் அகதிகள் தொடர்பான கொள்கைகளை வகுப்பதில் மாந்தநேயத்திற்கும் தேசிய நலன்களுக்கும் இடையிலான சமநிலையே தொடர்ந்து அடிப்படையாக இருக்க வேண்டும். தேசிய பாதுகாப்பில் இணக்கப்போக்கு இருக்காது என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசிட்யான் இஸ்மாயில் அண்மையில் வலியுறுத்தினார். இருப்பினும் மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா அகதிகள் சிக்கலை கையாள்வதில் சமநிலையான அணுகுமுறை பின்பற்றப்படும். அகதிகளை பதிவு செய்யும் புதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர உயிரியல் அடையாள தரவு, அடையாள சரிபார்ப்பு, மலேசியாவில் அகதிகளின் நிலை ஆகியவற்றை உள்ளடக்கிய தரவு தளமும் உருவாக்கப்பட்டுள்ளது.
மேலும் புதியவர்களின் நுழைவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ரோஹிங்யா அகதிகள் நெருக்கடியால் ஏற்படும் பாதுகாப்பு இடர்களை மலேசியா தொடர்ந்து ஏற்க வேண்டிய அவசியமில்லை. வட்டார பங்காளிகளுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் ரோஹிங்யா சிறுபான்மை இனத்துடன் தொடர்புடைய சிக்கலின் மூல காரணத்தை மியான்மரே களைய வேண்டிய தருணம் இது. பல்வேறு செயலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் முழுமையான தீர்வு எட்டப்படாவிடில் இந்த வட்டாரம் அதே அகதிகள் சிக்கல்கள், ஆள்கடத்தல், எல்லைக் கடந்த பாதுகாப்பு போன்ற சவால்களை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். மியான்மரில் நிலவும் சிக்கலோ மோதலோ தொடர்ந்து நீடிக்குமாயின் மலேசியாவும் அண்டை நாடுகளும் எத்துணை காலம் எவ்வாறு பாதுகாப்பு, சமூக, பொருளாதார இடர்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்ற வினாவுடன் நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் புனிதா சுப்பிரமணியம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆமாங்க, பாசத்தோடு இன்னும் நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க. பாட்டு கடை கதவு வந்து நாங்கள் திறந்துட்டோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை கொஞ்சம் 7:10 போல தான் நம்ம திறக்க முடியும், ஏன்னா செய்தி விளக்கம் இருக்கிறதுனால. அதனால தொடர்ந்து எங்களுக்கு அழைச்சிட்டு இருக்கிற நேர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் கடையை திறந்திருக்கோம். ஒருத்தரை நம்ம சந்திச்சு இன்னைக்கு பேச போறோம். என்ன பாட்டு வேணும் அப்படின்றது கேட்கறத நீங்க தயாரா இருங்க. உங்களுக்கு கொடுக்க நாங்க ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கோம். அதை அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தீராசிக்கு நம்ம வாடிக்கையாளர்கள் நேயர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, பாடல்கள் கேட்டு ரசிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில முதலாவது வந்திருக்கிறவரை சந்திப்போம்.
1: என் பேர் முகுந்தன், நான் ஜேபில இருந்து பேசுறேன்.
0: முகுந்தன் ஜேபி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு
1: ஜேபி? ஓகே, மழை பெஞ்சு இப்பதான் நார்மலா இருக்கு.
0: ஓ, மழை பெஞ்சிருக்கான்.
1: ஆ, மழை பெஞ்சிருக்கு. மொத செலக்கு செலக்கு சேல அதை கட்டிக்கிட்டாலே அந்த பாட்டு.
0: ஓ, அப்படியா? ஏன் அந்த பாட்டு குறிப்பிட்டு?
1: ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருக்கும். அது டான்ஸ் நல்லா இருக்கும். அந்த பாட்டுல ஆக்சுவலி மனோ ஜானகி, இன்னொன்னு பிரசன் ரோஜா படத்துல நல்லா அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி நடனம் ஆடி இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. செம்பருத்தி செம்பருத்தி படத்துல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். எனக்கு குறிப்பிட்டு இந்த சலக்கு சலக்கு சில அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குறவு தான் வானொலியில விரும்பி கேக்குறது. ஏன்னா நார்மலாவே எல்லாமே நிலா காயும் நேரம் அந்த பாட்டு கேட்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா சலக்கு சலக்கு சேல அந்த பாட்டு கேக்குறேன்.
0: கேட்டுலாமே
1: தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி.

0: உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாழ்வில்
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19 19.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: இங்க ஜெயபாலன் பசிர் பஞ்சம் கிடைக்கிறேங்க.
1: சொல்லுங்க ஜெயபாலன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நான் நலமா இருக்கேம்மா.
1: சரி சொல்லுங்க ஜெயபாலன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: ரொம்ப நாள் கேட்டேன் இந்த பாட்டு குடும்பத்துக்கு. சத்திரியன் திரையிலிருந்து மாலைகள் யாரோ மனதோடு.
1: இல்லையே, ரொம்ப நாளா ஆயிருக்காது. நீங்க தான் ரொம்ப நாளா கேக்கல.
3: ஆமா, இருக்கலாம்.
1: சரி, ஏன் அந்த பாடல் யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
3: இந்த பாடல் வந்து முக்கியமா என் நண்பருக்காக நான் கேக்குறேன்.
1: யார் அந்த நண்பருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பாட்டு?
3: ஆமாங்க.
1: அவரு பேர் என்ன? பேர் கூட சொல்ல
3: அவன் பேர் ஜெயந்திங்க.
1: ஜெயந்தின்றத அப்படியா நல்லா சொல்லணும். நீங்க பாட்டே கேக்குறீங்க, ஏன்?
3: அவங்க பிடித்தமான பாட்டு சொன்னாக்கா அவங்களுக்கு இந்த ரொம்ப அவங்க பிடித்தமான பாட்டு அவங்க இருக்கே கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் மின்னல தமிழ் இந்த பாட்டு கேட்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க.
1: அப்படியா, எங்க இருக்காங்க அவங்க இப்ப?
3: அவங்க பிடி பொட்டேஷன் பசிர் பஞ்சம் இருக்கிறாங்க.
1: ஓ, அவங்க அங்க இருக்காங்க. நீங்க எங்க இருக்கிறேன்னு சொன்னீங்க?
3: நான்
1: பீடி தான். பட் நாங்க
3: வேற
1: சைட்டுங்க. ஓ அப்படியா, சரி. கடலோரமா நின்று இந்த பாடலை கேட்க போறீங்க இப்போ?
3: ஆமாங்க. ரொம்ப நன்றிகா.

0: டீரா ஈச இது சரி, நம்மளுடைய பாட்டுக்கூட கொஞ்சம் கூட்ட நெரிசலா தான் இருக்குங்க. வர்றவங்க எல்லாம் நம்மள திட்டுறாங்க, என்ன இப்படி கூட்டமா இருக்கு, உள்ள கூட வர முடியல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நெரிசல்ல மாட்டிக்கிட்டு ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: ரிபேக்கா பேசுறேன்.
0: யாரு
1: ரிபேக்கா?
0: ரிபேக்கா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: சாலாம்ல இருந்து பேசுறேன்.
0: சோ ஏன் இப்படி யோசிச்சு பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? ராஜராஜ சோழன். சரி, இந்த பாடல யாருக்கு விரும்பி கேக்குறீங்க? மகிழ்ச்சியா கேளுங்க சரிங்களா?
1: கண்டிப்பாக்கா.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01709712919.
2: அம்மு பேசுறேன், பத்திரிகைலிருந்து.
1: அம்மு, உண்மையா? அம்மு தான் உங்க பேரு? ஐவா,
2: பேர் வேற, ஆனா அம்மு தான் கூப்பிடுவாங்க.
1: என் சொந்த பேர் சொல்ல மாட்டீங்களா? என்ன,
2: கொஞ்சம் பழைய பேரு பாக்கியவதி.
1: என்னங்க பழைய பேருன்ட்டு நல்ல பேர் சொல்லாம இருக்கீங்க?
2: ஒவ்வொரு
1: நாளும் ஒரே அறிவிப்பாளர் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு பெரிய கூட்டத்தை
2: பாருங்க. எப்பயுமே பேசணும் தோணாது. இன்னைக்கு எனக்கு பேசியே ஆகணும்னு தோணுறதுக்கு கால் பண்ணிக்கிட்டே, எப்போது கால் பண்ண மாட்டேன். பாட்டு கடைக்கு இன்னைக்கு
1: வாங்கங்க, வாங்கங்க. எத்தனை பாட்டு வேணும் சொல்லுங்க உங்களுக்கு. இப்ப
2: ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் டீனேஜர்ஸ் டைம்ல நான் கேட்ட பாட்டு எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டு. தலாட்டு பாடவால இருந்து வெண்ணிலாவுக்கு வானத்தை அந்த மாதிரி வரும்ல, அந்த சாங் வந்து ரொம்ப நாளாச்சு கேட்டு. அத என் மக சொன்னாங்க, ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்றீங்க, யூடியூப்ல போட்டு கேட்க வேண்டியது நசன முடியாது. நான் கேட்கற பாட்டு எல்லாரும் கேட்கணும்.
1: இல்ல, நீங்க என்ன வித்தியாசமாவே நினைச்சுக்குங்க. யானு தெரியல, அந்த பாட்டை கேட்ட எனக்கு பயமா இருக்கும்.
2: பயமா இருக்கு. அவரு நல்ல பாட்டு,
1: நல்ல பாட்டு. ஆனா தெரியல, சிலருக்கு சில பாடல் வந்து கொஞ்சம் பயத்தை கொடுக்கும்.
2: ஆமா,
1: அந்த பாடல் எனக்கு பயம். அது யான் தெரியல, எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல.
2: அப்ப அந்த உங்களுக்கு பயத்தை கொடுக்கற பாட்டு நீங்க கேட்டிருக்கேன்.
1: கேளுங்க, கேளுங்க, நல்லபடியா கேட்டு இருக்கீங்க.
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன, நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல உள்ள ரொம்ப அட்மயர் பண்ண பாட்டு.
1: அப்படியா? சரி, பரவாயில்ல. உங்களுக்காக என்ன, நீங்க முதல் தர வந்திருக்கீங்க, குடுக்காம இருந்துருவோமா? பயம் வந்தா என்ன?
2: ஸ்கூல் படிக்கும் போது இது வந்து ஒரு இந்த பாட்டு கேட்டா ஒரு ஆளு நினைப்பு வரும்.
1: யாரு
2: படிக்கும் போது உள்ள அந்த மாதிரி?
1: அடுத்தது கேட்காம இருக்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டுதான் பேசாம இருக்கேன் அப்படின்னு.
2: கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டா அந்த அவரோட பிரசன் நினைப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு, இந்த பாட்டு கதையில கேட்கணும்னு ரொம்ப ஆர்வம்.
1: சரி, நீங்க சொல்லும் போதே ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோமே. சரி, ரொம்ப நன்றிங்க.
2: ரொம்ப நன்றி போனா. ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட படிப்புலாம். ரொம்ப தேங்க்ஸ்.

0: நான் கீதா பேசுறேன், நான் கிளையங்கிலேருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க கீதா, என்ன பாட்டு வேணும் பாட்டு கடையில இன்னைக்கு?
0: இன்னைக்கு பாட்டு கடையில எனக்கு என் கணவருக்கு எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று, ஒரு தேடி பார்த்தா சென்ற வீசும்.
1: ஓ, அழகான பாட்டு, நல்ல பாட்டுங்க.
0: ரொம்ப அழகான பாட்டு, என் கணவருக்காக இது ரொம்ப விரும்பி நான் கேக்குறேன்.
1: அப்படியா, உங்க கணவர் பேர் என்ன?
0: என் கணவர் பேர் சுரேஷ்.
1: சுரேஷ், சரி, எங்க அவர் வேலையா என்ன?
0: அவரு வேலைக்கு போயிருக்காங்க. அதுல ஒரு வரி வந்து அவருக்காக நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றேன்,
1: சொல்லுங்க.
0: அந்த வரி வந்து அவர் எப்போதும் அவர் முகத்தை பாக்கணும், அது காதலிருந்து காலையிலேருந்து காத்துட்டு இருக்கிறல, காலையிலேருந்து காத்துட்டு மாலையில அவர் முகத்தை பாக்குறதுக்காக அந்த பாட்டு நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன வரி தான் சொல்லுங்களேன்?
0: அந்த ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும்.
1: சரி, அந்த முதல் வரியே சொல்றீங்களா?
0: நாள் முழுக்க இல்ல, நாள் முழுக்க.
1: ஓ, நாள் முழுக்க உந்தன் ஞாபகம் தான், எதிர்பார்த்திருக்கும் உந்தன் பூமுகம் தான்.
0: அது அவருக்காக நான் ரொம்ப ஸ்பெஷலா.
1: சரி சரி சரி, புரியுது புரியுது. சரிங்க, ரொம்ப அழகான பாடல், ரசிச்சு கேக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. அவரு கேட்டாருன்னா சந்தோஷமா இருக்குங்க.
0: கண்டிப்பா அவர் ரொம்ப கேட்பாருன்னு நினைக்கிறேன்.

0: சரி, நம்ம பாட்டு கடையின் நிறைவு பாடலுக்கும் ஏறக்குறைய நம்ம வந்துட்டோங்க. நிறைய பேர் அழைக்கிறாங்க, சில பேருடைய குரல் சரியா கேட்க முடியுது. ஏன்னா ப்ளூடூத் பயன்படுத்துறது, லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவா நம்மளுடைய குரல் கேட்கலனா நம்மளால பதிவு பண்ண முடியாது. உங்களுடைய அழைப்பை வந்து ஒளிபரப்புல இடம்பெற செய்ய முடியாது, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்குங்க. சில பேர் வாகனம் வேகமா செலுத்திக்கிட்டே அழைத்து பேசுறதுலாம் நம்ம வானொலியில கேட்க முடியாது. அது வந்து ஒளிபரப்புல அந்த ஒளி சத்தம் சரியாவும் இருக்காது. அதனால சில அழைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், அதனால சொல்லிக்கிறோம் முன்கூட்டியே. சில நேர்கள் வந்து பாட்டு பெயரை கூட முன்னுக்கு என்ன வரும், ஏன்னா நம்ம மெனு கார்டில் தேடணும்ல, அதுக்காக சொல்றேன். ஆக நிறைவு பாடல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நேயர் அழைப்புல இருக்காங்க. அந்த நேயரோட நம்ம பாட்டு கடைக்கு திரைய சாத்த போறோம். ஆக இந்த அளவோடு நாம விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் புவனா வீரமோகன், அடுத்து அஸ்வினி உங்களை காற்றின் மொழியில சந்திக்க போறாங்க. அதற்கு முன்பா நேயர் காத்துட்டு இருக்காங்க, உங்களை சந்திப்போம்.
1: எக்கடா அது ராதிகா பேசுறேன், உங்களோட பயங்கரமான ஃப்ரெண்ட் நானு. ஓகே, எனக்கு வந்து பாட்டு கடையில வந்து கிழக்கு செவக்கில அந்த பாட்டு வேணும்.
0: நெப்போலியன் பாடனதா?
1: சீவலபதி பாண்டி படம் பேரு.
0: ஏன் அந்த பாட்டு கேக்குறீங்க?
1: அதுல வரி பாருங்க, அந்த ஒரு வரி அவங்க வந்து நெப்போலியனுக்கு படிச்சிருப்பாங்க சரண்யா. ராசா மாறிடணும், பாசம் புரிஞ்சிக்கணும், அந்த வரி ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து எல்லா கணவன் மனைவிக்கும் இந்த பாட்டு வந்து பொருந்தும். ஏன்னா அவரு அவ்வளவு வேதனையில இருக்கிறப்ப இவங்க போய் அவருக்கு வந்து தோள் கொடுத்து சப்போர்ட்டா இருப்பாங்க. எல்லாமே நான் இருக்கேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி நெப்போலியனுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
0: பாட்டு கடைக்கு நெப்போலியனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க இப்ப நீங்க?
1: இல்ல, எங்க வெங்கடேஷ் லோரியில வந்துகிட்டு இருக்காரு, என்னோட கணவர். அவருக்காக இந்த பாட்டு விரும்பி
0: நெப்போலியன் ஒரு பேச்சுக்கு தாங்க சொன்னேன், கணவர்கிட்ட சொல்லிருங்க. நன்றி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0101 9097 219

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சமூக சுகாதார பாதுகாப்பு திட்டம் மை சலாம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 1.88 மில்லியன் மலேசியர்களுக்கு பயனளித்துள்ளது. 2019 2.37 பில்லியன் ரிங்கிட் நிதியுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது ரஹ்மான் நிதியுதவி பெறுநர்களுக்கும் தகுதியுள்ள அவர்களது வாழ்க்கை துணைக்கும் 65 வயது வரை பாதுகாப்பு வழங்குகிறது என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடேல் கூறினார். பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதற்கும் முனைப்பாக்கம், தீவிரவாதம், தவறான தகவல்கள் ஆகியவற்றால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் மலேசியாவிற்கு உதவுவதில் தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா மிக பொருத்தமானதாகவே உள்ளது. பல்லின சமூகத்தில் சமூக ஒற்றுமையையும் மீள்தன்மையும் வலுப்படுத்துவதற்கான உயிர்ப்புள்ள கட்டமைப்பாக தேசிய கோட்பாடு தொடர்ந்து விளங்குகிறது என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகுடாகாங் கூறினார். திட்டமிடப்பட்ட கழிவு என சந்தேகிக்கப்படும் ஆரஞ்சு நிற புகை வெளியேறியது தொடர்பில் ஜொஹர் பாரு பாசர்குடாங் தொழிற்பகுதியில் உள்ள வளாகத்தின் உரிமையாளரையும் கண்காணிப்பாளரையும் சுற்றுச்சூழல்துறை JAS கைது செய்துள்ளது. அந்த வளாகம் திட்டமிடப்பட்ட கழிவு மேலாண்மை நடைமுறைகளையும் உரிம நிபந்தனைகளையும் பின்பற்ற தவறியது கண்டறியப்பட்டுள்ளதாக ஜொஹூர் JAS இயக்குநர் டாக்டர் மொமட் ஃபாமி யூசுப் தெரிவித்தார். ஜப்பானில் உள்ள மூத்த குடிமக்களுள் ஏறக்குறைய 40% 65 வயதிற்கு பிறகும் தொடர்ந்து வேலையில் இருக்க விரும்புகின்றனர். இதற்கு நிதி தேவை முதன்மை காரணம் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன் ஆகியவற்றில் நடத்தப்பட்ட இதேபோன்ற ஆய்வுகளின் முடிவுகளை காட்டிலும் இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகம் என்று அரசாங்கத்தின் வெள்ளை அறிக்கை கூறுகிறது. ஓமான் கடலுக்கு அருகே வர்த்தக கப்பல்கள் மீதான அமெரிக்க ராணுவத்தின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக துணைத் தலைவர் ஜேசன் மிக்ஸுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த 3 நாள்களில் 3வது முறையாக புதுடெல்லி அதன் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. நாளை நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் பராகுவேவை எதிர்கொள்ள தனது அணியினர் தயாராக இருப்பதாக அமெரிக்க தலைமை பயிற்றுநர் மொரிஷோ

பொச்சட்டினோ வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் களமிறக்கப்படவுள்ள ஆட்டக்காரர்களின் பெயர்களை அவர் வெளியிட மறுத்துவிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இன்று ஏன் காற்றின் மொழி அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்துவிட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பில் நம்ம வந்து ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் இந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, இதனை வந்து தெலுங்கு மொழியில் நாம கேட்க போறோம். வாங்க பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:40.
2: இளமை, புதுமை, இனிமை.

கார்த்திக் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பொதுவாவே பாத்தீங்கன்னா தெலுங்கு பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லும் போது தெலுங்கு சினிமா பக்கமா என்னெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி நாம கொஞ்சம் எட்டி பார்ப்போம் இல்லையா. இன்றைக்கும் உங்களுக்காகவே சினிமா தகவல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்ப முதல்ல ஒரு பாடலை கேட்டு வரலாம். வேணு கொண்டு வரும் பாடல் விக்கல் வந்துருச்சு.

லவ் அப்படின்ற பாடலை நாம கேட்டிருந்தோம். சரி, இப்போ டாலிவுட் காலிவுட் இந்த பக்கம் எல்லாம் என்ன நடக்குதுப்பா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பூரி ஜெகநாத் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம் தான் ஸ்லம் டாக் 33 டெம்பிள் ரோடு அப்படின்ற ஒரு திரைப்படம். இது சம்யுக்தா, தபு, துனியா விஜய், பிறகு பிரம்மாஜி, இப்படி பலரும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்தை பத்தி பேசும்போது பூரி ஜெகநாத்துடைய சினிமா பயணமும் வாழ்க்கை அனுபவங்களும் ரொம்ப ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும். பல ஆண்டு தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு கதையை முடிச்ச உடனே அடுத்த கதையை பத்தி யோசிக்க தொடங்கிடுவாரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு காலத்திலும் அவர் வந்து கதைகள்லாம் என்னென்ன பகிர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காட்சியை உருவாக்குறதுலயும் அதை திரையில் வெளிப்படுத்துவதில் அவருக்கு இருக்கும் தெளிவை வந்து நான் நிறைய ரசிச்சிருக்கேன். அதனால இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ரசித்து வியந்து பார்க்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற செய்தி வந்திருக்கேங்க.

0: டாய் உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவுகளை எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்ப எல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
3: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
2: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
3: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
2: பாபாஸ்

இன்றைய நிகழ்ச்சியில தெலுங்கு பாடல்கள் எல்லாம் கேட்டிருந்தோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப நாம நிறைவான சில தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். இந்த பாடல்களை கேட்ட பிறகு 9 மணிக்கான செய்திகள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து தகவல்கள், பாடல்கள், தேடலும் தெளிவும் அங்கம்னு சொல்லி நிறைய அங்கங்களை இன்றைக்கு நாங்க கைவசம் வைத்திருக்கோம். தொடர்ந்து நீங்க இணைந்திருக்க மறந்துடாதீங்க. அதே சமயம் பயணத்துல இருக்கிற நேர்கள், பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டச் அண்ட் கோவில் போதுமான அளவு பணம் இருக்கு, அந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களை கூட நாம ஏதோ ஒரு பரபரப்புல மறந்துருவோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை குட்டி விஷயம் நினைச்சு அச்சச்சோ மறந்துட்டேன் அஸ்வினி, நீங்க சொன்னதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் எடுத்ததாக பாடலை கேட்கலாம்.

5G மூலம் இலக்கவியல் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய உள்ளூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு. குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஜப்பானுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உயர்கல்விக் கழகங்களுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உள்நாட்டு நிறுவனங்கள் உற்பத்தியையும் புத்தாக்கத்தையும் போட்டி திறனையும் மேம்படுத்த 5G தொழில்நுட்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் ஸ்வீடனின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனம் எரிக்சனின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான போர்ஹே அக்ஹோம் தலைமையிலான பேராளர் குழுவின் சந்திப்பில் கலந்து கொண்டார். இலக்கவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, 5G பயன்பாட்டின் விரிவாக்கம் உட்பட நாட்டின் நிகர சொலிய கரிம வெளியேற்ற இலக்கிற்கு ஏற்ப பசுமையான நீடித்த தொலைத்தொடர்பு சேவையை உருவாக்கும் தேவையை பற்றி அவர்கள் கலந்துரையாடினர். உள்நாட்டு கல்விக் கழகங்களுடனும் பல்கலைக்கழகத்துடனும் இணைந்து பயிற்சி திட்டங்களை வழிநடத்தும் எரிக்சனின் பங்களிப்பை பிரதமர் வரவேற்றார். இருதரப்புக்கும் இடையேயான உறவு இலக்கவியல் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் என நிதியமைச்சருமான அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இவ்வேளை மலேசியாவின் வலிமை ஒரே மாதிரியான தன்மையில் இல்லை. மாறாக வேறுபாடுகளை நியாயமாகவும் சமமாகவும் நிர்வகிக்கும் அதன் திறனில்தான் உள்ளது என்று பிரதமர் கூறினார். பல்லினத்தையும் மதங்களையும் கொண்டுள்ள மலேசியாவின் அனுபவம், வேறுபட்ட நம்பிக்கையையும் பின்னணியும் கொண்ட மலேசியர்கள் அமைதியாக வாழ முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. ஒருவரை ஒருவர் மதிப்பதோடு புரிந்துணர்வுடன் வாழ்வதன் மூலம் மலேசியா வளப்புமிக்க நாடாக திகழ்கிறது என பிரதமர் கூறினார். பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதற்கும் முனைப்பாக்கம், தீவிரவாதம், தவறான தகவல்கள் ஆகியவற்றால் ஏற்படும் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் மலேசியாவிற்கு உதவுவதில் தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா மிக பொருத்தமானதாகவே உள்ளது. மலேசியாவில் உள்ள பல்லின பண்பாட்டு சமூகத்தில் சமூக ஒற்றுமையையும் மீள்தன்மையையும் வலுப்படுத்துவதற்கான உயிர்ப்புள்ள கட்டமைப்பாக தேசிய கோட்பாடு தொடர்ந்து விளங்குகிறது என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரனாகுடாகாங் கூறினார். அவர் தலைநகரில் நடைபெற்ற 3வது பன்னாட்டு மதத் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றினார். குவையம், குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற மேம்பட்ட ஆராய்ச்சி துறைகளை ஆராய்வதில் நாட்டில் உள்ள பொது உயர்கல்விக் கழகங்களுக்கும் ஜப்பான் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இந்த பேராவலை வெளிப்படுத்தியதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். நாட்டின் இலக்கவியல்

0: மயமாக்கல் செயல் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய வருங்கால தொழில்நுட்பங்களில் உள்ளூர் கல்விக் கழகங்கள் தேர்ச்சி பெற இந்த கல்விசார் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாவதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை சமூக சுகாதார பாதுகாப்பு திட்டம் மைசலாம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 1.88 மில்லியன் மலேசியர்களுக்கு பயனளித்துள்ளது. அந்த வகையில் அதன் மொத்த இழப்பீட்டுத் தொகை 1.423 பில்லியன் ரிங்கேட்டை எட்டியுள்ளது. 2019 2.37 பில்லியன் ரிங்கிட் நிதியுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது ரஹ்மான் நிதியுதவி பெறுநர்களுக்கும் தகுதியுள்ள அவர்களது வாழ்க்கை துணைக்கும் 65 வயது வரை பாதுகாப்பு வழங்குகிறது என்று அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் கூறினார். சிலாங்கூர் அரசாங்கம் தனது துணை நிறுவனம் வேர்ல்ட்வைட் மூலம் கழிவிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்யும் 3 ஆலைகளை மேம்படுத்துவதற்காக சுமார் 2 பில்லியன் ரிங்கிட் முதலீடு செய்துள்ளது. நிலையான திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்கான நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜெராம், தஞ்சோங் டுவபலாஸ், கொலலாங்காட் ஆகிய பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அந்த ஆலைகள் மாநிலத்தின் இல்ல திடக்கழிவுகளின் பெரும்பகுதியை நிர்வகிப்பதில் முதன்மை பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். சிலாங்கூரில் தற்போது திடக்கழிவு நாள் 1-7,000 முதல் 8,000 டன்னை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. செயலணியியல், பணியாளர்களுக்கான பயிற்சி, தயார்நிலை ஆகிய முதன்மை காரணங்களால் ஜொஹூர் நெக்ரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல்கள் ஒருசேர நடத்தப்படவில்லை என தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். நெக்ரி சம்பிலான் சட்டமன்றம் திடீரென கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்குள்ள தேர்தல் இயந்திரங்கள் தயாராக நீண்ட அவகாசம் தேவைப்படுகிறது. இந்நிலையில் ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 11 நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை நெக்ரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தல் ஆகஸ்ட் 1 நடைபெறுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: முறைசாரா தொழில்கள் கிக் பொருளாதாரத்தில் இலக்கவியல் தள தொழிலாளர்களின் தற்காப்பு மீதான முதல் பன்னாட்டு ஒப்பந்தத்தை ஐநாவின் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO இன்று நிறைவேற்றியது. உலக நாடுகளில் உணவு அனுப்பும் சேவை, வாகனம் ஓட்டும் சேவை போன்ற இலக்கவியல் தளங்களில் பணிபுரிவோருக்கு தொழிலாளர் தற்காப்பை விரிவுபடுத்துவதை இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் விலைகள் சுமார் 4 விழுக்காடு சரிந்தன. April 17 பிறகு பிரெண்ட் கச்சா எண்ணெய் முதல் முறையாக கலனுக்கு 88 அமெரிக்க டாலருக்கும் கீழே வீழ்ச்சியடைந்ததாக வர்த்தக தரவுகள் காட்டுகின்றன. ஆகஸ்ட் மாத விநியோகத்திற்கான பிரெண்ட் கச்சா எண்ணெய் கலனுக்கு 3.97 விழுக்காடு சரிந்து 87.73 டாலருக்கு குறைந்தது. இதனிடையே ஜூலை மாத விநியோகத்திற்கான வெஸ்ட் டாக்ஸஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் 2.86 விழுக்காடு சரிந்து 85.2 சுழியம் டாலராக பதிவாகியுள்ளது. ஒமான் கடலுக்கு அருகே வர்த்தக கப்பல்கள் மீதான அமெரிக்க ராணுவத்தின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்படி டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக துணைத் தலைவர் ஜேசன் மிக்ஸுக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது. கடந்த 3 மூன்றாவது முறையாக புதுடெல்லி அதன் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 கொல்லப்பட்டனர். மேலும் வியாழக்கிழமை 20 இந்திய மாலுமிகள் இருந்த கப்பல் தாக்கப்பட்டது. உயிரோடர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. எனினும் புதுடெல்லியின் இந்த அழைப்புக்கு அமெரிக்க தூதரகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. ஜப்பானில் நிதி தேவையை கருதி 65 வயதுக்கு மேற்பட்ட 39.7 விழுக்காட்டு மூத்த குடிமக்கள் ஊதியத்திற்காக தொடர்ந்து வேலை செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு அரசாங்கத்தின் வெள்ளை அறிக்கை தரவு காட்டுகின்றது. அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன் ஆகிய நாடுகளில் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் முடிவை காட்டிலும் இது அதிகம் மாறுபட்டுள்ளது. அமெரிக்காவில் 24 விழுக்காட்டினர் மட்டுமே பணிபுரியும் எண்ணத்தை வெளிப்படுத்திய வேளை, ஜெர்மனியிலும் ஸ்வீடனிலும் முறையே 19 விழுக்காட்டினர் அதற்கு ஆதரவாக பதிலளித்துள்ளனர். சம்பளத்தை தவிர்த்து ஆரோக்கியமாகவும் துடிப்புடனும் இருக்க தங்களுக்கு வேலை தேவை என அவர்கள் கூறியுள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இதனை இணைத்து ஏற்று நடத்தும் கனடாவும் அமெரிக்காவும் நாளை தங்களது தொடக்க ஆட்டத்தில் களமிறங்குகின்றன. மலேசிய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு டொரண்டோ அரங்கில் நடைபெறும் பி குழு நிலையிலான ஆட்டத்தில் கனடா போஸ்னியாவுடன் பொருதுகிறது. இவ்வேளை டி குழு தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்கா பரகுவேவை சந்திக்கிறது. லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் காலை 9 மணிக்கு இது அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனிடையே பராகுவே 16 ஆண்டுகளுக்கு பின் முழு வீச்சில் உலகக்கிண்ண கார்பந்தில் களமிறங்கியுள்ளது. உலக அரங்கிற்கு மீண்டும் திரும்பியுள்ளதை மட்டும் கொண்டாடாமல் நாளை அமெரிக்காவுக்கு எதிராக சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்தவும் தமது அணி தயாராக உள்ளதென தலைமை பயிற்றுநர் குஸ்தாவோ அல்ஃபாரோ தெரிவித்துள்ளார். தொடக்க ஆட்டத்தை முன்னிட்டு அணியின் முதன்மை விளையாட்டாளர்களின் உடற்தகுதியை அது மதிப்பிடுகிறது. 5G மூலம் இலக்கவியல் பொருளாதாரத்தை உந்தச் செய்ய உள்ளூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு. குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஜப்பானுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உயர்கல்வி கழகங்களுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
2: இன்றைய நாளில் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் கோகாய் போ கோலாலம்பூர் மெரிடிகா அரங்கில் சாலை பாதுகாப்பு வார இயக்கத்தை அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். அரசாங்க அதிகாரிகள், பாதுகாப்பு அமைப்புகளின் பேராளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்ட இவ்விழா சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்தும் முயற்சிகளுக்கு மக்கள் அளித்த ஆதரவை வெளிப்படுத்தியது. பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துதல், விபத்துகளை குறைப்பதில் ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அமைச்சர் தமது உரையில் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சி சாலையில் பாதுகாப்பாக நடந்து கொள்வது குறித்த நடைமுறைகளை மக்களிடம் எடுத்துரைப்பதையும், சாலை பயனர்களின் நலனுக்காக அதிகாரிகளுக்கும் சமூகத்துக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, எதிர்வரக்கூடிய இஸ்லாமிய புத்தாண்டு 1448. இந்த இஸ்லாமிய புத்தாண்டு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய வாழ்க்கையினுடைய மாற்றம். பொதுவாக புத்தாண்டு என்றால் மக்கள் கொண்டாட்டம், பட்டாசு, விருந்துகள் என்று நினைப்பார்கள். ஆனா இஸ்லாமிய புத்தாண்டு அப்படிப்பட்டதல்ல. அது ஒரு கொண்டாட்டத்தை தாண்டி ஒரு சுய சிந்தனைக்குரிய நாள், ஒரு வாழ்க்கையினுடைய திருப்பு முனை நாள், நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடிய நாள். இன்று நாம் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய புத்தாண்டினுடைய உண்மையான அர்த்தத்தை, ஹிஜ்ரி வருடத்தினுடைய ஆரம்பத்தை, நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த ஹிஜ்ரத் பயணத்தை, அந்த பயணத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்களை எல்லாம் நாம் மிக எளிய தமிழிலே பார்க்க இருக்கிறோம். அன்பான மின்னலஃபம் நேயர்களே, இப்பொழுது இஸ்லாமிய புத்தாண்டு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இஸ்லாமிய புத்தாண்டு என்பது முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்கம். முஹர்ரம் மாதத்தோடு தொடங்கக்கூடிய ஹிஜ்ரி காலண்டரினுடைய புதிய வருடம். ஆனால் இது வெறும் தேதி மாற்றம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய நினைவூட்டல். நான் கடந்த வருடத்தில் என்ன செய்தேன், நான் அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக ஆனேனா, நான் என் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை பற்றிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தருணம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் அழகாக சொல்லுகிறான், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு தீமையும் ஒரு சிறு அணு அளவு கூட அல்லாஹுவுக்கு மறைவானதல்ல. இதனுடைய பொருள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு உண்டு, அதை அல்லாஹ் பதிய வைத்து நமக்கு மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதை உணர்த்தக்கூடிய வசனம்தான் அது. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, ஹிஜ்ரி காலண்டர் நாட்குறிப்பு எப்படி தொடங்கியது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய நாட்குறிப்பு தொடக்கம் ஒரு முக்கிய நிகழ்விலிருந்து வருகிறது, அதுதான் ஹிஜ்ரத். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்ற புனித பயணம்தான் ஹிஜ்ரத். இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து இஸ்லாமிய வருடக்கணக்கு தொடங்குகிறது. ஏன் இந்த நிகழ்வு இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் இது வெறும் இடமாற்றம் அல்ல, இது ஒரு நம்பிக்கையினுடைய பயணம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் ஆரம்பம், ஒரு தியாகத்தின் அடையாளம் அது. அன்பான நேயர்களே, ஹிஜ்ரத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வோம் சுருக்கமாக. மக்காவிலிருந்து மதினாவிற்கு புலம்பெயரக்கூடிய அந்த நிகழ்வுதான் ஹிஜ்ரத் என்று சொன்னேன். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கின்றான்,

நபியை கொலை செய்யவோ கைது செய்யவோ அல்லது வெளியேற்றவோ நிராகரிப்பவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அல்லாஹும் திட்டம் தீட்டினான். அல்லாஹ் எல்லா திட்டமிடுபவர்களிலும் மிகச் சிறந்தவன் என்பது இந்த வசனத்தினுடைய அர்த்தம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து கடும் எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்தார்கள். மக்காவிற்குள்ளே இவ்வளவு கஷ்டம் என்றால், மக்காவை தாண்டி வெளியே தாயிஃப் நகரத்திலும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். இறுதியிலே அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய முடிவு செய்யப்பட்டது. மக்காவில் எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். திட்டம் தீட்டுவது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் அவர்கள் உறங்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றிலும் முற்றுகையும் இட்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹு தாலா பாதுகாத்து அந்த வீட்டிலிருந்து சுலபமாக வெளியேற வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள், அல்லாஹ்வின் மீது உள்ள அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக. எதிரிகளும் அவர்களை பார்த்தார்கள். அப்போது அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரங்களால் ஒரு பிடி மண்ணை எடுத்து எதிரிகளின் முன்னிலையில் வீசினார்கள். சூரா யாசீனில் உள்ள இந்த வசனத்தை ஓதியவர்களாக முன்னேறி நகர்ந்தார்கள். وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. அவர்களுக்கு முன்புறம் ஒரு சுவரும் பின்புறம் ஒரு சுவருமாக ஆக்கி நாம் அவர்களை மூடிவிட்டோம், ஆதலால் அவர்களால் எதையுமே பார்க்க முடியாது என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை கேட்ட உடனே எதிரிகள் அனைவரும் அப்படியே உணர்ச்சி அற்றவர்களாக ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொன்னது போல அவர்கள் கண் திறந்திருந்தும் பார்க்க முடியவில்லை, கைகளில் வாள் இருந்தும் அவர்களால் ஒரு அசைவு கூட அசைய முடியவில்லை. மிக மெதுவாக நிதானமாக அவர்களை கடந்து சென்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நம்பகமான தோழரான அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய இடத்தில் அவரை தூங்க வைத்துவிட்டு அன்று இரவு எதிரிகள் வீட்டை சூழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் அவர்களின் பார்வையை மறைத்ததால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறினார்கள். பின்னர் நபி அவர்கள் சைதுனா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகமருடைய உற்ற நண்பர், அவருடைய வீட்டிற்கு சென்று இருவரும் சேர்ந்து மதீனாவுக்கு பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் ஒரு குகையில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த குகையில் அவர்கள் மறைந்திருந்த பொழுது எதிரிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மிகவும் வெறிபிடித்தவர்களாக அங்குமிங்குமாக அலைய ஆரம்பித்தார்கள். இறுதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சைதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருந்த அடைக்கலம் புகுந்திருந்த அந்த குகையை சௌர் என்னும் அந்த குகையை நெருங்கி விடுகிறார். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த குகையின் வாயிலில் சிறந்து வலை மற்றும் புறா கூடுகளை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா உள்ளிருந்தவர்களை தெரிய முடியாத அளவிற்கு இந்த எதிரிகளை திசை திருப்பி விட்டான் அல்லாஹு தஆலா. இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு நமக்கு கற்றுத்தருவது அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையும் தியாகமும் மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் ஆகும்.

0: அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் குகையில் மறைந்திருக்கிறார்கள். அப்பொழுது எதிரிகள் குகையினுடைய வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் அங்கே பயப்படுகிறார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகம் அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம்தான், தன்னை பற்றியதல்ல. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். லா தஹ்சன் இன்ன அல்லாஹ மஅனா என்ற மந்திர வார்த்தை அல்லாஹ் அதை குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு லி ஸாஹிபிஹி, அவர்கள் இருவரும் குகையில் இருந்த பொழுது அவரில் ஒருவர், அதாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், குகையில் இருந்தபடி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நமக்கு வெளியே நிற்கிறார்களே, நாம் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று பயப்படுகிறேன் என்று. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை இல்லை, நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். இது நமக்கு எவ்வளவு சிக்கலிலும் எவ்வளவு உயிர் போகக்கூடிய நிலை வந்தாலும் கூட அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அந்த ஈமானை வலுப்படுத்துவதற்குரிய ஆதாரமாக அமைகிறது. இதுல இன்னொரு முக்கியமான நிகழ்வு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு மனிதர் சுராக்கா என்று சொல்லக்கூடியவர், அந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களையும் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையிலே குரைஷி மக்கள் பலரை அனுப்பி வைத்தார்கள் இல்லையா. அதிலே ஒருவர் தான் சுராக்கா இப்னு மாலிக். அவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியில் இருப்பதை அறிந்து பெரும் பேராசையுடன் அவர்களை பிடித்து குரைஷிகளிடம் கொண்டு சென்றால் நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும் என்று எண்ணி தன்னுடைய குதிரையில் வேகமாக பின்தொடர்ந்து சென்றார். ஆனால் அவர் அந்த இருவரையும் நெருங்கிய தருணத்திலே ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. அவருடைய, அதாவது சுராக்காவினுடைய குதிரையின் கால்கள் திடீரென்று தரையில் ஆழமாக சிக்கிக் கொண்டன. அவர் எவ்வளவுதான் முயன்றாலும் குதிரை நகர முடியவில்லை. அவர் பயத்தில் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார். அவர் உணர்ந்தார், இது சாதாரணமான விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இந்த நபி அவர்களுக்கு அவர்களை சுற்றியும் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். உடனே அவர் தூரத்திலிருந்து நபியிடத்திலே மன்னிப்பு கேட்டார். விடுபட்டவுடன் திரும்பவும் அவர்களை பின்தொடர்ந்து முயற்சி செய்த போது குதிரை மீண்டும் தடுமாறியது. இதனால் அவர் முழுவதுமாக நம்பிக்கை இழந்தவராக தன்னுடைய தவறை உணர்ந்து இறுதியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நெருங்கி மன்னிப்பு கேட்டார். அப்போது நபி அவர்கள் அவரை தண்டிக்காமல் மன்னித்து எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு நல்ல இஸ்லாத்திலே உயர்ந்த நிலை கிடைக்கும் என்றும் நற்செய்தி கூறினார். இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் திட்டத்தில் யாராலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் என்று. மனிதர்கள் எவ்வளவு திட்டம் போட்டாலும் அது அல்லாஹ் நினைத்தால் மாற்றி விடுவான் என்பதுதான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறை உணர்ந்து திரும்பினால் அல்லாஹ் அவனுக்கும் கருணை காட்டுகிறான் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது. சரி, இப்பொழுது நாம் இந்த ஹிஜ்ரத்தினுடைய முக்கிய பாடங்களில் ஒரு சிலதை பார்க்கலாம். ஒன்று, கஷ்டத்தில் கூட நம்பிக்கை விடக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை என்பதை உணர வேண்டும். தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு என்ன சொல்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. இன்று நாம் புத்தாண்டை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், புதிய இலக்கை நாம் நிர்ணயிக்க வேண்டும். பழைய பாவங்களுக்கு நாம் தௌபா செய்ய வேண்டும். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நல்ல மனிதராக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நியமத்துகளை மனிதர்கள் வீணடிக்கிறார்கள், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். இன்று நவீன வாழ்க்கையிலே கைத்தொலைபேசிகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம், நேரத்தை வீணாக்குகிறோம், இலக்கு இல்லாமல் வாழ்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். அந்த மாற்றம் நேரான பாதையை நோக்கியதாக இருக்க வேண்டும். புதிய வருடத்தில் புதிய இலக்குகளை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். தினமும் குறைந்தது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், செயல்படுத்த வேண்டும், தவறுகளில் இருந்து திருந்த வேண்டும். பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையை வழிநடத்த வேண்டும். சமூகம் நல்ல மாற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நல்ல தலைமுறை ஒரு நல்ல சமூகம். ஹிஜ்ரத் என்பது இடம் மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு மனமாற்றம். நம்முடைய தீய பழக்கங்களை குறைத்துக் கொள்ள, உதாரணமாக கோபம் அதிகமாக இருந்தால் கோபத்தை நாம் குறைக்கக்கூடியவராக மாற வேண்டும். பொறாமை எண்ணத்தை கைவிட வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்க வேண்டும். இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு ஒரு நினைவூட்டல். நீ எங்கு இருக்கிறாய் என்பதை விட முக்கியம் நீ எங்கு செல்ல விரும்புகிறாய் என்பது. இந்த வருடம் நம் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக ஆக வேண்டும். நாம் முடிவு செய்வோம், நன்மையை அதிகப்படுத்துவோம், தீமையை குறைப்போம், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். யா அல்லாஹ், இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு நன்மையின் ஆண்டாக ஆக்குவாயாக. இந்த ஆண்டில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய புது அத்தியாயத்தை எழுதக்கூடியவர்களாக நேர்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் உன்னுடைய நேரான பாதையின் பக்கமும் நாங்கள் முன்னேறக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக என்ற துவாவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

0: நடிகையும் சலங்கையும். இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. நாளை சனிக்கிழமை 7:15 PM க்கு தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

எஸ்பிபி மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேடலும் தெளிவும் அங்கமும் இன்னும் சிறிது நேரத்துல ஒளிபரப்பாக உள்ளது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பூ பூ எய்தல் சடங்கு, இதனை சார்ந்துதான் வந்து நம்ம பேச போறோம். இது என்ன சடங்கு, என்னெல்லாம் நடக்க போகுது, எதை பற்றி எல்லாம் பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. அல்லது மின்னல ஃபார்முலைய டிக்டாக் பக்கமாகவும் நீங்கள் வந்து தாராளமா எங்களோட என்ன செய்தி அப்படின்றத பாக்கலாங்க. தேடலும் தெளிவும் அங்கத்தில் இன்றைக்கு இந்த அங்கம் நமக்காக ஒளிபரப்பாக உள்ளது. அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகள்ல மலரும் நினைவுகள்ல ஒளிபரப்பாகும் இல்லையா. அந்த வகையில இன்றைக்கும் நம்மோடு ஒரு பிரமுகர் வந்து பேச போறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசிய நண்பன் நாளிதழை சேர்ந்த ரத்து எம் ராஜன் அவர்களோடு தான் பேச போறோம். என்னெல்லாம் பேச போறையோ, அவருடைய அனுபவங்கள், அவருடைய தனிப்பட்ட நினைவுகள், இது எல்லாத்தையுமே நம்மளோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதனால நீங்களும் இணைந்திருந்து நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்டு ரசிக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க சில பாடல்களை கேட்டு வரலாம். அடுத்ததாக சந்தோஷ் நாராயணன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல். சுப்லாஷினி வந்து இந்த பாடல்ல பெண் குரல் கொடுத்திருப்பாங்க. வாங்க பாடலை கேட்கலாம்.

0: மல்லிகையும் சலங்கையும். இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. நாளை சனிக்கிழமை 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
2: போக்குவரத்து தகவல்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 to 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மதத் தலைவர்கள் அமைதியையும் நியாயத்தையும் ஆதரிப்பதற்காக தங்களது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். வலுத்துள்ள உலக நெருக்கடிக்கும் மனிதநேய சிக்கலுக்கும் மத்தியில் இது அவசியமானதாக திகழ்கிறது. நிலைத்தன்மையற்ற உலகில் அறநெறியையும் சகிப்புத்தன்மையையும் எடுத்துணர்த்துவதில் மதத் தலைவர்களின் பங்களிப்பை அண்மைய நடப்புகள் உணர்த்துகின்றன என்றார் அவர். இளைய தலைமுறையினரிடையே விரைவாக பகிரப்படும் செயற்கை நுண்ணறிவால் தூண்டப்பட்ட போலி தகவலை மதத் தலைவர்கள் களையெடுக்க வேண்டும் என பேரா ஆட்சியாளர் சுல்தான் நசரின் ஷா வலியுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் மதத் தலைவர்களை காட்டிலும் கணிப்பு நெறி அல்கரிதம் வழங்கும் உள்ளடக்கங்களே அதிகம் செல்வாக்கு பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தலைநகரில் நடைபெற்ற 3வது பன்னாட்டு மதத் தலைவர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் G7 அமைப்பின் எந்தவொரு ஆதரவும் தேவையற்றது என்று நிராகரித்துள்ளார். மேலும் ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டது என்றும் அவர் கூறுகிறார். வாஷிங்டனில் உள்ள La 7 செய்தியாளர்களுடனான தொலைபேசி உரையாடலின் போது டிரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இம்மாதம் 15 முதல் 17 வரை G7 உச்சநிலை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அமெரிக்காவுடன் எட்டப்படும் எந்தவொரு இறுதி உடன்பாட்டின் கீழும் யுரேனியத்தை செறிவூட்டும் உரிமையை ஈரான் விட்டுக் கொடுக்காது என்று அந்த இஸ்லாமிய குடியரசின் அரசு ஊடகம் IRNA கூறியது. 60 பேச்சுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஈரான் தனது அடிப்படை கொள்கைகளின் பணிச்சட்டகத்திற்குள் மட்டுமே அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சு நடத்தும் என்று IRNA தெரிவித்துள்ளது. உலக கிண்ண கார்பந்து. 5 உலக வாகையாளர் பிரேசில் மீது நிலவும் சந்தேகங்கள் இம்முறை அந்த செலசாவ் அணிக்கு சாதகமான வாய்ப்பை வழங்கக்கூடும் என்று அதன் முதன்மை கோல்காவலர் அலிசன் பெக்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற அழுத்தமும் சந்தேக பார்வையும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அணியின் மன உறுதியை வலுப்படுத்தும் என்றவர் கூறினார். கார்லோ அன்சலோத்தி தலைமையிலான அணி வரும் ஞாயிறு சி குழு தொடக்க ஆட்டத்தில் மொரோக்கோவுடன் களம் காண்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்துல தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். நாங்க சொன்னது போல இதனை தொடர்ந்து தேடலும் தெளிவும் அங்கத்தில் இன்றைக்கு உங்களுக்காகவே நிறைய தெளிவுகள் தரப்போறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி தாங்க நம்ம பேச போறோம். பூப்பு ஏதுதல் சடங்கு அப்படின்ற சடங்கு பற்றி தான் பேச போறோம். மலேசிய சைவ நற்பணி கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சரி, இன்றைக்கு வந்து தலைப்பை ஒட்டி பேச போறோம். தொடக்கமா இதற்கு என்ன அர்த்தம்? சில பேருக்கு வந்து இந்த குறிப்பிட்ட வார்த்தை தெரியாது. அப்ப பூப்பு ஏதுதல் சடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீங்களே சொல்லுங்களேன்.
1: பேச்சு வழக்கில் இந்த பூ பெய்துதல்ங்கிறத வயசுக்கு வர்றது அப்படின்வாங்க.
0: சரி,
1: பருவம் எய்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பூப்பு எய்தல்னு நல்ல தமிழில் சொல்கிறது. இந்த பூப்பு எய்தல்ங்கிறது நம்முடைய தமிழர் பண்பாட்டில் ஒரு முதன்மையான சடங்காக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் பிள்ளைங்களுக்கு சடங்கு சுத்தலைன்னு வாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் திருமணமே வச்சிட்டோம், இன்னும் பிள்ளைக்கு சடங்கு சுத்தாமல் இருக்கோம் அப்படின்வாங்க. அப்போ இந்த பூ பெய்தல் சடங்கு என்பது முதன்மையானதுன்னு தெரியுது. ஆனால் அது என்னமோ ஒரு சடங்காக செஞ்சிடணும், திருமணத்துக்குள்ள ஒரு சடங்காக செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் பலருடைய மனதில் இருக்கின்றது.
0: சரி,
1: அப்படின்னா இந்த பூ பெய்தல் சடங்கினுடைய முதன்மை என்ன? ஏன் அதை செய்தார்கள்? ஏன் அதை செய்ய வேண்டும்? எப்பொழுதற்குள் அது செய்துவிட வேண்டும் என்கின்ற கருத்து பலருக்கு இன்றைக்கு தெரியாமல் இருக்கின்றது. சிலர் கூட இந்த காலத்திற்கு இந்த பூ பெய்தல் சடங்கு தேவைதானா, இது என்னங்க நம்ம பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு இது என்ன மேடை போட்டு சொல்லணுமா என்னமா, அது காதும் காதும் வச்ச மாதிரி இது என்ன சொல்றதா அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. சிலர் வந்து அதை தவறாக புரிஞ்சு கொண்டு என்னமோ நம்ம பிள்ளைய விளம்பரம் பண்ணுறது போல, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பெண்ணு வயசுக்கு வந்துருச்சு, பருவம் அடைஞ்சிருச்சு, அதனால் எங்கள் வீட்டில் திருமணத்துக்கு ஒரு பெண் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க நம்ம போய் நம்ம பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு எல்லாத்துக்கிட்டும் சொல்கிறது? இது என்ன பொருளா கடையில் சந்தையில் விற்கிற மாதிரி விற்கிறதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய முதன்மையான செய்திகள், குறிப்பாக அந்த பூப்பு எய்துகின்ற அந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ, பிறகு நம்ம பார்க்க போகிறோம் ஆண்கள் பூ பெய்துவார்களா அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசணுன்னே உள்ள சில ஆண்கள் பூ பெய்துறாங்களா அப்படின்னு கூட
0: புருவத்தை.
1: ஆமாம், அதே நம்ம பின்னால் பேச போகிறோம். அப்போ இந்த பூ பெய்தலுங்கிறது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முதன்மையான ஒன்று. அவங்க பார்த்தீங்கன்னா சிறுமியர்களாக இருப்பாங்க. சிறுமின்னா வழக்கமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த பூ பெய்தல் வந்து பிள்ளைகள் ஒரு 5-6 படிப்பதற்குள்ளாகவே இந்த காலத்துடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சார்ந்து ஒரு 5 படிக்கின்ற போது அப்படின்னா ஒரு 10 இருக்குன்னு வச்சுங்களேன், 10-12 இந்த பெண்கள் பூ பெய்தல் என்கின்ற ஒன்றை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: சரி,
1: இந்த பூ பெய்தல் சடங்கு மூலமா அந்த பெண்ணிற்கு நாம் உணர்த்த வேண்டிய அரிய செய்திகளை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது தெரியாததுனால தான் இன்றைக்கு அது ஒண்ணு தேவையா, எல்லோருகிட்டையும் சொல்லணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இந்த பூ பெய்தல்ன்றது யாருக்கு பயனா இருக்குதோ இல்லையோ அந்த பூ பெய்துகின்ற குழந்தைக்கு ரொம்ப முதன்மையான ஒன்று. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த குழந்தைகளுக்கு உடல் அடிப்படையில் உடல் நலக்கூறு என்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அந்த அடிப்படையில் ரொம்ப முதன்மை. ஒன்று ஒன்றையும் பிறகு நுணுகி நாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது உளநல அடிப்படையில், உள்ளம்ன்றாங்க இல்லைங்களா, மனநல அடிப்படையில் அந்த குழந்தைக்கு எவ்வளவு முதன்மையானது அப்படின்னு ரெண்டு பார்க்க போகிறோம். மூன்றாவது நம்முடைய பண்பாட்டு அடிப்படையில் எப்படி அது துணையாக இருக்க போகின்றது என்று பார்க்க போகிறோம். நான்காவது குடும்ப நல அடிப்படையில் எப்படி இந்த சடங்கு பயனாக இருக்க போகின்றதுன்னு பார்க்குறோம். இப்ப 4 செய்திகளை நம்ம அடுக்கி இருக்கிறோம்.
0: ஆமா, அதுல முதல் செய்தி எப்போ இதை செய்யணும் அப்படின்றதா?
1: ஆமா, எப்போ இதை செய்யணும் அப்படின்னா இந்த 4 கூறுகளையும் அந்த பெண் பூப்பு எய்திய உடனேயே அறிவிக்க வேண்டும். அப்ப நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, சிலர் வந்து இன்னும் சடங்கு சுத்தலங்க, எப்படி திருமணம் பண்றதுக்குள்ள எப்படியாவது சடங்கு சுத்தணும்னு. அப்ப அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, திருமணத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு சடங்கா நினைக்கிறாங்க. ஆனால் பூப்பு அடைந்த உடனேயே இந்த சடங்கை செய்து விட வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இந்த சடங்குல நம்ம முதல் கூரை முதல்ல பார்ப்போம், அடுத்தடுத்த கூறுகளை எல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்ப முதல்ல பூ பெய்தனால் தெரியும், முதல் முறையாக விளக்கு ஏற்படும் இல்லைங்களா. அப்ப விளக்கு ஏற்படுகின்ற போது அந்த பெண்ணில் பல, அந்த பெண்ணுக்கு பல மாற்றங்கள் உடம்பிலே ஏற்படும். அவர்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும், குறிப்பாக தாய்க்கு ரொம்ப தெரியும். அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால்னா அவள் தாயே கிடையாது இல்லைங்களா. இப்போ பல வேளையில் இந்த முதல் முறையாக இந்த பெண்களுக்கு விளக்கு ஏற்படுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சில குழந்தைகள் ரொம்ப பயந்துருவாங்க. நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன், நான் ஆரம்ப பள்ளியில் படித்து கொடுத்துருக்குறேன், தமிழ் பள்ளியில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே படித்து கொடுத்து தான் பிறகு இடைநிலை பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சில பிள்ளைகளுக்கு அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே பருவம் எய்திருவாங்க. அவங்க பருவம் எய்திட்டவுடனே என்ன செய்யறதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னமோ நடக்கக்கூடாதது ஒன்று நடந்து விட்டது அப்படின்னு திடீர்னு இல்லைங்களா. அப்போ ஒன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அந்த தயார் நிலையில் இருக்க மாட்டாங்க. அப்போ உடல்ல என்னமோ ஒரு கோளாறு ஏற்பட்டு போச்சு, உடல்ல சிக்கல் ஆகி போச்சு அப்படின்னு வெளியே கூட சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அச்சுறுவாங்க. அப்புறம் ரொம்ப பதற்றம் ஆயிருவாங்க, திடீர்னு இப்படி ஒரு நடந்து போச்சு. வழக்கமா காயம் வந்தா தானே நமக்கு இப்படி ஏற்படும் இல்லைங்களா. அப்ப பெண் பிள்ளைகளுக்கு இதை யார் சொல்லி இருக்கணும், ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கின்ற போது, ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கின்ற போதே முன்னேற்பாடாக அந்த தாய் சொல்லியிருக்க வேண்டும், இப்படிலாம் நடக்கும், இப்படி நடந்தா இப்படி நடந்து கொள்ளணும், இது அச்சப்படுவதற்கோ பதற்றம் அடைவதற்கோ ஒன்றும் இல்லை, இப்படி நடந்தால் உடனே இப்படி செய்ய வேண்டும் அப்படி சொல்லணுமா இல்லையா. பல வேளையில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் போய் கழிப்பறையில இருந்துட்டு அழுவாங்க, என் கூட்டாளி வர சொல்லு, எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லு, எங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லுங்க. அந்த பிள்ளைங்களை வந்து சொல்லுவதற்கு 5 வரலன்னு அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானுங்களே. இப்ப 4ஆம் படிக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய தோழி யாரா இருக்கும், அதுவும் 4ஆம் தானே படிக்கும், அதற்கும் அதை பற்றி சொல்ல தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க, சில வேளையில பாத்தீங்கன்னா கழிப்பறையில உட்கார்ந்துட்டு அழுவாங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது. சில வேளையில இந்த பெண் ஆசிரியர்கள் தான் போய் தாயை போன்று அவங்கள ரொம்ப பாராட்டணும். சில வேளையில் இந்த பள்ளியில இருக்கின்ற கூடிய ஆசிரியர்களை ரொம்ப பாராட்டணும், அதை புரிந்து கொண்டு. சில வேளையில் இந்த ஆசிரியர்களே அவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி வைத்திருக்கீங்களா, போவீங்களா, வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தேடி குடின்னு பிடிச்சி வச்சிருப்பாங்க. சில வேளையில் இந்த நெறிமுறை ஆசிரியர்களும் இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில், அவங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு பிள்ளைலாம் நடக்கும் போகிறோம்னு சொல்லி அப்புறம் கொண்டு வந்து. சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும், ஏன்னா சில வேளையில் அவங்களுடைய அந்த சீருடையெல்லாம் பற்றும் பாருங்களேன். அப்போது இது ரொம்ப முதன்மையான ஒன்று. என்ன ஒன்றுனா, ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கின்ற பெண் பிள்ளைக்கு, ஒரு 5ஆம் ஆண்டு படிக்கின்ற பெண் பிள்ளைக்கு இதெல்லாம் நடக்கும், இப்படி நடந்தால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், உடலில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு தாய் சொல்லணும். இதை சொல்லுவதற்குரிய சடங்கு தான் இந்த பூ பெய்தல். இது தேவையா இல்லையா இந்த காலத்திற்கு? சிலர் சொல்றாங்க இப்ப ரொம்ப நவீனம் ஆயி போச்சுங்க, என்னங்க எந்த காலத்துலங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எந்த காலத்திற்கும் இது பொருத்தமுடையது, ஏன்னா நடைமுறையில் உள்ள ஒன்றா இல்லைங்களா. அப்போ இத பத்தி பேசுறது எப்படி பிள்ளைகிட்ட பேசணும்னு சில தாய்மார்கள் வந்து என்னவோ நினைக்கிறாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது, அப்பா கூட பேசலாம், தவறு இல்லை, ஆனா உரிய முறையில் சொல்ல வேண்டும். அப்பதான் சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாத சூழ்நிலையில் வாழ்வாங்க இல்லைங்களா. சில சில காரணங்களுக்காக தனித்து வாழும் குழந்தைகள், அப்பாவோட இருக்கிற குழந்தைகள் இருக்கின்றார்கள். அம்மா இல்லாத சூழல், ஏதோ ஒரு சூழல்ல அம்மா இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்படி இருக்கின்ற குழந்தைகளுக்கு யார் எடுத்து சொல்வது? அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுறது.
0: சரி,
1: சொந்தக்காரங்களாம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி, இந்த சடங்கை செய்யறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடக்கும் என்று அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டும் இல்லையா. அப்படி சொல்லாம விட்டுட்டோம்னா நம்ம குழந்தை இந்த மாதிரி சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுருவோம். அப்போ உடல் நல அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று, இந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த குழந்தைகளுக்கே ஒரு வியப்பா இருக்கும். ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் திடீர்னு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சொல்லணும், என்ன சொல்லணும், நீ இந்த இதுக்கு பிறகு பெரிய பெண்ணாகி விட்டாய், இந்த பருவமடைதல்ங்கிறது நீ இனிமேல் சிறுமி கிடையாது, உன்னுடைய நண்பர்களோடு விளையாடின ஆண் பெண் என்ற பேதம் இல்லாம பள்ளிக்கூடத்தில் விளையாடுவோம் பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை பையன் மேல ஏறி உட்காந்து குத்துவாம சட்டையை இழுத்து போடும், அதை பண்ணும் இதை பண்ணும், அந்த பேதம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தோடு பழகுவார்கள். ஆனால் இந்த பருவம் எய்து விட்ட பிறகு அந்த குழந்தைகளுக்கு இனி நீ பெரிய பெண்ணாகி விட்டாய் மகளே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லுகின்ற போது ஏன் பெரிய பெண்ணா ஆயிட்டா என்ன அப்படின்னு அது கேட்கும் இல்லைங்களா? என்னதான் நாம பழகினாலும், இப்ப கூட சொல்றாங்க வீட்டில் இருக்கின்ற உறவினர்கள்ட்ட கூட நாம பெரிய பெண்ணாகி விட்ட பிறகு ஒரு இடைவெளி வைத்து தான் பழக வேண்டும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க எதுக்கு இடைவெளி வேணும்னு, அதான் எளிமையா நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க பஞ்சைய நெருப்பையும் எப்பொழுதும் பக்கத்தில் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு இந்த பூ பெய்தல்ல முதன்மையாக நாம சொல்ல வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால், நீ பெரிய பெண்ணாகிவிட்டாய் அப்படிங்கிற செய்தி. இதை பிறகு ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து இதை பத்தி சிந்திக்கலாம்.

0: அரச்ச சந்தனம் அப்படின்ற பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். பூப்பு எய்துதல் சடங்கு, இதனை சார்ந்து திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. இந்த வேலையில டிக்டாக் பக்கமாவும் நிரலையா போயிட்டு இருக்கோம், அதனால டிக்டாக் பக்கமாவும் நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். சரிங்க ஐயா, உடல் அளவில், உள அளவில், குடும்ப நிலையில் கூட என்ன மாதிரியான நன்மைகளை வந்து இதன் மூலமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா?
1: குறிப்பா இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த பூ பெய்தல் அப்படின்னு முதல்ல தாய் மாமனுக்கு சொல்லி விடுங்கன்னு வாங்க.
0: இப்ப
1: தாய் மாமன் வந்து குடிசை போடணும்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கோம்.
1: அப்போ இந்த தாய் மாமனுக்கு ஏன் முதல்ல சொல்லி விடுறாங்க, அதாவது முதல்ல அதற்கு முன்னால இந்த பூ பெய்தல் சடங்கை வந்து குடும்ப அளவுல தான் செய்யணும். இப்ப பலர் என்ன பண்றாங்க, மேடையெல்லாம் செய்யறாங்க. அதனாலதான் கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க, நம்ம பெண்ணு வயதுக்கு வந்ததை விளம்பரம் பண்ணணுமா எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. முன்பு காலத்துல பெண்கள் தான் செஞ்சாங்க வீட்டுல. இப்ப நான் பாக்குறேன், சில குருமார்கள்லாம் கொண்டு வந்து என்ன வேள்வி எல்லாம் பண்ணி, பெண்ணு வயதுக்கு வந்ததுக்கு எதுக்கு வேள்வி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. அது என்ன ஒரு பொது நிகழ்ச்சி மாதிரி போயிட்டது. அப்ப அது இல்ல நிகழ்ச்சி, அது குடும்ப நிகழ்ச்சி. அப்ப அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இந்த தாய் மாமன் அழைச்சி குடிசை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு குடிசை போடணும், வீடுதான் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இப்ப எல்லாம் நம்ம குடிசை போடுறது இல்ல. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில ஒரு சும்மா சடங்குக்காக ஒரு ஓலை கொண்டு வந்து மட்டையை வெட்டிக்கிட்டு வந்து பண்றது போல பண்றாங்க. அப்ப அந்த குடிசை போடுவதுன்னா எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை பாதுகாப்பாக இனி பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தாய் மாமனுக்கு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு ஒன்று.
0: சரி,
1: குடிசை போட்டதோட அவன் போயிடணும், அதுக்கு மேல பார்க்க கூடாது. இப்போ அதற்கு பிறகு தாய் மாமனும் சரி ஆண்களும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன பண்ணிருவாங்க, ஒரு 3 நாட்களுக்கோ 4 நாட்களுக்கோ அந்த குடிசையில உட்கார வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஆம்பளைங்களை பார்க்கக்கூடாது தெரியுமா, ஏன் பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு அந்த பெண் சிறுமியாக இருக்கின்ற போது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாள்.
0: சரி,
1: இப்போ அவள் வந்து முந்திலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லுவாங்க, பல்ல காட்டி நீக்க அதை உள்ள போ தெரியுமா அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? போல் பிள்ளைங்களாம் வந்து வெளியிலனாக்கா அந்த பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுலாம் முன்பி அப்படி ஓரமாக தான் நின்றுட்டு இருப்பாங்க, அந்த கதவு ஓரத்தில், ஒரு திரைசீலைக்கு பக்கத்தில். அதனால அவங்களை அடிமைப்படுத்துறோங்கிற பொருள் இல்லை. பெண்களுக்கு ஒரு காவல், ஒரு பாதுகாப்பு, ஒரு மரியாதை. அவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆண்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வாங்க அப்படின்னு வாங்க, என்ன அப்படின்னு, என்னையா குறுகிட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கு, இப்படி போய் சொல்லு அப்படின்னு அவர் நான் யோசித்து பார்த்ததில்ல அப்படின்னு வார். அதை தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நல் அமைச்சுங்கிறார். பெண் புத்தி, பின் புத்திங்கிறது அதுதான், ஆண்களுக்கு பின்னாலே இருந்து ஒரு நல் அமைச்சாக. அதனால பெண்கள் ரொம்ப அறிவாளியின்னு பாராட்டுறார் திருவள்ளுவர். அப்படி இந்த பெண்கள் எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் அவங்க எப்போதும் பின்னால, திரைசீலைக்கு பின்னால இருந்துதான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது, அவங்க இனி இயல்பா சிறுமி போல இருக்க முடியாது, பெரிய பெண் போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த பெண்ணு நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த தாய் மாமனோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. மாமா மாமா மாமா மாமான்னு இருப்பாங்க. இனிமே அந்த மாமா வந்து அவனும் அவனுக்குரிய இடைவெளியோடு தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று, அவன் காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் குடிசை போட்டு அந்த பெண்ணை குடிசையில் உட்கார வைத்து விட்டு இனிமேல் பார்க்க கூடாதுன்னு அவனுக்கு கட்டளை போட்டுருவாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு உள அடிப்படையில நான் பெரிய பெண்ணாகி விட்டேன், இதற்கு முன்பாக நான் சிறுமியாக இருந்தது போல் இப்பொழுது நடந்து கொள்ள கூடாது போல தெரிகிறது, பெரிய பெண்களுக்குள்ள பண்புகள் என்னிடத்திலே இருக்க வேண்டும் போல தோன்றுகின்றது என்பதை அந்த பெண்ணிற்கு இந்த சடங்கில் குடிசை போடுவதன் மூலமாக உணர்த்துவார்கள். இன்னைக்கு குடிசை போடுறாங்க, போடுறதோ இல்லையோ, இப்போ போடுறதில்லை இன்றைக்கு வழக்கமாக குடிசை போடுறதில்லை. ஒரு அறையில போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாத 4 நாளைக்கு இந்த அறையிலே உட்காந்துரு அப்படின்னு வாங்க. அது கேட்கும், ஏன் இந்த அறையில உட்காந்துருக்கு, என்ன போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்றோம்ல பெரியவங்கன்னு, இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும்
0: அப்படின்னு,
1: பேசாத அப்படின்னு பெரியவங்க சொன்னா கேட்டுட்டு ஒழுங்காயிரு அப்படின்னு. அப்ப அதுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு உரியவற்றை எடுத்து சொல்லணும். அதனால தான் இந்த சடங்கு தேவையா நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த உறவினர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, ஊட்டமிக்க உணவுகளை இந்த குழந்தை கொடுப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப என்ன கொடுக்குறாங்களோ என்னமோ தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் கொடுப்பார்கள், அப்புறம் பச்சை அதான் அந்த பயிர்கள் கொடுப்பார்கள். இதெல்லாம் ஊட்டமிக்க உணவுகள். அப்போ ஒரு குழந்தை பருவம் எய்துகின்ற போது அவளுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப ஊட்டமிக்க உணவுகள் கொடுக்கணும். அது அந்தந்த குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அங்கெங்கும் வேறுபாடாக இருக்கும். ஆனால் ஊட்டமிக்க உணவுகள் கொடுக்க வேண்டும், அவளுடைய உடல் வளர்ச்சியில் அக்கறை காட்ட வேண்டும் என்று ஒன்று கொடுப்பார்கள். அப்புறம் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வளர்ந்த பெண்கள் எப்படி உடை அணிகின்றார்களோ அப்படி உடை அணிய சொல்லி கொடுப்பார்கள். ஒரு பாவாடை தாவணி அணியினோ, இனிமே நம்ம நாட்டில் சொல்றோம் இல்லைங்களா, அரைக்கால் சிலுவார் போட்டுக்கிட்டு ஓடக்கூடாது, ஒரு பனியனை போட்டுக்கிட்டு திரியக்கூடாது, வளர்ந்த பெண்கள் எப்படி உடை அணிகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். வெளியே போனா இனி இப்படி தான் போகணும், முந்தி மாதிரி போக முடியாது, தலையில பூ சூடணும்னு சொல்லி பூ சூடுவார்கள், தொடர்ந்து பூ சூடி வளையல்கள் போட்டு இப்படி பொட்டு வைக்கணும், இப்படி உட்காரணும். இதெல்லாம் பாத்தீங்களா, வீட்டுல பொம்பளை பிள்ளை உட்கார்ந்துருக்கிறது பாரு அப்படின்னு வாங்க. ஆம்பளை பிள்ளைங்க அப்படிலாம் உட்காரலாம், பொம்பளை பிள்ளைங்க உட்காரக்கூடாதான்னு இல்லை. ஆனால் உட்காருகின்ற ஒரு பண்பு இருக்கின்றது. சிரிக்க கூட ஹஹஹான்னு சிரிக்கக்கூடாதுன்னு வாங்க, பொம்பளை பிள்ளை அடக்கமா சிரிக்கணும் தெரியுமா. அதெல்லாம் அடிமைத்தனம் இல்லை. ஏன்னா பெண்கள் சிரித்தால் மிக விரைவில் மற்றவருடைய கவனத்தை ஈர்த்து விடுவார்கள். ஆம்பளைங்க சிரிச்சா யாரும் அப்படி பொருட்படுத்த மாட்டாங்க. பெண்கள் சத்தம் போட்டு சிரித்தார்கள் என்று சொன்னால் அவரிடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது, அது தேவையில்லாத வம்பை கொண்டு வந்துடும். அதனால இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா சிரிக்கும் போது இப்படி வாயில கை வச்சுட்டு தான் சிரிப்பாங்க. அப்ப சத்தம் போட்டு சிரிச்சா தப்பான்னு இல்ல, அது தப்பு இல்ல. இது போன்ற சில இந்த பெண்களுக்கே உரிய சில பண்பு நலன்களை இதுல சொல்லி கொடுப்பாங்க. இப்படித்தான் தலை வாரணும், பூ வைக்கணும், இது வரைக்கும் அது பூ வச்சிருக்காது, அம்மா வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்படி பூ வைக்கணும், இப்படி மை தீட்டணும், இப்படி பொட்டு வைக்கணும், இப்படி உட்காரணும், இப்படி சிரிக்கணும், இப்படி பேசணும், இப்படி நடந்து கொள்ளணும். இப்போ பாருங்க அது எவ்வளவு பெரிய நெறிமுறை பார்த்தீங்களா. இதை யார் சொல்றது அப்படின்னு சொன்னா சில வேளையில் அம்மா சொன்னா கேட்காது, அத்தை வரணும், சின்னம்மா வரணும், இப்படி சொந்தக்காரர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சிரிச்சுக்கிட்டு பெரிய பிள்ளை ஆகிட்டே தெரியுமா, ஒழுங்காரு தெரியுமா, கண்ட மாதிரி தெரியாது தெரியுமா, ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருத்தன, இப்படி அந்த நெறிமுறை சொல்வது தான் அந்த பிள்ளைய உள அடிப்படையில் தயார்படுத்துவது. முந்தி போல நீ நடந்து கொள்ளக்கூடாது தெரியுமா அப்படின்னு, முந்தினா இந்த நீ சின்ன பிள்ளையா இருந்த, இப்ப பெரிய பிள்ளைகள் போல நடந்து கொள்ளணும் இல்லைங்களா. அப்படி உடல் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் ஊட்டமான உணவு கொடுக்கணும்னு. உள அடிப்படையில் அந்த பெண், நான் வளர்ந்து விட்ட பெண், வளர்ந்து விட்ட பெண், வளர்ந்து விட்ட பெண், நான் பெரிய பெண் ஆயிட்டேன், பெரிய பெண் ஆயிட்டேன். அப்ப அது பெரிய பிள்ளை போல நடந்துகிட்டோம். நம்ம வழக்கமா பேசும்போது சொல்லுவோம் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காத அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. அப்ப பெரிய பிள்ளைத்தனமா எப்படி நடந்துக்கிறது, அப்ப எப்படி பேசுறது, எப்படி பழகுவது என்பதை எல்லாம் ஒரு நெறிமுறைன்னு கவுன்சிலிங் சொல்றாங்க இல்லைங்களா, அது நடக்கும். அப்போ ஒரு 5 நாள் தனிமைப்படுத்தி, ஒரு 3 நாள் தனிமைப்படுத்தி இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாதனால தான் இப்படி ஒரு சடங்கு செய்யணுமான்னு நீ கேட்கறாங்க. அப்ப இவ்வளவு செய்தி அதுக்குள்ள இருக்கின்றது இல்லையா. அப்ப அது தேவைதானே அந்த சடங்கு. எவ்வளவுதான் நம்ம நாகரிகம் அடைந்து விட்டாலும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க, நீ பொம்பளை பிள்ளை தெரியுமா அப்படி. இந்த அடிமைத்தனம் இல்லை, பெண்களுக்கே சில அருமையான இயல்புகள் இருக்கின்றன. அந்த இயல்புகள் இன்னும் அவருடைய அழகையும் அன்பையும் பண்பையும் மெருகூட்டும் என்பதற்காகத்தான் சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா. இப்படி பல செய்திகள் இந்த சடங்கிலே செய்யப்படுகின்றன. இன்னொரு பாட்டு கேட்டு கேட்கலாமா இல்ல தொடரலாமா?
0: நிச்சயமா ஐயா, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: கண்டிப்பா பேசலாம்.
2: தேங்க்யூ சார்.

0: மையாலே அப்படின்ற பாடலை வந்து நம்ம கேட்டிருந்தோம். அயலி அப்படின்ற திரைப்படம் ஐயா இந்த இணையை சார்ந்துதான் இருக்கும். அதனால அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை ஒளிபரப்பணும். சரி, இன்றைக்கு வந்து பூப்பு இதழ் சடங்கு இதனை பற்றி பேசிட்டு இருக்கோம். திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா நம்மோடு இருக்காங்க. ஐயா, ஒரு கேள்வி வந்திருக்கு டிக்டாக் பக்கமா, அதோடு சேர்த்து நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நினைச்சோம். பூப்பு இதழ் பெண் பிள்ளைகளுக்கு சடங்கு சுற்ற வேண்டியதுன்னு அவசியம் செய்து ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு அதை கண்டிப்பா செய்து ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. இதோட தொடங்கலாமே.
1: இப்போ நம்ம பேசிட்டு வரும்போதே இந்த கேள்விக்கு பதில் புரிந்திருக்கோம். அதாவது இந்த சடங்கு மூலமாக அந்த பெண்ணுக்கு நம்ம சொன்ன உடல் அளவு, உள அளவு, அடுத்து குடும்ப அளவு, பண்பாட்டு அளவில் பல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சொல்லி, அப்படி அந்த செய்திகளை சேர்த்துட்டா இந்த சடங்கு செய்ய தேவையில்லை. இப்போ இந்த சடங்கு என்று ஒன்று இருப்பதனால தான் இதை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வரும். இந்த சடங்குன்னு ஒன்று இல்லைன்னு போயிடுச்சின்னு சொன்னால் அது அப்படி போயிடும். இப்போ இந்த சடங்கு சுத்தணுமே, ஓ சடங்கு சுத்தணும், இப்போ எல்லாரும் சடங்கு சுத்தணுமேனா என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை உட்கார வைக்கணுமே, குத்து விளக்கு ஏற்றி வைக்கணுமே, குழவிகளை எடுத்து சுத்தணுமே, சந்தனம் பூசணுமே, அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சடங்குன்னும் போது இப்போ அந்த அதெல்லாம் தேவையா எதுக்கு அப்படின்னு யோசிக்கின்ற போது தான் இந்த சடங்கே தேவையான்னு நம்ம யோசிக்க வேண்டி வருது. இந்த கருத்துக்கள் அந்த பெண்ணிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சிந்தித்தால் கண்டிப்பாக அது சேர்க்கப்பட வேண்டும் என்று எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். அப்படி சேர்த்து விட்டால் இதை சேர்ப்பதற்காக அந்த செய்யப்படுகின்ற மற்ற சடங்குகள் இருக்கு இல்லைங்களா, அதை வேண்டுமென்றால் செய்து கொள்ளலாம், வேண்டாம் என்றால் விட்டுவிடலாம். இருப்பினும் அந்த அடுத்து நம்ம இன்னொரு கூறு, இந்த குடும்ப நல கூறு, சமூகவியல் கூறு அப்படின்னு பேச போறோம் இல்லைங்களா, அதை வைத்து பார்க்கின்ற போது செய்வதுதான் சிறப்பு என்று இருக்கின்றது. செய்யாவிட்டால் தவறு இல்லை, கருத்தளவுல கருத்தை சொல்லிவிட்டு அதை விட்டு விடலாம். ஆனாலும் நாம வாழ்கின்ற போது எப்பொழுதும் நாம தனித்து வாழ முடியாது, குடும்பம் சார்ந்து குமுகாயம் சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற போது இந்த சடங்கு, இந்த பெண்ணை தனிமைப்படுத்திய பிறகு ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரமோ 4-5 நாட்களோ கழிச்சு அவருடைய வசதிக்கு ஏற்ப ஒரு முத்தாய்ப்பா ஒரு சடங்கு செய்வாங்க, அதைத்தான் சடங்கு சுத்துதல்னு வாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அதுல பல கூறுகள் இடம்பெற்று, ஒன்று பலரும் பரிசு பொருட்கள் எடுத்து வருவார்கள். என்ன பரிசு பொருட்கள் எடுத்து வருவாங்கன்னா பாவாடை தாவணி, வளையல், பொட்டு, இப்படி ஒரு பெரிய பெண் பயன்படுத்துகின்ற பொருட்களாக கொண்டு வருவது அந்த பெண்ணிற்கு ஒரு தாயால் வந்து வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் உறவினர்கள் வாங்கி கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா. பரிசு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது. அவ ஒரு பெரிய பெண் ஆயிட்டா குடும்பமே சேர்ந்து உறவு முறைகள்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது குடும்ப உறவு வலுப்பெறும். நாம எப்போதும் குடும்பத்துல நாம நம்ம பிள்ளைன்னு மட்டும் இருக்கக்கூடாது. நமக்கென்று திடீர்னு ஒன்று ஆகி போச்சுன்னா நம்ம பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? அப்ப அதனால நமக்கு நம்ம குடும்ப உறவுகள் தேவையாக இருக்கின்றது. அதுல குறிப்பா அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா இவர்கள் எல்லாம் தேவையாக இருக்கின்றது. இவர்கள் அந்த சடங்கிற்கு வருவார்கள். அது ஒன்று. இரண்டாவது, இந்த பெண்ணை இவ்வளவு நாள் சிறுமியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் இனி ஒரு வளர்ந்த பெண்ணாக நாங்கள் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டோம்னு ஒரு தகுதியை கொடுக்கின்ற நிகழ்ச்சி அது. இனிமே அவங்க சின்ன பிள்ளையா பார்க்க மாட்டாங்க.
0: சரி,
1: அந்த வீட்டில் ஒரு வளர்ந்த பெண் இருக்கின்றாள் அப்படின்னு அவளை இனி வளர்ந்த பெண்ணாக நடத்த வேண்டும். கொஞ்சம் பேருக்கு வளர்ந்த பெண்களை வளர்ந்த பெண்ணா நடத்த தெரியாதுங்க அஸ்வினி, சின்ன பிள்ளை மாதிரியே இருப்பாங்க. சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்னு வாங்க. ஆனால் அந்த பெண்ணும் தான் வளர்ந்து விட்ட ஒரு பெண் என்று அவளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமா இல்லையா, அவளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா. சிலர் வந்து அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள், புறக்கணிச்சிருவாங்க. அந்த பிள்ளைக்கு உள்ளுக்கு ஒன்று இருக்கும், நான் படிச்சிட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன், நான் ஒரு இந்த குடும்பத்தில் எனக்கு ஒன்றை சொல்வதற்கோ அல்லது அதில் பங்கெடுப்பதற்கோ எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைன்னு நினைக்கும் இல்லைங்களா. அப்போ அதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணை ஒரு வளர்ந்த பெண்ணாக நாம் இடம் கொடுத்து தகுதி கொடுக்கின்ற ஒன்றை செய்கின்றோம். அதற்கு மேலே அது பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய சடங்குகள், சில சடங்குகள் வந்து இந்த பெண் வந்து பூப்பு எய்து அடைந்திருக்கின்ற அந்த சில நாட்களுக்கு இறை வழிபாடெல்லாம் செய்ய மாட்டாங்க. வழக்கமாக அந்த பெண்ணால் செய்ய முடியாது. அதனால் செஞ்சால் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த பெண் இருந்த இடத்துல இருந்து அக வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதனால ஒன்று ஏற்படாது. அதனால் முறையாக வீட்டில் இந்த தீட்டு கழிக்கிறது அப்படின்னு ஒரு இறை வழிபாடு செய்வாங்க. அப்போ அதுவும் அதில் இடம்பெறும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த பெண்ணிற்கு உடல் அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பம் ஏற்பட்டிருக்கும், அதை தணிப்பதுக்கு சந்தனம் பூசுவாங்க. அடுத்து இந்த தண்ணீர் குடம் எடுத்து சுற்றுவார்கள், குழவிக்கல் எடுத்து சுற்றுவார்கள், அடை வைப்பார்கள். அடைனா தெரியுங்களா உங்களுக்கு? இந்த வெள்ளை துணியில் முட்டிக்கு முட்டி பார்த்தீங்கன்னா குத்துவாங்க.
0: குத்துவாங்க, ஆமாம்.
1: அப்படின்னா வலுப்பெற வேண்டும் என்று அடுத்து அந்த நாடி நரம்புகள் எல்லாம் சரியாக வேலை செய்து உடல்நலக்கூறு அடிப்படையில் செய்வார்கள். அவளுக்கு பொட்டு வைப்பார்கள். பிறகு பார்த்தீங்கன்னா விளக்கு எடுத்து சுற்றுவார்கள், இறைவனுடைய திருவுருளை வேண்டுவார்கள். இப்படி எல்லோரும் கூடி ஒரு நிகழ்ச்சியாக செய்கின்ற போது அந்த பெண்ணினுடைய உள்ளத்திலே தான் வந்து ஒரு பெரிய பெண்ணாகிவிட்டோம் என்கின்ற ஒன்றை எல்லோருக்கும் தெரிவித்து விட்டார்கள். இனி நான் பெரிய பெண்ணாக நடந்து கொள்ள வேண்டும்னு அவளை அறியாமலே அவளுக்கு நாம் என்ன பண்றோம், ஒரு உணர்வை கொடுக்கணும். அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஆனா இதைத்தான் சிலர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு எங்க வீட்டுல ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு தயாராகி போச்சு அப்படின்னு சொல்றது நினைக்கிறதுனாலதான் இது தேவையான்னு நினைக்கிறாங்க. இதை எங்க செய்யணும், வீட்டுலதான் செய்யணும். இதை மேடையிலயோ மற்ற இடங்கள்லயோ செய்வது இல்லாம இதில் முதன்மை கொடுக்க வேண்டியது எதைன்றதை இன்னைக்கு மறந்துட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு பூ பெய்த விழாவுக்கு நான் போயிருந்தேன் பாருங்க, இப்போ என்ன கூப்பிட்டுருந்தாங்க பாருங்க, எனக்கு அந்த வீட்டுக்கு எது தொடர்பு, ஐயா நீங்கள் வாங்க பெரியவர்ன்ற முறையில் அவங்க கூப்பிட்டுருக்காங்க, ஐயா வாழ்த்துங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி போகிறோம். அங்கே போனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டீங்க, இல்லை பொண்ணு பூ பெய்திருச்சிங்க சார் அப்படின்னு. ஆ சரிங்க சார். அப்புறம் என்ன, யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. அந்த பெண்ணு பாட்டு உட்காந்துட்டு இருக்கு, சடங்கு செய்கிறாங்க, அடுத்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டு எல்லாரும் வெளியே ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ முதன்மையாக அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணர்வை, அந்த தெளிவினை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம். அப்பா சொல்லுங்க.
0: இதனை சார்ந்து கூட கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, புவனேஸ்வரின்னு. வருஷங்கள்லாம் கழிச்சு, அதாவது ரொம்ப ஆண்டுகள், இப்ப நீங்க சொல்றீங்க வீட்டுலதான் செய்யணும்னு, அப்ப நேரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, ரொம்ப ஆண்டுகள் கழித்தெல்லாம் செய்யலாமா, இல்ல அப்பவே எப்போ வந்து இந்த பூ பெய்தல் ஆகுறாங்களோ அப்பவே உடனே செய்திடணும்னு சொல்றீங்க?
1: நல்லா கேட்டீங்க. அந்த பெண் பெரிய பெண் ஆகிவிட்டாலும் இந்த உணர்வை ஏற்படுத்தணும்னு நம்ம சொன்னோம்.
0: ஆமா.
1: அந்த பெண்ணை பெரிய பெண்ணாகி பெரிய ஆளாகி இதெல்லாம் கடந்து போன பிறகு அவளே தான் பெரியவளாகி விட்டாள் பண்புகள்
0: இதெல்லாம்,
1: அப்ப போய் இப்பதாமா நீ பெரியவள் ஆயிட்டேன்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு புரிஞ்சதுன்னா சிரிக்குமா இல்லைங்களா, என்னம்மா இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன் நான் பெரிய பெண் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால அந்த உரிய நேரத்துல அப்ப சொன்னால்தான் அந்த நெறிமுறை அவளுக்கு பயனாக இருக்கும்.
0: ஆக மொத்தம் இந்த பூ பெய்தல், இந்த சடங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுப்பதற்காக தான். இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டமா, அதுதான் முக்கியமான ஒரு கருத்து.
1: அப்ப அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அதை விட இன்றைக்கு நம்ம பார்க்கின்றோம், இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் பார்க்கக்கூடிய பல சீர்கேடுகள், பண்பாட்டு சீர்கேடுகள்லாம் எதனால நடக்குது அப்படி சொன்னா, எல்லாரும் ஒரே ஒன்று தான் சொல்றாங்க, அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலங்க, அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலங்க அப்படின்னு எல்லாரும் அப்பா அம்மா சொல்றாங்க. அப்ப எப்படி ஒழுங்கா வளர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உரிய காலத்தில் சொல்லித்தர வேண்டியவற்றை நாம சொல்லித்தரணும். இப்ப நம்ம சொல்றோம், என்னங்க அம்மாவே ஒழுங்கா உடை அணிஞ்சிட்டு வராம இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் பல வேளையில் சொல்றோம். இப்போ ஒரு திருமணம்னா எப்படி போக வேண்டும், ஒரு இறப்புனா எப்படி போகணும், ஒரு இறப்புக்கு போயிருந்தோம், ஒரு இறப்பு இல்லைங்க அஸ்வினி, நீங்கள் இறப்பில் பார்த்தீங்கன்னா இறப்பில் எப்படித்தான் முறையாக உடை அணிய வேண்டும் என்று பெரிய பெண்களுக்கே தெரியல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கால் சுலுவார் போட்டுக்கிட்டு, பனியனை போட்டுக்கிட்டு, தூங்குறதுக்கு நைட்டின்னு ஒன்று சொல்கிறாங்களே அதை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறாங்க. நம்ம குறை சொல்கிறோன்னு இதை நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம வளர்ந்து விட்ட பெண்கள் ஒரு இறப்புக்கு போனால் இப்படி தான் போகணும், ஒரு கோயிலுக்கு போனால் இப்படி தான் போகணும், ஒரு திருமணத்திற்கு போனால் இப்படி தான் போகணும். ஒரு பெண்ணு வந்து, திருமண பெண்ணு வந்து சொல்லுது, எனக்கு பூ வச்சா மயக்கம் வந்துடுங்க, தயவு செஞ்சு பூ வைக்காதீங்க அப்படின்னு. இது நடந்த ஒன்று. அப்போது அந்த பூ வைக்கின்ற ஒரு பழக்கம், பூவே ஒரு அழகு இல்லைங்களா, பெண்கள் பூ வைத்திருக்கிறது ரொம்ப அழகான ஒன்று, அது பழக்கத்தில் கொண்டு வரல. பூ மயக்கம் வர்றது தவறு இல்லை, பழக்கப்படுத்தவில்லை, பொட்டு வைக்க பழக்கப்படுத்தவில்லை, முறையாக தலைவார பழக்கப்படுத்தவில்லை. இதெல்லாம் தலைவாரத்துக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படித்தான் தலைவாரணும் இல்லைங்களா. சடை போடுறதே இன்னைக்கு பெரிய ஒரு வியப்பான ஒன்றா இருக்குங்க அஸ்வினி. பள்ளிக்கூடத்துல ஒரு பெண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னொரு பெண்ணு கிட்ட, எப்படி சடை போடுறதுன்னு. இல்லடி இந்த சடைய முல முல அது சொல்லுது, ரம்போட்னி பாகி தீகா
0: சரி
1: என்ன மலாயில சொல்லிக்கிட்டு இருக்கு, அது குறிப்பு எழுதிக்கிட்டு இருக்கு. அது மூன்றுல கடைசி இருக்கிற பகுத்த வந்து சீலாங் பண்ணி, கானான்ல இருந்து கீரிக்கு சீலாங் பண்ணி, கீரியில இருந்து கானாங் சீரி பண்ணி, இப்படியே வந்துட்டு வந்தா பின்னல் வந்துடும், சடை வந்துடும். அது போட்ட பிறகு ஒரு பத்து பிள்ளைங்க போட்டு எப்படி சடை போட்ட அப்படின்னு. அப்போ இந்த பண்பாடு சடை பின்னுகின்ற அந்த பண்பாடுங்கிறதே நம்ம விட்டு விலகி போச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிப்படையான பண்பு நலன்களை நாம சொல்லி கொடுக்காதனால தான். அதை உரிய நேரத்துல சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது தான். இந்த நேரம் இருக்கும்னு நினைக்கிறாங்க.
0: அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு
1: கேட்டுட்டு
0: பிறகு நம்ம நிறைவா பேசிருப்பாங்க.

0: மனிதி அப்படின்ற பாடலை நாம கேட்டிருந்தோம். ஐயா திருமுறை செம்பல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. பூப்பே இதழ் சடங்கு ஐயா, எல்லாரும் கேட்டிருந்தாங்க பெண்களுக்கு எப்ப சடங்கு சுத்தணும், எங்க சடங்கு சுத்தணும், என்னதான் காரணம், இதற்குதான் பெண்களை வந்து இப்படி பண்றாங்க, இதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. யாரும் அவங்களை கட்டுப்படுத்தல, அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ ஆண்களுக்கு பூப்பே இதழ் இருக்கா அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்க சொல்லியிருந்தீங்க. இந்த கேள்வியை பார்த்த போது என்னுடைய முதல் யோசனை என்ன, ஆண்களுக்கு பூப்பு எய்தலா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உண்மையா இருக்குதா, இதுக்கும் சடங்கெல்லாம் செய்யணுமா, அப்படி எதுவும் இருக்குதுங்களா ஐயா?
1: ஆண்கள் பூ பெய்தல் என்கிறது உண்டு, ஆனா ஆண்களுக்கு சடங்கு செய்யறதுல பாவங்க.
0: ஆமா பாவம் தான், எங்களுக்கு ஜிலேபி லட்டெல்லாம் கிடைக்கும்.
1: இந்த ஆண்கள் எப்படி பூ பெய்துகின்றால், இப்ப பெண்கள் பூ பெய்துனா நமக்கு தெரியும், முதல் முறையா விளக்கு வரும் இல்லைங்களா. இப்ப ஆண்களுக்கு பூ பெய்தல்னா சில அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க, உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. குறிப்பா முதல்ல ஆண்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளா இருக்கிற பையன்களுக்கு முகத்துல மறைவிடங்கள்லாம் முடி வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஒரு அடையாளம் சொல்றாங்க. ரெண்டாவது இந்த காலகட்டங்கள்ல முகம் ரொம்ப எண்ணெய் வடிகிற முகமா இருக்கும். இந்த பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வயதுல இருந்து ஒரு 15 வயதுக்குள்ள
0: விளையாடினாலே
1: அவங்க எவ்வளவு தான் தொடச்சாலும் முகத்துல எண்ணெய் வடிஞ்சு கொண்டே இருக்கும், அது ரெண்டாவது அடையாளம் சொல்லுவாங்க. மூன்றாவது அடையாளம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை குரல்ல இருந்து ஒரு குரல் உடைதல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு வேறொரு குரல் வந்துடும், இடையில ஒரு தடுமாற்றமான ஒரு குரல் இருக்கும்,
0: சரி,
1: அது குரல் உடைதல்னு வாங்க. இது ரெண்டு ஏற்படும். இது தவிர ஆண்கள் வெளியே சொல்லாத ஒண்ணு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கனவுல அவர்களுக்கு முதல் முறையாக விந்து வெளியாகுதல் அப்படின்னு நடக்கும். இத வழக்கமா பசங்க வந்து சொல்ல மாட்டாங்க, என்னமோ நடக்க கூடாது ஒண்ணு, எப்படி பெண்களுக்கு வந்து இந்த விலக்கு முதல் முறைய ஏற்பட்டது, ஒரு அச்சம் ஏற்பட்டு என்னமோ நடக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு என்பது போல, அவர்கள் கனவுல இந்த பாலியல் உணர்ச்சி மேலிடுவதனால அவர்களையே அறியாமல் கனவுல என்னமோ நடக்கிறது போல அவர்களுக்கு முதல் முறையாக விந்து வெளியாகுதல் என்று ஒன்று நடக்கும். இத வழக்கமா ஆண்கள் என்ன பண்றது இல்ல, அப்பா கிட்ட சொல்றது இல்ல. பள்ளிக்கூடத்துல போய் அவர் நண்பர்கிட்ட சொல்லுவாரு, மச்சான் இந்த மாதிரி ஒண்ணு, இப்ப பள்ளிக்கூடத்துல என்ன எல்லாரும் மச்சான் தான் கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு தெரியல, மச்சான் இப்படி ஒண்ணு நடந்து போச்சு மச்சான் அப்படின்னு. அவர் இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான் மச்சான்னு அவர் கூட்டாளி சொல்லுவாரு. சொன்ன உடனே அந்த காலகட்டம் ரொம்ப முதன்மையான ஒரு காலகட்டம் ஆண்களுடைய காலகட்டத்துல. இந்த நேரத்துல சரியா வழி நடத்தல அப்படின்னு போயிட்டீங்கன்னா, ஒன்று அவர்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருமா, இந்த ஒரு மாற்றம், உடம்புல மாற்றம், முகத்துல மாற்றம், குரல்ல மாற்றம் ஏற்படுவது இயல்பான ஒன்று என்று எண்ணாமல் இந்த மாற்றத்தை தாண்டிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா ஆண்கள், அவர்களோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமா, நான் ஏன் அழகா இல்ல, நான் ஏன் சார் மாதிரி எனக்கு மீசம் முளைக்கல, சார் மாதிரி ஏன் ஹென்சமா இல்ல, நான் ஏன் எப்படி இருக்கிறேன், ஏன் முகத்துல என்ன வடிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படின்னு சிந்திக்கின்ற போது அவங்களுக்கு பக்கத்துல இருக்க வேண்டியது அப்பான்னு சொல்றாங்க. எப்படி இந்த பெண் பிள்ளைகளுக்கு முதல்ல அம்மா சொல்லி வச்சிடணுமோ, இந்த ஆண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அவங்க வெளிப்படையா ரொம்ப பேச மாட்டாங்க,
0: சரி,
1: வீட்டுல எதையும் சொல்லிக்க மாட்டாங்க, அப்பாட்டையும் பேச மாட்டாரு, அம்மாட்டையும் பேச மாட்டாரு, விடுங்க போங்க வாங்க, டே ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு, எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா போங்க அப்படின்னு. ஆம்பளை பையன்களோட இயல்பே அப்படிதான், ஏன்னா அவர்கள் வந்து ஆண்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும். சில பிள்ளைகள் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அதை சரியான நேரத்தில் கண்டு கொண்டு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை போல அப்பா இருக்க வேண்டும், அப்பா இல்லை என்றால் அம்மா இருக்க வேண்டும். யார் அவரிடத்துல நெருக்கமா இருக்காங்களோ அவர்கள் சரியான அறிவுரையை நெறிவுரை இந்த இடத்துல சொல்லாம போயிட்டாங்கன்னு சொன்னா, நண்பர்களோடு அவர்கள் போய் இதெல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற போது தவறான நிலைக்கு போய்விடுவார். இப்ப சொல்லவே தேவையில்லை நமக்கு, சின்ன வயசுல பிள்ளைகள் என்னென்னலாம் பண்றாங்க, பள்ளிக்கூடத்துல என்னெல்லாம் நடக்குது, போகுது வருது பாருங்க. ஒரு 10 வயது பையன் வந்து உடன் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இப்படி செஞ்சிட்டார் அப்படி செஞ்சிட்டார் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதெல்லாம் எதுனால அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலையில அவருடைய உணர்வுகளை சரியான உணர்வு, அதை சரியான முறையில் நாம கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்காதனாலதான் பல இந்த பதின்ம வயது ஆண்கள் வந்து தடுமாறி போய்வதற்கு பெரிய காரணமாக இருக்கு. அதை சொல்லவே மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும், இதெல்லாம் எங்கேருந்து ஐயா கற்றுக்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லும். ஆம்பளைனா சிகரெட் பிடிக்கணும், ஆம்பளைனா தண்ணி போடணும், ஆம்பளைனா இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்கள் ஆண்கள் ஆண்கள் சொல்லும்போது ஆண்களுக்குன்னு, இது என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிற, ஆம்பளைனா அட்டி தட்டியில் இறங்கணுண்டா, ரெண்டு பேரை குத்துணுண்டா, முகம் கிளியணுண்டா, ரத்தம் வரணுண்டா, அது ஆண்களுக்குடைய தகுதின்னு நினைக்கிறாங்க. ஆண்கள் அப்பதான் அவர்கள் ஆண்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் நினைக்கிறாங்க. ஏன் மச்சான் நீ இன்னும் யாரையும் காதல் பண்ணலை? இல்லை மச்சான் அப்படின்னு. என்னடா உலகத்தில் வேஸ்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு. ஒரு ஆம்பளைனா நாலு என்ன பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கணும், லைன் கொடுக்கணும், போகணும் வரணும் அவங்க மொழியில, இப்படிலாம் செஞ்சாதான் அவர்களை ஆண்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் நினைக்கிறாங்க. பாருங்க, ஒரு பெண் வளர்ந்த பெண்ணுன்னு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம என்னென்னலாம் சொன்னோம். அப்போ ஒரு ஆண் வளர்ந்த ஆணாக அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யாருகிட்ட கேட்பாங்கன்னா நண்பர்கிட்ட கேட்பாங்க. அப்ப வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ சொல்லணும், ஐயா நீ ஒரு வளர்ந்த ஆண் பையனாக இருந்தால் தலைமைத்துவம் வேண்டும், பொறுப்பு வேண்டும், ஒழுக்க வேண்டும், நன்னெறி வேண்டும், இப்படி உடை அணிய வேண்டும். சில பசங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் அரக்காசுலார் போட்டு ஒரு பனியன் போட்டுருப்பான் சொல்லுவோம். அப்பா மாதிரி அப்படி சட்டையை உள்ளுக்கு போட்டு தக்கின் பண்ணி ஸ்மார்ட்டாக இருக்கணும்டா, தலை இப்படி சீவணுண்டா, இப்படி நடக்கணும்டா, இப்படி பேசணும்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா வளர்ந்த ஆணுக்கு. இதை யார் சொல்லி கொடுப்பது? அப்போ ஆண்கள் பூ பெய்கிற காலத்தில் பூ பெய்தல்னு ஒன்று இருக்கானா? இருக்கு. அப்ப சொல்லி கொடுக்க வேண்டிய நெறிமுறைகள் இருக்கானா? இருக்கு. அவற்றை சரியான நேரத்தில் கண்டு நாம் சொல்லி கொடுக்காவிட்டால் பிறகு காலம் கடந்த பிறகு நம்ம வருத்தப்படுதல ஒரு பயனும் இல்லைங்க அஸ்வினி.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற ஆம்பளை பசங்களை பாருங்க, அவனை சின்ன பிள்ளையாவே நினைக்காதீங்க. அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவனிடத்திலே ஏற்படுகின்ற மாற்றத்தை பாருங்கள். அந்த மாற்றத்தை நம்ம உடனே என்ன ஐயா தலை சிவெல்லாம் வேற மாதிரி இருக்கு, இப்போ சட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கு, அப்ப நான் வழக்கமா காலர் நல்லா எடுத்து விட்டுருப்பான், இப்ப தூக்கி விட்டுருப்பான், காலர்லாம் வேற மாதிரி இருக்கு என்ன அப்படின்லாம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பெரியவனாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். இது இல்ல ஐயா, இப்படித்தான் சட்டை போட்டா மதிப்பாங்க, இப்படி முடிவெட்டுனா மதிக்க மாட்டாங்க ஐயா, இப்படி முடிவெட்டினா தான் மதிப்பாங்க, படிச்சவங்களாம் எப்படி இருக்காங்க பாரு, பண்பானவர்லாம் எப்படி இருக்காங்க பாரு, இதெல்லாம் ஒரு தேடல் அவனுக்கு. ஒரு வளர்ந்து விட்ட ஆண் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு தேடல். அப்போ அவன் நண்பன் எப்படி முடி வெட்டிட்டு இருக்கானோ அவன் மாதிரி முடி வெட்டுவான், அவன் எப்படி பேசுறானோ அந்த மாதிரி பேசுவான். அப்ப சரியான முறையான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நிலையில எப்படி நடை உடை பாவனைன்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா இல்லைங்க சுனி?
0: நிச்சயமாக ஐயா, நிச்சயமா சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு வந்து பூப்பிய இதை தொடங்கு, இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சேர்த்து அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு தலைப்போடு நம்ம நிச்சயமா சந்திக்கலாம்.
1: கண்டிப்பா அடுத்த வாரம் சந்திக்கலாம் அஸ்வினி. எல்லோருக்கும் வணக்கம். விடைபெற்றுக் கொள்வோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சமூக ஊடக தளங்கள் இணைய சூதாட்ட உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்த தவறுமாயின் 10 மில்லியன் ரிங்கிட் வரையிலான தண்டம் உள்ளிட்ட சட்ட நடவடிக்கைகளை அவை எதிர்கொள்ள நேரிடும். 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் நினைவுறுத்தினார். மலேசியாவின் சில்லறை வர்த்தக வளர்ச்சி இவ்வாண்டு 6.1% அதிகரிக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. இது 2025 5.6% இருந்தது. கையிருப்பை அதிகரிக்கும் முயற்சிகள், பெட்ரோலியம் தொடர்பான பொருட்களின் விலையேற்றம், மோட்டார் வாகன விற்பனையில் ஏற்பட்ட மீட்சி ஆகியவை இந்த அடைவு நிலைக்கு பங்களித்துள்ளதாக கனாங்கா முதலீட்டு வங்கி கூறியது. சிலாங்கூர் மாநில வனத்துறை அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி காடு வழியாக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வது குறுக்கு பயணமாகிய நடவடிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. பாதுகாப்பு கருதி அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா பாதுகாக்கப்பட்ட நிரந்தர வனப்பகுதிகளிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு 30,000 ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத தண்டம், 5 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இந்தோனேசியாவில் பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து நிர்வாக கொள்கைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி ஜகார்த்தாவை சுற்றியுள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 100,000+ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரவு செலவு திட்ட விரயத்தையும் உதவித்தொகை வழங்கப்படாத எரிபொருள் விலை உயர்வையும் எதிர்த்து அவர்கள் குரல் கொடுத்தனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் இம்மாதம் 25ஆம் நாள் ஆன்டிப்ஸ் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனியை வரவேற்கவுள்ளார். தற்காப்பு, வான்வெளி, ஆற்றல், கட்டமைப்பு ஆகிய பல்வேறு வியூகத்துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் வாய்ப்பை அந்த சந்திப்பு ஏற்படுத்திக் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிறைவாக 2026 உலகக்கிண்ண கார்பந்து. சாட் ஜிபிடி செயலியும் கிளாடும் ஸ்பெயின் வெற்றி பெறும் என்று கணித்துள்ள வேளை பிரான்சின் மெஸ்ட்ரல் செயலியின் லெச்சாட் லப்ளூஸ் அணி வெற்றி பெறும் என்று கூறுகிறது. மறுபுறம் அர்ஜென்டினா கிண்ணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று சீனாவின் டீப்சிக் குவென் செயலிகள் கணித்துள்ளன. இந்த ஆண்டு மனிதரல்லாதவற்றின் முடிவுகள் எடுக்கும் போக்கு பால் என்ற கணவாயை நினைவூட்டுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நாட்டின் மொழி அங்கத்துல உங்களோட உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேடலும் தெளிவும் அங்கத்தில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி பேசியிருந்தோம். பூப்பு எய்தல் அந்த சடங்கை பற்றி பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு நிறைய பேர் டிக்டாக் நிறையில் பார்த்தவங்க கூட இந்த தெளிவு வந்து நம்ம பலருக்கும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டத்தோ ராஜன் அவர்கள் நம்மோடு பேச ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்மோடு பேசியிருந்தாரு, நிறைய தகவல்களை கொடுத்திருந்தாரு, அவருடைய வாழ்க்கை பயணத்தை கூட நம்மோடு பேசியிருந்தாங்க. அதனால அதையெல்லாம் நாம கேட்டு ரசிக்க போறோம். சரி, இப்போ வாங்க தொடர்ந்து சற்று முன்னதாக பேசிய தலைப்புக்கு ஏற்றது போல ஒரு பாடலை நாம கேட்டு வரலாம்.
1: பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை

0: அடி அழகே மாங்கனியின் சுவை தேரவே தேன் கொண்டு வா வா வா வா வா.
1: கண்டாலும் கண்டேனே உன் போலே,
0: வந்தாலும் வந்தேனே பின்னாலே.
2: இன்றைய மலரும் நினைவுகளில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். நாங்க சொன்னது போல ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில இன்றைக்கு நம்மோடு மலேசிய நண்பர் நாளிதழில் இருந்து தத்தோ எம் ராஜன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கங்க, நல்லா இருக்கிறேன். வணக்கம் வாசினி.
2: உங்களோட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பயணத்தையும் சரி, உங்களுடைய விருப்ப பாடல்களையும் சரி இன்றைக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள போறோம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
2: சரிங்க ஐயா, இப்போ தொடக்கமா பாடல்களை பற்றி பேசுறதுக்கு முன்னதா உங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய பயணம் எப்படி நாளிதழதான் தொடங்கினதா இல்ல எப்படி இருந்தது உங்களுடைய பயணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நான் வந்து என்னுடைய முதல் பணியே வந்து பத்திரிகையில தான் தொடங்கினது. 1976 முதல் முதலா என்னுடைய பத்திரிகை பணி தொடங்கியது. அதன் பின்னர் பல நாளிதழ்கள்ல படிப்படியாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக ஒவ்வொரு காலகட்டத்தில் எனது பத்திரிகை துறையின் பணிகள் உயர்ந்து நாட்டில் உள்ள எல்லா நாளிதழ்களிலும் குறைவாக முதன்மை பணியில் நான் இருந்த காலங்கள் இருக்கிறது. இப்போது மலேசியன் பணி ஒரு தலைமை ஆசிரியராக நான் பணியாற்றிக்
2: கொண்டிருக்கிறேன். தலைமை ஆசிரியராக இருக்கும் போது அது எவ்வளவு சவாலான விஷயம் என்று நீங்கள்?
3: சவாலான, இந்திய ஊடக உலகில் சவாலான பிரச்சனை, சவாலானதுதான். அதிலும் அச்சக ஊடக உலகம் என்று ரொம்ப இன்னைக்கு ஒரு சவாலான, மிகவும் ஒரு சிக்கலான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. மாற்று ஊடகங்களின் வரவுகளும் மற்றும் இயங்களை மற்றும் இதர ஊடகங்களின் வரவினால் அந்த சவாலை அச்சு ஊடகங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அந்த சூழ்நிலையை கடந்து இந்த நாட்டில் தமிழுக்காக, தமிழின் மேன்மைக்காக, தமிழ் மக்களின் வாழ்வு உரிமைக்காக தமிழ் பத்திரிகைகள் நடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய பெரிய போராட்ட களத்தில் இந்த பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த எங்கள் பத்திரிகையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஷாஃபி அவர்களின் தலைமையில் இந்த பத்திரிகை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஆசிரியர் குழுவில் நான் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
2: இப்போ தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான வேலைகள் உங்களுக்கு அன்றாட வேலையில இருக்கும்?
3: வேலைகள் வந்து பெரும்பாலும் ஒரு பத்திரிகை செய்திகளை கவனிப்பதுதான். எல்லாரும் நாங்க அது என் கூட என்னுடைய தோழர்களும் என்னுடைய பத்திரிகை இணை ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. ஒன்னு அன்றாட பணி செய்திகளை பார்த்து செய்திகளை தொகுத்து வெளியிடுவது ரொம்ப முக்கியமான அன்றைய செய்திகளை விடாமல் பார்ப்பது, செய்திகளை தணிக்கை செய்வது, முக்கியமா சரியாக இருக்கிறதா என்பதை ஆராய்வது, இதெல்லாம் முக்கியமான பணிகள். இது என்னுடைய இதுல மொழிபெயர்ப்பையும் நான் அதை செய்வேன். ஒவ்வொரு வார ஞாயிறு பதிப்பில என்னுடைய கேள்வி பதில் அங்கு ஒன்று இடம்பெறுகிறது. அதை எடுத்து அன்றாட செய்திகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது வழக்கமான பணிதான், அதாவது ஒரு மேற்பார்வை பணின்னு கூட சொல்லலாம். எல்லாரும் நாங்க கூட்டு, இது ஒரு கூட்டு பணி, ஒரு தனித்த பணி அல்ல, ஒரு கூட்டு பணிங்க.
2: சரிங்க ஐயா, இன்றைக்கு தொடக்கமாக நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் பட்டியலில் எந்த பாடலை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க குறிப்பிட்டு?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து அந்த எங்கே போய்விடும் காலம்னு ஒரு பாடல். அதை வந்து எம்ஜிஆர் படத்து எம்ஜிஆரோட படத்தில் ஒரு பாடல். இந்த பாடல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை குறிப்பா 70 காலங்கள்ல அப்பெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருப்போம். பெற்ற விஜயாவில அப்பெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலை அவ்வளவு சுகமா கிடைக்காது. ஒரு ஃபேக்டரியில ஒரு நிறுவனத்துல வேலை செய்யலாமான்னு போய் பார்த்தோம்னா இந்த நோ என்ட்ரி போர்டு வந்து ரொம்ப பெருசா தொங்கிக்கிட்டு இருக்கும் எல்லா இடங்கள்லயும். அப்பெல்லாம் பாத்துட்டு பார்த்து ஒரு நேர காலத்துக்கு போயிட்டு வேலை கிடைக்காது, திரும்பி வரும்போது இன்னமும் தெரியுது. இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஒரு காலம் போயிடாது, நமக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உற்சாகத்தை தந்து கொண்டே இருக்கும் இந்த பாடல். எல்லா நிலைகளிலும் யாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் ஒரு உற்சாக பாடல் என்பதால் இதை என்னுடைய முதல் பாடலாக நான் தேர்வு செய்கிறேன்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தத்து ராஜன் அவர்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம். மலேசிய நண்பர் நாளிதழில் பணிபுரிந்த அந்த அனுபவம் எல்லாம் பேசியிருந்தீங்க ஐயா. இந்த காலகட்டத்துல வந்து இந்த நாளிதழ் வாசித்தல் பழக்கம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? பலரும் வந்து எல்லா சமூக வலைத்தளங்கள்ல பாத்துருக்காங்க, ஆனா இந்த காலகட்டத்திலயும் இதுக்கு முக்கியத்துவம் இருக்குங்க அப்படின்னு எந்த அடிப்படையில நீங்க சொல்வீங்க ஐயா?
1: இல்லங்க, இன்னும் வாசிப்பு பழக்கம் விட்டுறக்கூடாது. நம்ம கிட்ட உள்ள ஒரு குறைபாடே வந்து இந்த கை தொலைபேசி கையில வந்துருச்சு, உள்ளங்கையில் உலகம் வந்து விட்டது என்று நினைக்கிறாங்க. பார்ப்பது படிப்பது கேட்பது, இல்ல பார்ப்பது படிப்பது கேட்பது என்று ரசிப்பது, இதோட அவங்க முடிச்சுக்கிறாங்க. ஆனால் படிக்கின்ற அந்த கலாச்சாரம் வந்து குறிப்பா குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன குறையுதுன்னா, இன்னும் கொஞ்சம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா இந்த இள வயதினர் படிக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அவங்க இந்த கையில ஒரு தொலைபேசி வைத்து எல்லாமே அதுல பாத்துக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. ஒரு நாளைக்காவது படிக்கணும். படிக்கும் போதுதான் ஒரு மனமும் அதாவது ஒரு நமது மனமும் இதயம் நமது இதயம் விசாலப்படும் என்பதை ஒரு ஆய்வுகளை பூர்த்தி செய்ய ஆய்வுகளை காட்டுகின்றன. நான் மட்டும் இல்ல, பிள்ளைகளுக்கு புதிய தலைமுறைக்கு படிக்க நம்ம ரொம்ப ஊக்குவிக்கணும். பிள்ளைங்களை ஒரு நாளுக்காவது உட்காந்து படிக்கணும் பிள்ளைங்க அப்படின்ற ஒரு ஏற்பாடுல செய்யணும். நூல்களுக்கு பிள்ளைங்களை அடிச்சிட்டு போகணும், படிக்க வைக்க வாசிப்பு பழக்கத்தை ஏற்பாடு செய்யணும். இப்ப கூட நாட்டுல ஒரு அனைத்து புத்தக கண்காட்சி நடந்த போது அங்க லட்சக்கணக்கான பேர் குவிந்தார்கள் என்ற செய்தி இன்னமும் வாசிக்கும் பழக்கம் வற்றி போய்விடவில்லை என்பதை காட்டுகிறது. நம் சமுதாயத்துல இது அழகு அதிகமா இருக்கணும் பார்க்கலாம். அதாவது நவீன தகவல் தொழில்நுட்ப கருவிகளோ செய்தி ஊடகங்களோ மாற்று ஊடகங்களோ வருவது வந்து தவிர்க்க முடியாது, அது வளர்ச்சி. ஆனால் அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் வாசிப்பை விடாது நேசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான
0: வேண்டுகோள். சரி, உங்களுடைய பாடல் பட்டியல் ஐயா, இன்றைக்கு இந்த பாடல் பட்டியல்ல உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல், வாழ்க்கையில அடிக்கடி இந்த பாடல் தாமா கேப்பேன், மனசுக்கு அப்படியே நிதானமா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா எந்த பாடலை நீங்க சொல்வீங்க?
1: இது இன்னொரு பாடல் வந்து அந்த மலர்களை கூழ் தங்கி உறங்குகிறாள் சொல்லி ஒரு பாசமலர் பாடல்.
0: சரி,
1: அந்த படமே வந்து தமிழ் திரையுலகில வந்து ஒரு தமிழ் திரைகள் உறவுல ஒரு பெரிய ஒரு குடும்ப உறவுகளை கட்டி காக்க வேண்டிய ஒரு இதை காட்டிய பாடல். அண்ணன் வந்து ஒரு தங்கை மீது கொள்ளும் பாசம். ஒரு கூழ் வந்து தோட்டப்புறங்கள்ல கடந்து வந்த ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த காலத்துல அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற போது நம்ம தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் நானும் அந்த மாதிரி நினைப்பது உண்டு. என் பிள்ளைகள், என் தங்கச்சிகள், என்னுடைய தம்பிகள் இவங்களாம் உங்களுக்கு முன்மாதிரியா நம்ம இருக்கணும்னு நினைச்ச காலங்கள் உண்டு. அதனால இந்த பாடல் எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 2வது பாடல் தான்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் தத்தோராஜன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து உங்களுடைய வேலை அனுபவங்கள் நிறையவற்றை எங்களோட பகிர்ந்திருந்தீங்க. இப்போ உங்களுடைய குடும்பத்தினருக்கு வருவோம். சற்று முன்னதாக கூட ஒரு குடும்ப பாடலை தான் விரும்பி கேட்டீங்க. உங்க குடும்பத்தினர்ல எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
1: என்னுடைய மொத்தம் 10 பேர் கொண்ட ஒரு பெரிய குடும்பங்க எங்களோட குடும்பம். அதுல ஆண்கள் வந்து 4 பேர், பெண்கள் வந்து 5 பேர் வந்து ஆண்கள். அதுல என்னுடைய மூத்த சகோதரர் வந்து ஏஎம்ஆர் முருகேசன்ற ஒரு பெரிய நகைச்சுவை கலைஞர் நாட்டுல. ரெண்டாவது வந்து என்னுடைய சகோதரர், இன்னொரு இளைய சகோதரர் வந்து தீபன் என்ற கருணாகரன், அவர் நெகிரி செம்மிலாளர் இருக்கிறாரு. இன்னொரு தம்பி வந்து தமிழரசு என்ற கோபாலன், அவருக்கு ஒரு ஆசிரியரா இருந்து பந்திங்கில இருக்கிறாரு. என்னுடைய தங்கச்சி, தங்கைகள் 2 பேர் இருக்காங்க. மூத்த சகோதரிகள் 3 பேர் இருக்காங்க. இது எங்களுடைய குடும்பம், ஒரு
0: பெரிய குடும்பமா
1: குளசாங்குள்ள அசம் ஜாவா தோட்டம் என்ற ஒரு பழம்பெரும் தோட்டத்துலதான் பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்று பத்தாம்பூர் சிந்தையில் ஒரு இடைநிலை பள்ளியில் படித்து நான் நகருக்காக பிறகு வந்தேன்.
0: மனைவி பிள்ளைகள் இவங்களை பத்தி?
1: என்னுடைய மனைவி வந்து இடத்தின் கோகிலவாணி, அவங்களும் பத்திரிகை துறையில என்னோடு பதிவு செய்தவங்க. என் கூடவே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 காலம் என் கூடவே பத்திரிகை துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க அவங்க. அவங்க இடத்தின் கோகிலவாணி. என்னுடைய பிள்ளைகள் வந்து 2, ஒரு மகன் வந்து இரா நிலவன், அவரு மூத்த மகன். இன்னொரு மகள் வந்து இரா தேனிரா. 2 பேருமே என்னுடைய பிள்ளைகள். ஒரு பேத்தி இருக்கு, மகள் மகள் வயிற்று பேத்தி வந்து
0: இருக்கிறாங்க.
1: என் மருமகள் தமிழரசி.
0: சரிங்க ஐயா, இன்றைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்கலாம் நிகழ்ச்சியில நினைக்கிறீங்க? அடுத்தது
1: சரிங்க, இந்த பாட்டு சொல்லிட்டு கேட்டேன், பரவச மலைன்னு என்ற ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட காட்சி அமைப்பு எப்போதும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த எம் என் ராஜம், அவரு சிவாஜி கணேசன் உட்கார்ந்து அந்த பியானோவை வாசிப்பாரு. அந்த நேரம் அவங்க தங்களுடைய காதலை ஒரு பெண் எவ்வளவு நளினமாக அழகாக நாகரிகமாக சொல்ல முடியும் என்று தன்னுடைய வெட்கத்தையும் நலத்தையும் அப்படியே கலவையாக சொன்ன ஒரு பாடல். அந்த பாடலை எனக்கு 3வது பாடலாக நினைச்சிருக்கேன்.
0: சரிங்க ஐயா, அடுத்து இந்த பாடலை கேட்டு வரலாம்.

0: நேற்றைய மலரும் நினைவுகளில் நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். டத்தோராஜன் அவர்கள் நம்மோடு பேசியிருந்தாங்க. சரிங்க ஐயா, இந்த காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் அப்புறம் நிகழ்ச்சி கேட்கறவங்க இவங்களுக்குலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்திற்கு?
1: அதாவது இந்த நாடு வந்து ஒரு கொடுத்து வைத்த நாடு, நமக்கு நமது தாய் திருநாடு. நமது மூதாதையர்கள் எல்லாம் உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்கள் அல்லர். இந்த நாட்டுக்கு வந்து நாட்டை திருத்திய ஒரு உழைப்பாளிகள். அந்த உழைப்போட மரபணு நம்மளுடைய ஒவ்வொருவரின் உடலிலும் இருக்கிறது. அதனால இந்த நாட்டில் வந்து நாம் உழைத்து நல்ல முறையில் வாழ்ந்து பெருமையாக வாழ்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், எல்லா இளைஞர்களும் எவ்வளவோ வந்து செய்யலாம், எவ்வளவோ பாடுபடலாம், எல்லவனும் செய்யலாம். அதனால நல்ல நல்ல நல்லதை நினைத்து நல்லதை போட்டி எல்லா காலங்களும் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். அந்த நாளை வந்து அவங்க மதிச்சு எந்த நாள் வந்து குறையான நாள் கிடையாது. 370 நல்ல நாட்கள் தான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய குறிப்பா இளைஞர்களுக்கு, மலேசிய இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு பத்திரிகையாளனாக நான் விடுக்கும் செய்தி.
0: இன்றைக்கு நிறைவாக நிகழ்ச்சியில எந்த பாடலை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: அதாவது ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி, 1000 இருக்குது சுபதினம் என்ற ஒரு பாடல். சீர்காழி குரலில், அவரது சீர்மிகு குரலில் அப்படியே எல்லாருக்கும் பொருந்தி வர மாதிரி, நாளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம மனசு நல்லா இருக்கணும், நல்லதை செய்யுங்க, நல்லது செய்யுங்க, நல்லது நினையுங்கள், நல்லதே நடக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாடல், என் மனதை கவர்ந்த ஒரு பாடல். இதுவே என்னுடைய நிறைவு பாடலாக நான் இங்கே ஒளிபரப்பு கேட்டுக் கொள்கிறேன்.
0: நிச்சயமாக ஐயா, நிச்சயமாக. நிறைவாக நிகழ்ச்சியில என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: வணக்கம். மின்னல் எஃப்எம் வந்து மக்களுக்கான ஒரு ஒரு ஊடகம், ஒரு ஊடகம், சிறப்பா இருக்கு. அது என் சகோதரர் அருமை சகோதரர் குமரன் தலைமையில் உங்களை போன்ற எல்லா பணியாளர்களும் மிக சிறப்பாக பணி செய்கிறீர்கள். சமுதாயத்திற்கு, இந்த நாட்டில் உள்ள சமுதாயத்திற்கு மின்னல் எஃப்எம் தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும், சிறந்த முறையில் அந்த பணி இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.

0: தொடர்வது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அன்பிற்குரிய நேயர்களே, உமர் ரதியல்லான் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு நாள் உமர் ரதியல்லான் அவங்க என்ன செய்யறாங்க, அப்பாஸ் ரதியல்லான் என்ற தோழரை சந்திக்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்பாஸ் ரதியல்லான் அவங்க இடத்துல சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் போது இந்த மஸ்ஜித் நபியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று என்னிடத்துல அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விருப்பத்தை நிறைவு செய்யும் முன்னதாகவே மரணத்தை தழுவிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபியுடைய அந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நபி தோழர் சொல்றாரு, ஓ தாராளமாக நீங்க செய்யுங்களேன். அப்ப அதுக்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது இந்த மஸ்ஜித் நபியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் சொன்னா அதுக்கு சுற்றியுள்ள இடங்கள் தேவைப்படுது. மஸ்ஜித் நபியை ஒட்டிய நான் போல இருக்குது உங்களோட வீடு, உங்க வீட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா தகுதியான பகரத்தை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்களிக்கிறார். இதை கேட்டதுமே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல என்னால தர முடியாது. இதை கேட்டதுமே உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க தர ஒட்டி போனாலும் கூட என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து நான் என்ன செய்வேன், உங்களுடைய நிலத்தை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, உங்களுடைய ஆட்சி உங்களுடைய கையில் இருந்தாலும் கூட இன்னொருத்தருடைய பொருளை இந்த மாதிரி எடுப்பதற்கு உங்களுக்கு அதற்கான சுதந்திரம் வழங்கப்படவில்லை, அது அழகும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பறிப்பீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியாளராக இருந்தும் கூட அப்படி தைரியமா என்னிடத்துல பேசக்கூடிய யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சீராம அமைதியான குரையில உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சரி இந்த விவகாரத்தை நீங்க யார நீதிபதியாக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க இந்த வழக்கை நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, ஹுதைஃபா இப்னு அல் யமான் என்ற தோழர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு பேருமே அந்த தோழிடத்துல போகும்போது மஸ்ஜித் நபியில வந்து நபி தோழர்களும் நிறைந்திருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்துல. அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களும் உமர் ரதியல்லாஹு அவர்களும் அழைக்கப்பட்டு பிரதிவாதங்களை வந்து கேட்டறிகிறாங்க. அப்ப கடைசியாக அந்த உதய்பா ரதியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கலீஃபா அவர்கள் வந்து இந்த இஸ்லாமிய தேசத்தின் பிரதிநிதி நீதிபதி என்றாலும் கூட அதுக்கு அடுத்த அந்தஸ்தாக இந்த சாபி இருந்த காரணத்தினால இந்த வழக்கை நடத்துவதற்கும் அவங்க வந்து ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆக முதலில் வந்து அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க உதய்பா ரதியல்லாஹு இடத்துல இந்த வழக்கு குறித்து உமர் ரதியல்லாஹு இந்த மாதிரி என்னுடைய நிலத்தை கேட்கிறாரு, அவர் அதிகாரத்தில் அதை எடுத்துக்கொள்வாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த நீதிபதி கேட்கிறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப உமர் ரதியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுறதுக்காக தான் இதை நான் கேட்கிறேன், எப்படி நான் குற்றமளித்தவனாக கருதப்படுவேன் அப்படின்னு உதய்பா ரதியல்லாஹு இடத்துல பார்த்து சொல்றாங்க. அப்ப அதுக்கு உதய்பா ரதியல்லாஹு என்ன சொல்றாங்க, உமர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முக்கதீஸ் பள்ளியை நிர்மாணிக்க ஆயத்தமான போது அந்த இட விசாலத்திற்காக அருகே இருந்த ஒரு அனாதை சிறுவனுக்கு சொந்தமான இடத்தை சிறுவனுடைய அனுமதி இல்லாமலேயே அந்த பள்ளியில ஒரு பகுதியாக சேர்த்துட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுகளை பார்த்து கேட்டான், ஓ தாவூதே, அநியாயமாக அபகரிக்கப்பட்ட இடத்தை விட்டும் தூய்மையானதாக என்னை வணங்கும் இடம் அமைத்திருக்க வேண்டாமா என்று கேட்டதுமே நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பைத்துல் முக்கதீஸ கட்டுறதுக்கு அந்த இடத்தை பயன்படுத்தாம அந்த இடத்தை ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற செய்திய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க, உமரே, உங்களுடைய நோக்கம் உயர்வான நோக்கமாக இருக்கின்றது, என்றாலும் அதை கையாளக்கூடிய விதம்தான் தவறானதாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு என்ன செய்றாங்க, உமர் ரதியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, இதற்கு பிறகும் என்னிடத்துல நீ வலுக்கட்டாயமா என்னுடைய வீட்டை பறித்து கொள்வாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒருபோதும் நான் உன்னிடத்துல அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதி தராங்க. அதற்கு பிறகு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீட்டை வந்து எந்த பிரதிபலனும் இல்லாம உமர் இடத்துல அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஒப்படைச்சு மஸ்ஜித் நபியை விரிவாக்கம் செய்யப்பட்ட செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், இஸ்லாம் வந்து நீதியை நேர்மையை கையாளக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. எந்த ஒரு நிலையிலேயும் கூட நீதி தவறும் போது உபதேசத்தின் மூலமாக அதை திருத்தி செயல்படுத்த போடும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் முஸ்லிம்கள் மாற வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மற்றவர்களின் உரிமையில் தலையிடுவதை ஒட்டும் இன்னும் பிறரின் தேவைகளுக்கு உதவக்கூடிய நற்குணத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
0: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. இன்று
4: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்ல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: சிறுகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம். வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: What happened?
1: Army?
0: ஆமா என்னாச்சு? ஆர்மி ஆளுங்களை பக்கத்தில் நெருங்க விடுறது இல்லையா?
1: கர்னல் ராஜசேகர் என்ன நெருங்க விட்டதில்லை.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வெறும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

Kıkıda. Kıkıda. Kıkıda.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருங்க.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மேதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வெறுப்பு இனவெறி உணர்வுகளை கையாள்வதற்கான சிறந்த அணுகுமுறை கோபமல்ல, மாறாக பொறுமை, அறிவாற்றல் உள்ளிட்ட நற்பண்புகள் வாயிலாக கையாள வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியா பன்முக சமூகங்களிடையே நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டாக இருந்தாலும் இனவெறி உணர்வுகள் மதம், சமூகத்தை பிளவுபடுத்த முயற்சிகள் போன்ற சவால்களிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என அவர் குறிப்பிட்டார். நகர செமிலானை தொடர்ந்து ஆட்சி செய்வதற்காக 16வது சட்டமன்ற தேர்தலில் பக்காத்தான் ஹராபானுக்கு அதிகாரம் வழங்கும்படி அதன் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மாநில எதிர்காலத்தை உறுதி செய்ய டத்துஸ்ரீ அமினுடீன் ஹருண் மீண்டும் மந்திரி பசாராக நியமிக்கப்பட்டு முழு அதிகாரத்தை பெற அவருக்கு இந்த ஆதரவினை வழங்குவது முக்கியமானது என அவர் சொன்னார். குவையம், குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற மேம்பட்ட ஆராய்ச்சி துறைகளை ஆராய்வதில் நாட்டிலுள்ள பொது உயர்கல்விக் கழகங்களுக்கும் ஜப்பான் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த அவாவை வெளிப்படுத்தியதாக தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு உதவ சுவிட்சர்லாந்து முன்வந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான அண்மைய நிலவரங்களை சுவிட்சர்லாந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேசியா மத்திய ஜகார்த்தாவில் 1000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களும் பொதுமக்களும் நடத்திய அமைதி பேரணி நேற்று நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து சில முதன்மை சாலைகளில் போக்குவரத்து வழக்க நிலைக்கு திரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, எரிபொருள் விலை உட்பட பல்வேறு அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். விளையாட்டு, உலகக்கிண்ண காற்பந்தாட்டம். மலேசிய நேரப்படி டொரண்டோ அரங்கில் பின்னிரவு 3 மணிக்கு நடைபெற்ற பி குழு நிலையிலான ஆட்டத்தில் உபசரணை நாடான கனடாவும் போஸ்னிய ஹெர்சகோவினாவும் தலா 1 கோலில் சமம் கண்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை.
1: சதகல்லாஹுல் அலீம்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, காலங்கள் செல்ல செல்ல நல்லொழுக்க மாண்புகள் குறைந்து கொண்டே வருவதுடன் தீய பழக்க வழக்கங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. பெரும்பாலும் கடந்த காலங்களை விட வருங்காலங்கள் மோசமாகத்தான் இருக்கும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. நாம் இங்கே காலங்கள் என்று குறிப்பிடுவது மாதங்களை அல்ல, மனிதர்களைத்தான் என்பது கவனிக்கத்தக்கது. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு

ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர், பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் நபித்தோழர் அப்துல்லாஹி இப்னு மசூர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதார நூல் புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீப். இந்த நபிமொழியின் அடிப்படையில் மிகவும் சிறந்த தலைமுறையினர் நபி அவர்களின் காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், அதாவது நபித்தோழர்கள் ஆவார்கள். அதற்கு அடுத்து சிறந்த தலைமுறையினர் தாபியைன்கள் எனப்படும் முஸ்லிம்கள் ஆவார்கள். அடுத்து சிறந்த தலைமுறையினர் தபூ தாபீன்கள் எனப்படும் முஸ்லிம்கள் ஆவார்கள். நபித்தோழர்களின் முதல் தலைமுறையினர் காலம் ஹிஜ்ரி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. தாபியைன்களின் காலம் சுமார் ஹிஜ்ரி 180 வரையிலும் இருந்தது. தபூ தாபீன்களின் காலம் சுமார் 220ஆம் ஆண்டு வரையிலும் இருந்தது. இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தோர் பெரும்பாலும் சிறந்தவர்களாக விளங்கினர். இதற்கு பிறகுதான் குழப்பங்களும் இடை செருகல்களும் ஏற்பட்டன. இன்று வரையில் இந்நிலை நீடித்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு சமுதாயத்தின் தொடக்க கால மக்கள் அதன் இறுதி கால மக்களை காட்டிலும் சிறந்தவர்களே என்பதில் ஐயம் எதுவுமே இல்லை.

அன்பான நேயர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சில பாவ செயல்களை புரிகின்றீர்கள், அவை உங்கள் பார்வையில் முடியை விட மிக எளிதாக தோன்றுகின்றன, ஆனால் அவற்றை நாங்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பேரழிவை ஏற்படுத்துபவை என்றே கருதினோம் என்று கூறினார்கள். மார்க்க அறிஞர் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன் கடைசி நாட்களில் தன் தோழர்களை பார்த்து, நாங்கள் வாழ்ந்த காலம் தீய எண்ணம் கொள்வதை கூட தடுக்கப்பட்டவையாக ஹராமாக நினைத்த காலம், ஆனால் நீங்கள் வாழும் காலமோ தீய எண்ணம் கொள்வதையே வாழ்க்கையாக்கிக் கொண்ட காலம் என்றார்கள். சென்ற காலத்தில் புகைப்பிடிப்பதையே மிக பெரிய கெட்ட பழக்கமாக அன்றைய மக்கள் கருதினார்கள். அதையும் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் மறைத்து செய்தனர். ஆனால் இன்று மது அருந்துவதையே கெட்ட பழக்கமாகவோ பாவச் செயலாகவோ எண்ணுவதில்லை. பெரும்பாலான நிகழ்ச்சிகள் மது பரிமாற்றம் சாதாரணமாகிவிட்டது. மதுவை அருந்துவது நாகரிகமாகி வருகின்றது. மது அருந்துவதெல்லாம் குற்றமா என்று ஆச்சரியமாக எண்ணுகின்றார்கள். அம்ரா இப்னு அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்களிடம் இன்று உருவாகியுள்ள அலங்கார உக்திகள் போன்றவற்றை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருந்தால், பனு இஸ்ராயல் பெண்கள் தடுக்கப்பட்டதை போன்று இந்த பெண்களையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள் என்று ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இதே போன்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்தோழர்கள் வாழ்ந்த அந்த சிறந்த சமுதாயத்தின் காலத்திலேயே பெண்கள் பள்ளிக்கு தொழ வருவதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சைதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இன்றைய நவீன குழப்ப உலகின் நிலையை நாம் சொல்ல வேண்டியதில்லை. சென்ற காலத்தில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து தலைமுடி வாரினாலே போதுமானது என்றிருந்தார்கள். ஆனால் இன்று பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள தலைமுடிகளை வெட்டி கொள்ளவும், முகம் பளபளப்பாக இருக்க காசுகளை செலவு செய்து தங்களுடைய முகத்தினுடைய தோற்றத்தையே மாற்றி அமைத்துக் கொள்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் இருந்தது, அப்போது தங்கக்காசு வெள்ளிக்காசுகளை காட்டிலும் ஒரு முஸ்லீம் சகோதரரை நாங்கள் பெரிதாக மதித்தோம், ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சகோதரனை விட தங்கக்காசு வெள்ளிக்காசுகளையும் பெரிதாக எண்ணுகின்றோம். இந்த ஹதீஸ் தபரானி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.

அன்பான நேயர்களே, சல்லடை ஊசியை பார்த்து உன் தலையில் ஒரு ஓட்டை உள்ளது என்று குறை சொன்னதாம். தன் உடம்பு முழுவதும் இருக்கும் ஓட்டைகளை மறந்து விட்டதாம். இது கிராமத்து சொல் வழக்கு. ஒரு ஓடக்காரன் இருந்தான். ஆற்றை கடக்க கொள்ளை பணம் வசூலிக்கக்கூடியவனாக இருந்தான். மக்கள் எல்லோரும் அவனை திட்டுவார்கள். அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ள மாட்டான். மக்களும் வேறு வழியின்றி அவன் கேட்கின்ற பணத்தை கொடுத்து ஆற்றை கடந்து செல்வார்கள். இவனுக்கு நற்கதியே கிடைக்காது என்று மக்கள் கூறினார்கள். அவனுக்கு அந்திம காலம் வந்தது. இறக்கும் தருவாயில் தன் மகனை அழைத்தான். மகனே, நான் உயிரோடு இருக்கும் போது செய்த செயல்களுக்காக இப்போது வருத்தப்படுகின்றேன். மக்களில் எவரும் என்னை நல்ல விதமாக சொல்லியதே இல்லை. ஏச்சும் பேச்சும் தான் கேட்டிருக்கின்றேன். இறந்த பின்னராவது மக்கள் என்னை நல்ல விதமாக பேசும்படி செய் என்று கூறி உயிர் விட்டான். மகனும் யோசித்தான். தந்தை பார்த்த தொழிலையே அவனும் செய்து கொண்டு, ஆனால் தந்தையை விட இரண்டு மடங்கு பணம் வசூலித்தான். இப்பொழுது மக்கள் இவனுக்கு இவன் தந்தை எவ்வளவோ மேல், பாவம் புண்ணியவான் அதற்குள் போய் சேர்ந்து விட்டான் என்று சொன்னார்கள். நிகழ்காலத்தை விட கடந்த காலத்தவர்கள் எவ்வளவோ பரவாயில்லை என்பதுதான் இதன் உதாரணம். எனவே காலம் செல்ல செல்ல பாவங்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். பொறுமையோடு இருப்போம். அனைத்து தேவைகளையும் இறைவனிடத்திலேயே முறையிடுவோம். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தல் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை, புதன்கிழமை காலை 6:00 ஹிஜ்ரத் சிறப்பு தீன் சுவை கானங்கள், மாலை 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, சனிக்கிழமை வணக்கம் மின்னலில் நாம் சந்திக்கின்றோம். புதிய நாளை புன்னகையுடன் தொடங்குவோம். வேலை இருந்தாலும் ஓய்வு இருந்தாலும் சரிங்க, நமக்கு பிடித்தவர்களுடன் இந்த நாளை அழகாக்க இந்த நாள் நமக்காகவே மலர்ந்திருக்கின்றது. அதனால முதல்ல இந்த நாளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். காலையில் உங்களுடைய அந்த காப்பியின் வாசனையோடு, இனிய பாடல்களின் துணையோடு உங்கள் நாளை உற்சாகமாக மாற்ற வந்துவிட்டது. வணக்கம் மின்னல் உங்கள் காலையை மேலும் பிரகாசமாக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லசாரு. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 30 நாள், 2026 ஜூன் 13 சனிக்கிழமை. இன்று இன்றைய நாள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளையே பிரார்த்திக்கலாம். தொடக்க பாடல் பக்தி பாடலோடு வாங்க தொடங்கலாம் இன்றைய தொகுப்பை.

வணக்கம். மின்னலில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். தொடக்கமாக மலேசிய நண்பன் முதல் பக்கத்தில் வெளிவந்த செய்திதான். ஜோஹரில் ஜூலை 11, நெகிரியில் ஆகஸ்ட் 1 சட்டமன்ற தேர்தல், இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. ஜோஹர் மாநிலத்தில் வருகின்ற ஜூலை 11 அன்றும், நெகிரி சிம்லன் மாநிலத்தில் ஆகஸ்ட் 1 அன்றும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்திருக்கின்றது. ஜோஹர் மாநிலத்தில் வருகின்ற ஜூன் 27, நெகிரி சிம்லன் மாநிலத்தில் ஜூலை 18 வேட்புமனு தாக்கல் நடைபெறும். முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் முறையே ஜூலை 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும். இரு மாநிலங்களிலும் 14 வரை பிரச்சாரம் நடைபெறும். ஜோஹர் மாநிலத்தில் ஜூலை 10 இரவு 11:59 பிரச்சாரத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று, அதேபோல நெகிரி சிம்லனில் ஜூலை 31 அதே நேரத்தில் பிரச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கின்றது. அடுத்ததாக மக்கள் ஓசை நாளிதழில் இடம்பெற்ற செய்தியை பார்க்கலாம். ஜெனிவாவில் நடைபெற்ற 114th அனைத்துலக தொழிலாளர் மாநாட்டில் ILC பங்கேற்றதன் மூலம் உலகளாவிய தொழிலாளர் நிர்வாக கட்டமைப்பில் மலேசியா தனது பங்கை தொடர்ந்து தீவிரமாக வலுப்படுத்தி வருகிறது என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். வேகமாக மாறிவரும் இன்றைய பணி உலகத்தின் மாற்றங்களை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகள் அணுகுமுறைகளை உருவாக்குவதில் மலேசியா தொடர்ந்து உறுதியாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இணைய பக்கம் போகலாம். வெளிநாடு தொழிலாளர் தேவையை அரசாங்கம் ஆழமாக பரிசீலிக்கும் தொடர்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ரோஹிங்யா அகதிகளை சொந்த நாட்டிற்கே அனுப்புவது மனிதாபிமான சிக்கல் இருந்த போதிலும் அவர்கள் மீது அரசாங்கம் கண்காணிப்பு செய்யும் என்று பிரதமர் கூறியிருக்கின்றார். இதோடு சேர்த்து நிறைய செய்திகள் உங்களுக்காக நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இடையே முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். பாடல்களை கேட்கலாம். பாடல்களுக்கு பிறகு உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி, இதை பற்றிய இன்றைய ஆட்ட முடிவுகளையும் பார்க்கலாம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஆமாங்க, உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி அந்த திருவிழாவில் தான் நம்ம எல்லாருமே இணைந்திருக்கோம். ஏறக்குறைய இந்த ஒரு மாத காலம் அதிகாலை தூக்கம் காலை தூக்கம் இதெல்லாம் நம்ம வந்து தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். நம்முடைய அணி வந்து அடுத்த கட்டம் போகுதா அப்படின்றத பாக்குறதுக்காகவே கண் விழித்து நிறைய பேர் இப்போ நடந்து முடிந்த ஆட்டத்தையும் பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, கனடா தோல்வியின் விளிம்பிலிருந்து போராடி ஒரு புள்ளியை கைப்பற்றி இருக்கின்றது. அதை பாக்குறப்ப யாரெல்லாம் கனடா அணியின் ரசிகர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த பதப்பதப்பு இருந்திருக்கும், அதை எங்களால் உணர முடிகின்றது. சரி, குழு பி பிரிவில் கனடா போஸ்னியா இன்று அதிகாலை 3 மணிக்கு களத்துல உண்மையிலேயே கடுமையா மோதினாங்க அப்படின்னு சொல்லலாம். 1-1 என்ற கோல் எண்ணிக்கையில் சமநிலை கண்டிருக்கின்றது. முதல் பாதியில் ஜோவா லுகி கோல் அடித்து போஸ்னியாவை முன்னிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். 78வது நிமிடத்தில் சைல் லாரின் சமநிலை கோல் அடித்து கனடாவை தோல்வியில் இருந்து கைப்பற்றி இருக்கின்றார், காப்பாற்றியும் இருக்கின்றார். இது உலக கிண்ண வரலாற்றில் கனடா பெற்ற முதல் புள்ளியாக அமைகின்றது. தற்போதைய நிலை பி பிரிவில் கனடா 1 புள்ளி, போஸ்னியா இது 1 புள்ளி பெற்றிருக்கின்றது. கட்டார், சுவிட்சர்லாந்து இன்னும் விளையாடவில்லை, விளையாடினாதான் தெரியும் அந்த பிரிவில் இருக்கும் குழுவில் உள்ள புள்ளிகள். சரி, இன்று காலை அதாவது 9 மணிக்கு இந்த 2 அணிகளும் களத்தில் மோதுகின்றன, US மற்றும் பராகுவே. இதுல யாரு வெற்றியை கைப்பற்ற போறாங்க அப்படின்றது களத்துல மோதினா மட்டும்தான் தெரியும். ஆக உபசரணை நாடான மெக்சிகோ விளையாடி விட்டது, அதற்கு அடுத்தபடியாக கனடாவும் விளையாடி விட்டது. இன்னும் யுனைடெட் ஸ்டேட் US மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது. மெக்சிகோ எப்படியோ தன்னுடைய நிலையில 2 புள்ளிகளை பெற்று விட்டது. கனடா 1, யுனைடெட் ஸ்டேட் எவ்வளவு பெறுகின்றது என்பதை இன்று காலையில் நடைபெறும் 9 மணிக்கான நேரத்துக்கு பிறகு நமக்கு தெரிய வரும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15. மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன் இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வெறுப்பினை கோபத்தால் அல்ல அறிவாற்றலுடன் கையாளப்பட வேண்டும். பிரதமர் வலியுறுத்தல். சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் முறை. ஈகோஸிலிருந்து 179 நிறுவனங்கள் நீக்கப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். வெறுப்பு இனவெறி உணர்வுகளை கையாள்வதற்கான சிறந்த அணுகுமுறை கோபம் அல்ல, மாறாக பொறுமை, அறிவாற்றல் உள்ளிட்ட நற்பண்புகள் வாயிலாக கையாளப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா பன்முக சமூகங்களிடையே நல்லிணக்கத்திற்கான எடுத்துக்காட்டாக இருந்தாலும் இனவெறி உணர்வுகள் மதம் சமூகத்தை பிளவுபடுத்த முயற்சிகள் போன்ற சவால்களிலிருந்து இன்னும் விடுபடவில்லை என முகநூல் பதிவின் வாயிலாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் பல்வேறு சவால்களையும் கருத்து வேறுபாடுகளையும் எதிர்கொள்ளும் சூழலில் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை நிர்வகிப்பது எளிதான ஒன்றல்ல என்றார் அவர். இதனிடையே நாட்டின் இலக்கவியல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முனைப்பில் போட்டியாற்றல், புத்தாக்கம், உற்பத்தி திறனை அதிகரிக்க 5G தொழில்நுட்பத்தை மிக அதிகமான நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். ஸ்வீடனின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான எரிக்சனின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான போர்ஷே எக்கோலும் உட்பட அவரது பேராளர்கள் குழுவினர் தம்மை மரியாதை நிமித்தம் சந்தித்தபோது இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, 5G பயன்பாட்டின் விரிவாக்கம், பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒத்துழைப்பின் சாத்தியக்கூறுகள் போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். மற்றொரு நிலவரத்தில், நகரி செமிலானை தொடர்ந்து ஆட்சி செய்வதற்காக 16வது சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹராப்பானுக்கு அதிகாரம் வழங்கும்படி அதன் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மாநில எதிர்காலத்தை உறுதி செய்ய டாக்டர் ஸ்ரீ அமினுடீன் ஹாரூன் மீண்டும் மந்திரி பசாராக நியமிக்கப்பட்டு முழு அதிகாரத்தை பெற அவருக்கு இந்த ஆதரவினை வழங்குவது முக்கியமானது என பிரதமர் சொன்னார். நேற்றிரவு பக்கத்தான் ஹரப்பன் தேர்தல் இயந்திரங்களை அறிமுகப்படுத்திய பின் அவர் இவ்வாறு உரையாற்றினார். இவ்வேளை சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக தேர்வு செய்யப்படவில்லை என்றால் கட்சிக்கு துரோகத்தை இழைக்க வேண்டாம் என நகரி செம்பிலான் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமினுடீன் ஹாரூன் தலைவர்களுக்கு கூட்டணி இயந்திரங்களுக்கும் நினைவூட்டினார். இம்மாநிலத்தில் பிஎஸ் வெற்றி பெற அனைத்து தரப்பும் தொடர்ந்து பாராட்டுவதோடு கட்சியின் முடிவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். எந்தவொரு தொகுதியிலும் வேட்பாளர் நியமனம் தொடர்பான கேள்விகளை தாம் கேட்க விரும்பவில்லை என்றார் அவர். குவையம், குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற மேம்பட்ட ஆராய்ச்சி துறைகளை ஆராய்வதில் நாட்டிலுள்ள பொது உயர்கல்விக் கழகங்களுக்கும் ஜப்பான் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த அவாவை வெளிப்படுத்தியதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமே ஃபடேல் தெரிவித்தார். நாட்டின் இலக்கவியல் மயமாக்கல் செயல் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய வருங்கால தொழில்நுட்பங்களில் உள்ளூர் கல்விக் கழகங்கள் தேர்ச்சி பெற இந்த கல்விசார் ஒத்துழைப்பு

0: நிலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலீஹ் குறிப்பிட்டார். ஈகாஸ் முறையிலிருந்து நீக்கப்பட்ட நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்ட சேமிப்பு வரம்பினை பின்பற்றாதது, வரம்பை மீறிய விற்பனை, குடியுரிமை அல்லாதவர்களுக்கு உதவித்தொகை விலையில் சமையல் எண்ணெய் விற்பனை, காலாவதியான உரிமத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட சந்தேகத்தை ஏற்படுத்தும் கொள்முதல் விற்பனை விகிதத்தை கொண்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த மாதம் முதலாம் நாள் தொடங்கி காடு வழியாக ஓர் இடத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வது, குறுக்கு பயணம் ஆகிய நடவடிக்கைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில வனத்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு கருதி மாநிலத்தில் உள்ள எல்லா பாதுகாக்கப்பட்ட நிரந்தர வனப்பகுதிகளிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு 1985 தேசிய வனத்துறை சட்டத்தின் கீழ் 30,000 ரிங்கிட்டுக்கும் மீட்போகாத தண்டம், 5 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். #SatuBolaSatuDunia.
0: இந்தோனேசியா மத்திய ஜகார்த்தாவில் 1000-க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களும் பொதுமக்களும் நடத்திய அமைதி பேரணி நேற்று நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து சில முதன்மை சாலைகளில் போக்குவரத்து வழக்கு நிலைக்கு திரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, எரிபொருள் விலை உட்பட பல்வேறு அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். பலத்த பாதுகாப்புடன் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டம் நெடுகிலும் எவ்வித அசம்பாவிதங்களும் பதிவு செய்யப்படவில்லை. தலைநகர் உள்ளிட்ட சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த காவல்துறை, ராணுவத்தைச் சேர்ந்த 6088 உறுப்பினர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஓமானில் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் எஸ் ஜெய்சங்கர் தனது சகா மார்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் உரையாடினார். நியாயமற்ற இந்த தாக்குதல் அரசதந்திர பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த புதன்கிழமை ஓமான் கடற்கரை கப்பல் பாலாவ் குடியை ஏந்திய MT செட்டல்பெலோ கப்பல் மீது வாஷிங்டன் மேற்கொண்ட தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் பலியானதாக அமைச்சு கூறியது. அமெரிக்காவும் ஈரானும் அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு உதவ சுவிட்சர்லாந்து முன்வந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான அண்மைய நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெஹ்ரானுடனான உடன்படிக்கையில் கையெழுத்திடுவது குறித்து வாஷிங்டன் 80-85 விழுக்காடு நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தவும் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றத்தை தணிப்பதற்கும் வழிவகுக்கவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் தீவிர பங்கை ஆற்றி வருகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டம். மலேசிய நேரப்படி டொரண்டோ அரங்கில் பின்னிரவு 3 மணிக்கு நடைபெற்ற பி குழு நிலையிலான ஆட்டத்தில் உபசரணை நாடான கனடாவும் போஸ்னியா எர்சகோவினாவும் தலா 1 கோலில் சமம் கண்டன. கனடாவுக்கான கோலை சைக்கிள் லாரினும், போஸ்னியாவுக்கான கோலை ஜோவோ லுக்கிக்கும் புகுத்தினர். இந்த வெற்றி கனடா தனது உலகக்கிண்ண போட்டியின் வரலாற்றில் முதல் புள்ளியை பெற்றுள்ளதை குறிக்கிறது. இவ்வேளை டி குழு தொடக்க ஆட்டத்தில் காலை 9 மணிக்கு அமெரிக்கா பராகுவேவை எதிர்கொள்ளும். இவ்வேளை உலகக்கிண்ண போட்டியில் பங்கேற்க அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான விசாவுக்கு பாலஸ்தீன காற்பந்து சங்க தலைவர் ஜிப்ரேல் ரஜூப் இன்னும் காத்திருப்பதாக தெரிவித்தார். உலகெங்கிலும் உள்ள காற்பந்து விளையாட்டாளர்கள் கலந்து கொள்ளும் உரிமையை மறுக்க அதிகாரத்தை பயன்படுத்துவது நியாயமற்ற நடவடிக்கையாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இப்போட்டியில் களமிறங்க அங்கீகாரம் பெற்றவர்களில் சிலர் ரஜூப்பும் அடங்குவர். இருப்பினும் வாஷிங்டனுக்குள் நுழைவதற்கு தமக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படும் படவில்லை என்று ராஜவ் கூறினார். வெறுப்பினை கோபத்தால் அல்ல,

0: அறிவாற்றலுடன் கையாளப்பட வேண்டும். பிரதமர் வலியுறுத்தல். சமையல் எண்ணெய் விலையை நிலைப்படுத்தும் முறை. ஈகோஸில் இருந்து 179 நிறுவனங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 2001 ஆண்டு இன்றைய நாளில் கேஎல் சென்ட்ரல் நிலையத்தை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அகமது பதாவி அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். கேஎல் சென்ட்ரல் கோலாலம்பூர் ரயில் நிலையத்தின் பங்கை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கட்டப்பட்டது. இஃது ஏற்கனவே இருந்த போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைத்து சைபஜயா, புத்ரஜயா, கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம், கேஎல்ஐ ஆகியவற்றுக்கான பயணத்தை மேலும் எளிதாக்கும் புதிய போக்குவரத்து கட்டமைப்பு மையமாக உருவாக்கப்பட்டது. கேஎல் சென்ட்ரல் 6 தளங்களை கொண்டது. இதில் 28 தளங்கள், 12 நடைமேடைகள் உள்ளன. KTM கம்ப்யூட்டர் எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சேவைகளும் இதில் அடங்கும். கேஎல் சென்ட்ரல் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக கேஎல் சிட்டி ஏர் டெர்மினல் உருவாக்கப்பட்டது. இது கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு செல்லும் பயணிகளுக்காக நகர் மையத்திலேயே விமான பதிவு வசதியை வழங்கும் உலகின் ஒரே விமான நகர முனையமாக கருதப்படுகிறது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

உலகமே காற்பந்து காய்ச்சலில் மூழ்கியிருக்கும் இந்த நேரத்துல உங்கள் மனதையும் உற்சாகப்படுத்த தொடர்கின்றது வணக்கம் மின்னல். ஒரு கோல் அடிக்க சில நொடிகள் போதுங்க, ஆனா அந்த கோலுக்காக கார்பந்தாட்ட வீரர்கள் செலுத்தும் உழைப்பு பல ஆண்டுகள். அது போலதான் வாழ்க்கையிலும் வெற்றி பெற ஒரு நாள்ல அது வராது, தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வரும் வெற்றி நிச்சயமா வருங்க. உலகக்கிண்ணம் கலைக்கட்டும் இந்த நாளில் உற்சாகமான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் நல்ல எண்ணங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உலகக்கிண்ணம் காய்ச்சலோடு உற்சாகத்தை இரட்டிப்பாகும் நமது நிகழ்ச்சி.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
5: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
4: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
5: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராயிசையில் காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

ஸ்ரீராம் குரலில் ஒழித்த பாடல் தான் அது. ஆனால் நாங்கள் எல்லாம் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம், எங்கேயும் இல்லைங்க, எங்களோட தான் இசை பயணத்தில் தான் நீங்கள் எப்போதும் இருக்கணும். வணக்கம், இன்னலில் சனிக்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, 2026 ஆண்டிற்கான இரண்டாம் கட்ட ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வழங்கலில் பங்கேற்கணுமா? நீங்கள் தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை RTM இப்போது அழைக்கின்றது. அழைப்பு விவரங்கள், பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள், இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும். அதாவது RFP சொல்லுவாங்களே, இந்த ஆவணங்கள் எல்லாம் பெற June 10 to 30 வரை www.rtm.gov.my நீங்கள் நாடலாம். வழங்கல் பதிவை www.etv.rtm.gov.my என்ற இணையதளம் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 3228878119 என்ற எண்ணை அழைத்து பேசலாம், அல்லது வாட்ஸ்அப் கூட நீங்க செய்யலாம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. தாளம், இது நம்மூர் கலைஞர்களின் தளம்.
2: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம், நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம் இன் வானொலி நாடகம். உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த உலக கிண்ணத்திற்கான பாடல் நமக்கு தெரியும். ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு முறை வெளிவரும் போது அது ஏதாவது ஒரு வித்தியாசம் தனித்துவம் படைக்கின்றது. குறிப்பாக கார்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெறுகின்றது. இதற்கிடையில உங்களுக்குள் இந்த ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கலாம், அது ஏன் அடிக்கடி ஷக்கீரா வராங்க அப்படின்னு. ஆமா, ஷக்கீரா உலக கிண்ண இந்த கார்பந்தாட்ட போட்டியின் போது எப்போதுமே இருப்பது போல தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு பிறகுதான் ஷக்கீரா இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டியின் பாடல்களை தொடர்ந்தாற் போல இடம்பெற்றாங்க.

ஆமாங்க, ஒக்கா ஒக்கா இந்த பாட்டு தான். 2010 தென் ஆப்பிரிக்கா உலக கிண்ணத்திற்கான வெளியான இந்த பாடல் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பலருக்கு உலக கிண்ணம் என்றாலும் இன்னமும் இந்த ஒக்கா ஒக்கா நினைவுக்கு வருகின்றது. எது எது மிக சிறந்த பாடல் அப்படின்னு சொல்லும் போது அதிகமான வாக்குகள் இந்த ஒரு பாடலுக்கு தாங்க கிடைக்கின்றன. அதன் பிறகு 2006 ஹிப்ஸ் டோன்ட் லை அப்படின்னு சொல்லி உலக கிண்ணத்திற்கான ஒரு ரிமிக்ஸ் மூலம் உலக கிண்ணத்தோடு இவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அப்புறம் 2010 ஒக்கா ஒக்கா, 2014 லாலாலான்னு பிரேசில்ல, அப்புறம் 2026 தான் உங்களுக்கு தெரியுமே டாய் டாய் டாய், ஆமாம் இந்த பாடல் இணைந்து பாடி இருக்கிறாங்க. அதனால தான் உலக கிண்ணம் ஒவ்வொரு முறையும் நடைபெறும் போது ஷக்கிராவை தேர்வு செய்வது இதுக்காக தான். உலகம் முழுவதும் இந்த பாடல் பிரபலமாகும். அடுத்து கார்பந்தின் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் பல மொழி பல கலாச்சார ரசிகர்களை இணைக்கிற ஒரு சக்தி இவங்களுடைய குரலுக்கும் இவங்களுடைய பாடலுக்கும் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் ஒவ்வொரு முறையும் உலக கிண்ணம் இதற்கான பாடலை வெளியிடும் போது ஷக்கிரா அதுல இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த உலக கிண்ணம் 2026 இந்த போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, இந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு மற்றும் இப்போ நடந்து முடிந்த ஆட்டங்களை ஒட்டுமொத்தமாக நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது அழைத்து எங்களோட சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு இந்த முறை அதிகாரப்படியாக உலக கிண்ணத்தை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குகின்றது RTM.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தூரிகையும் சலங்கையும், இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. ராம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காரு.
1: அவனால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அர்ஜுன் வரைந்து கொண்டிருந்தது அலைகளின் சீற்றத்தை அல்ல, அந்த அலைகளுக்கு அப்பால் இருக்கும் அடிவானத்தின் அமைதியை.
0: காது கேளாத, பேச முடியாத ஒரு இளைஞனுடைய கனவுகளுக்கு ஒரு பெண்ணால் உயிர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த சிறுகதைக்குள்ள இருக்கு. இன்று 7:15 தூரிகையும் சலங்கையும் என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
2: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 to 4 வரை யாதும் ஊரே.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: இன்று மாலை திராயிசையில்
1: ஹாய் வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னலாம்.

0: அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடு. நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தற்போதைய அரசாங்கம் மக்களின் நலனை பாதுகாப்பதிலும் முதலீட்டின் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சில அண்டை நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவின் முதலீட்டு செயல்திறன் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியை காட்டுவதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே நாட்டின் பலம் சீரான தன்மையில் இல்லை, மாறாக வேறுபாடுகளை நேர்மையாகவும் நியாயமாகவும் கையாளும் அதன் திறனில்தான் உள்ளது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். மலேசியா இனம் பண்பாடு உள்ளிட்ட சமய பன்முகத்தன்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான நாடாக விளங்குகிற வேளை மலேசியர்கள் அமைதியாக வாழ முடியும் என்பதை இது மெய்ப்பித்துள்ளது. மலேசியா பன்முகத்தன்மையை நிர்வகிப்பதற்கும் தீவிரவாதம், தவறான தகவல் பகிர்வு போன்ற அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா முதன்மை வழிகாட்டியாக விளங்குகிறது. சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துவதிலும் மத கலாச்சார மீள்திறனை மேம்படுத்துவதிலும் ருக்குன் நகாரா முக்கிய பங்காற்றுவதாக ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரோனா குடாகாங் தெரிவித்துள்ளார். வடமேற்கு நைஜீரியாவில் ஆயுத மீந்திகள் 17 விவசாயிகளை சுட்டுக் கொன்றனர். அங்கு நடவு பருவம் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பணத்திற்காக ஆள்கடத்தல் உள்ளிட்ட கால்நடைகளை களவாடும் ஜிஹாதி பயங்கரவாதிகளும் வடக்கு மத்திய நைஜீரியாவில் உள்ள சமூகங்களை அச்சுறுத்தி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான புலம்பெயர்ந்தோரை அல்லது அகதிகளை 3 நாடுகளுக்கு அனுப்பும் முனைப்பின் கீழ் ஈரான், ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஜார்ஜியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை ஏற்றி வந்த அமெரிக்க விமானம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் தரையிறங்கியுள்ளதாக AFP தெரிவித்தது. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம் இக்கிண்ணத்தை வெல்வதற்கான 24 ஆண்டுகள் காத்திருப்பினை நிறைவு செய்யும் வகையில் உலகின் சிறந்த அணிகளுடன் களமிறங்க தமது அணியினர் தயாராக உள்ளதாக பிரேசிலின் பயிற்றுநர் சார்லோ என்டலோட்டி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உலகின் தலைசிறந்த அணிகளுடன் போட்டியிட்டு கிண்ணத்தை வாகை சூடுவதற்கான தேவையான தரம், அனுபவம் உள்ளிட்ட மிகுந்த தன்னம்பிக்கை தனது அணியினர் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.